நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ராவண மாதம் 5ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 27ஆம் தேதி இன்று திங்கள் கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 55 நொடிகள்.

நாளொரு குரல். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் 153வதாக அமைந்த இந்த குரட்பாவின் பொருள் வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல். வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்தலாகும். 153வதாக அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:52. இனி கேட்கலாம் நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நமது முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, அற்புத மனிதர் அப்துல் கலாம், வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொய்யா சாகுபடி

படிமுறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையும் பறவைகளின் உருமறை தோற்றமும் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. விளையாட்டுக் களம். இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் களரி பயட்டு கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் நிறைவு பகுதி. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை ஆர் அதுல்குமார் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை உடன் திருச்சேரை பி கார்த்திக் அவர்களின் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். பன்னிரண்டு 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மாம்பழம் சகோதரிகளின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம். ஆசிரியர் ஜி பாமா அவர்கள், மாணவி அதிதி சரணா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஓ எஸ் அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா அவர்கள், கதை வசனம் மணிவண்ணன் அவர்கள், இயக்கம் பாரதிராஜா அவர்கள். 5:00 பொன் மாலை பொழுது. 1000 என தொடங்கும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குறுகிய காலங்களில் அதிக மகசூல் தரும் சவுக்கு ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் வெண்ணிலா அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மாய தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 கொஸ்டினாரின் பார்லிமெண்ட். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல்
12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு

0: India's weightlifting queen Meerabai Chanu has won her first gold medal for the country at the 2026 Commonwealth Games in Glasgow. She dominated the women's 48kg weightlifting event with a record-breaking total lift of 190 kilograms. The 31-year-old weightlifter set new Commonwealth Games records by lifting 85 kilograms in the snatch and 105 kilograms in the clean and jerk. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Meerabai Chanu on her achievement. In men's cricket, India defeated host Zimbabwe by 35 runs in the third and final T20 international to clean sweep the series 3-0 in Harare yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார். முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
0: Tamil Nadu clean and jerk. Vice President CP Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Meerabai Chanu on her achievement. In men's cricket, India defeated host Zimbabwe by 35 runs in the third and final T20 international to clean sweep the series 3-0 in Harare yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார். முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும் இருந்து இந்திய நாட்டின் 11th குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவிக்காலத்தில் தாம் பெற்ற பரிசு பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவுகூரத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV 3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 1,000,000 படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனையல் டேர்னிங் பாயிண்ட் நூல் அவருடைய பிற்பகுதி வாழ்க்கை நிகழ்வுகளையும் இந்தியாவுக்கு வளமான எதிர்காலத்திற்கான கருத்துக்களையும் வழங்குகிறது. தமது வாழ்வில் ஏற்பட்ட 8 திருப்புமுனைகளை அவர் அந்த 21st நூலில் குறிப்பிட்டுள்ளார். நடுவன் அமைச்சராக அழைப்பு வந்தபோது அதனை மறுத்ததையும் ஒரு திருப்புமுனையாக எழுதியுள்ளார். 1998 March 15 நள்ளிரவு வேளையில் எனக்கு பிரதமரிடமிருந்து அழைப்பு வந்தது. மந்திரி சபையில் என்னையும் சேர்த்து கொள்ள விரும்புவதாக கூறினார். இது பற்றி யோசிக்க சிறிது அவகாசம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மறுநாள் காலை 9 தன்னிடம் முடிவை தெரிவிக்கும்படி கூறினார். அந்த நள்ளிரவில் நான் எனது நண்பர்கள் சிலரை வரவழைத்தேன். அதிகாலை 3 வரை விவாதித்தோம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 2 முக்கிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அவை இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டன. விரைவில் நல்ல பலன் தரவிருக்கின்றன. அவற்றை ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் அரசியலில் நுழைவது சரியில்லை என்பதே நண்பர்களின் பொதுவான அபிப்பிராயமாக இருந்தது. மறுநாள் காலையில் நான் சப்தர்ஜங் சாலையில் இருந்த 7 இல்லத்திற்கு சென்றேன். அங்கேதான் பிரதமர் தங்கியிருந்தார். இனிப்புகளை பிரதமர் வழங்கி உபசரித்தார். நான் அவரிடம், முக்கியமான திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். ஒன்று அக்னி ஏவுகணை, அடுத்தது அணு வெடிப்பு சோதனைகள் நிறைவு நிலையில் உள்ளன. என் பங்களிப்பை வழங்க வேண்டும். தயவு செய்து என் பணியை தொடர அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். நான் உங்கள் கருத்தை மதிக்கிறேன். உங்கள் பணியை தொடருங்கள். கடவுளின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று பதிலளித்தார். மந்திரி சபையில் அங்கம் வகிக்க மறுத்தது என்னை இரண்டு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களில் பங்கு பெறும் வாய்ப்பை அளித்தது. அதன் மூலம் தேசம் நற்பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்பு முனைகளில் நான்காம் திருப்பு முனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டுமே முடியும் என்ற பணியை தொடர அவர் எடுத்த முடிவும் செயலுமே அப்துல் கலாம் அவர்களை நம் நினைவில் நிறுத்தி வைத்திருக்கின்றன.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்கினார். முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. 8 தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக எஸ் சௌமியா பாடிய பாடல்.

இனி கேட்கலாம் சேவை செய்தி. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் வி மணவெளி அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை உடனுரை ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயம் ஸ்ரீ சப்தகன்னிகள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 9 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், இரவு 7 மணிக்கு அம்மன் அலங்கார வீதி உலா. நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் உங்கள் தகவல்களை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி திங்கள் 11 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். உழவர்களுக்கான செய்திகளில் கொய்யா சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம்.

0: சரி, காதமுத்து வீட்டுக்கு போயிட்டேன். கொய்யா சாகுபடியில புதிய தொழில்நுட்பங்களை பத்தி நேத்து கேட்டோம். அவரு சொல்றாரு, நேத்து மணி ஆயிடுதுன்னு நம்ம விவசாய ஆபீஸுக்கு போயிட்டோம், அவரும் வேலையா போயிட்டாரு. இன்னைக்கு போயிட்டு அவரை கேட்டு எல்லா விவரங்களும் தெரிஞ்சுன்னு வருவோம்.
1: இங்க விட்ட சைக்கிள் எங்க? அதோ கோழி குண்டு பக்கத்துல நிக்குது. சரி, சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போவோம். ஒரு வழியா காத்தமுத்து வீடு வந்தாச்சு. சரி, காத்தமுத்து உள்ள இருக்கிறார போய் பார்ப்போம்.
0: காத்தமுத்த, காத்தமுத்த,
2: கருத்த முத்து குரல் மாதிரி இருக்கு. ஆமாம், கருத்த முத்து தான். கொய்யா மரத்தில் கிளைகளெல்லாம் வளைச்சி விட்டு மண்ணுக்கு இணையாக கட்டணும்னு சொன்னேன். ராத்திரிலாம் ஆள் தூங்கி இருக்க மாட்டார, இதே நினப்பாக இருந்திருப்பார். அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அதான் காலையிலேயே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி, கதவு திறப்போம்.
0: காத்தமுத்த கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, ஆளை காணவரா?
2: அப்பா கருத்தமுத்த, உள்ள வாப்பா, உட்காருப்பா.
0: காத்தமுத்த, வந்துட்டேன் வந்துட்டேன்.
2: நீ என்ன கேட்க போற? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, கொய்யா மரத்து கிளைய பற்றி கேட்க போற.
0: ஆமாம் காத்தமுத்த, நைட்டுக்குள்ள தூக்கமே இல்லைப்பா எனக்கா.
2: இதில் என்ன தொழில்நுட்பம்னாப்பா, இந்த எப்படி அதிகமாக காய்க்க வைக்கிறது, உருவாகக்கூடிய அந்த முட்டுக்கள்லாம் நல்லா துளிர் விட்டு அது எல்லாம் பிஞ்சு வச்சு நமக்கு எப்படி பலன் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒரு விவசாயியோ இல்லை அதிகாரியோ இந்த மாதிரி வளைச்சி விட்டா எப்படி பலன் கிடைக்குதுன்னு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதில் தான்ப்பா இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த கொய்யா சீசனு காய்ச்சி முடிஞ்ச உடனே முதல்ல வந்து மரத்தில் இலைகளெல்லாம் நம்ம குறைச்சிடணுமாப்பா.
0: ஓஹோ, காதமுத்த, என்ன வளர்ந்த இலைகளை குறைக்கணுன்ற என்னப்பா அது சாத்தியமா? இதா
2: எப்பா, ஏற்கனவே நம்ம நின்றுக்கிட்டு பறிக்கிற அளவுக்கு தானே கொய்யா மரம் உயர்த்தியே வச்சுருக்கோம்.
0: ஆமாம்,
2: அதனால் இலைகளை அப்புறப்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காய்ப்பு முடிஞ்சவொன்னே அந்த வேலையை செய்யணும். அடுத்து ஒரு 15 நாளைக்கு பிறகு தேவையில்லாத கிளைகளெல்லாம் நம்ம வெட்டி அப்புறப்படுத்திடணும். சரியா?
0: சரி.
2: அப்புறம் கொய்யா மரங்களை அந்த கிளைகள் எல்லாத்தையும் வளைத்து கட்டணும். வளைச்சி கட்டின உடனே புதிய தளிர்கள் அதில் உருவாகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம்ப்பா.
0: ஓஹோ,
2: ஆமாம், இந்த கொய்யா செடிகளை வளைத்து அந்த கட்டினதுனால பூ மற்றும் காய்கள் புதிதாக நிறைய கிளம்பி நமக்கு பழம் கொடுக்கும். ஒரு கொய்யா மரத்துக்கு 6 முதல் 7 கிளைகளை நாம் இப்படி ஒன்றா சேர்த்து கட்டி தொங்க விட்டுணும். இந்த ஒன்றா சேர்த்து கட்டி தொங்க விடுறதுல வந்து ஒரு விசேஷம் இருக்குது. என்னென்னா, கொய்யா மரத்தை தாக்கக்கூடிய அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து தெளிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். மருந்து அடித்தோம்னா சரசரன்னு எல்லா கிளைகளையும் போட்டணும். ஏன்னா எல்லா கிளையிலும் தான் நம்ம கயிறு போட்டு நல்லா கட்டி மண் இருக்க சைடாக பார்த்து நம்ம அப்படியே இழுத்து கட்டி வச்சுருக்கோம்ல, அப்போ நமக்கு ஈஸியாக போடும்,
0: எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும்.
2: ஆமாம். ரெண்டாவது வந்து கிளைகளை இந்த மாதிரி நம்ம பரப்பி கீழே இழுத்து விடும்போது அந்த மேலே இருக்க கிளைகளுக்கும் கீழே இருக்க கிளைகளுக்கும் அந்த இடைவெளி நல்லா அதிகமாகும் போது நல்லா காற்றோட்டம் கிடைக்கும். ரைட்டா?
0: சரி சரி.
2: அப்புறம் செடிகளை தாங்கிறதுக்கு செடிகள் மேலே போயிடாமல் இழுத்து தரைப்பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பையில் மண்ணை கட்டி தொங்க விடணும். இப்போ இந்த கயிறு, இந்த பிளாஸ்டிக் பை, அதில் மண், இப்போ நமக்கு என்ன செலவாகிட போகுது?
0: இந்த பிளாஸ்டிக் பையில் மண்ணு சொல்கிற இல்லை காத்தமுத்த, அது ஒன்றே போதுமா இல்லை மரத்தில் அங்கங்கே கட்டி தொங்க விடணுமா?
2: ஆமாம்மா, கிளைகளுக்கு தகுந்த மாதிரிப்பா. இப்போ 4 கிளை சேர்த்து நம்ம இழுத்து கட்டுறோம்னா நம்ம ஒரு பெரிய பையில் மண்ணை போட்டு கட்டி தொங்க விடணும்
0: 4-5 இடத்துல.
2: ஆமாம், இன்னொரு இடத்துல நமக்கு அதே மாதிரி தேவைப்படுதுன்னா அதே மாதிரி செய்யணும். ஒரு மரத்தை சுற்றி சுற்றி அது மாதிரி செய்யணும், தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம

0: உனக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா செடிகளை வளைச்சு நல்ல இரும்பு கம்பி போட்டு கட்டி அப்படி கூட மண்ணோட நம்ம இறக்கி வைக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அதனால நான் சொல்ற மாதிரி கயிறை போட்டு கட்டி ஒரு பிளாஸ்டிக் பையில மண்ணை கொண்டு நிரப்பி அதை தொங்க விட்டோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நல்லா புதுசாக தளிர் விட்டு நல்ல பலன் பின்னாடி கிடைக்கும்பா.
1: ஆமாங்க, அது நீ சொல்றது செலவு இல்லாமல் சிக்கன வழி.
0: ஆமாம், செலவு இல்லாமல் சிக்கன வழியை தான்ப்பா நான் சொன்னேன்.
1: சரி சரி.
0: இன்னும் சில பேர் வேற மாதிரி கூட செய்கிறாங்கப்பா.
1: எப்படியா?
0: இப்போ முதல்ல வந்து செடிகளை வந்து கயிறு போட்டு கட்டி அந்த கிளைகளெல்லாம் இறக்கி விட்றது, அதெல்லாம் விட்டுட்டு அது போக்கிலே முதல்ல காய்க்க விட்டுறது.
1: சரி,
0: ஒரு வருமானம் கிடைச்சிருது இல்லையா? அடுத்த சீசன் வருது பாருங்க, அந்த சீசன்ல இதை மாதிரி கயிறை கட்டி கிளைகளை நல்லா பிரிச்சு நல்லா சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வச்சோம்னா புதிய தளிர்கள் உருவாக்கி அதுல வந்து பூ வச்சு பிஞ்சு வச்சு நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்ப சீசன் இல்லாத நேரத்திலயும் நமக்கு கொய்யா சாகுபடியில லாபம் பார்க்கலாம்.
1: சரி சரி சரி.
0: ஏன்னா சீசன் இல்லாத நேரத்துல விலை அதிகமாகும், டிமாண்ட் ஆயிடுது. கொய்யா பழம் வந்து மார்க்கெட்ல சரியா கிடைக்காதப்ப நம்ம வந்து விளைவிச்சோம்னா நமக்கு நல்ல லாபம். இப்ப தக்காளி வந்து இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்க விவசாயிகள் எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ₹3-4 crore சம்பாரிச்சு பத்திரிகை செய்திகள்லாம் வருது.
1: ஆமாங்க அதுமுதா.
0: அப்போ ஒரு விவசாயியா இருக்கவரு திடீர்னு பார்த்தா என்னமோ கூரையை பிடிச்சிட்டு பொண்ணா கொட்டின மாதிரி திடீர்னு பணக்காரன் ஆயிட்டாரு. அந்த மாதிரி நம்ம விவசாயிகள் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி விவசாயம்
1: பண்ணணும்.
0: ஆமா, எப்ப வந்து டிமாண்ட் இருக்குதோ அப்ப நாம விவசாயம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனாலதான் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி சீசன் இல்லாத நேரத்திலையும் கொய்யா சாகுபடி செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். ரைட்டா?
1: சரி சரி சரி.
0: இந்த குட்டை ரகம் ஒன்று சொன்னேன் இல்லையா, தவான் பிங்க்.
1: ஆமா.
0: அப்புறம் இன்னொன்று வந்து அர்க்கா கிரண். இந்த வகை கொய்யா ரகத்தில் கவாத்து செய்யும் தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா நல்ல லாபம் கிடைக்குதுங்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அதனால கொய்யா சாகுபடியில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் இந்த வளர்ச்சி கட்டுறது, கவாத்து முறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் செஞ்சு நல்ல மகசூல் எடுக்கலாம்ப்பா. நீ தாராளமாக செய்ய கத்தமுத்த.
1: சரி கத்தமுத்த.
0: உனக்கு எல்லா வசதியும் இருக்கு.
1: சரி சரி.
0: நீ தாராளமாக பண்ணலாம். நீ கொய்யா சாகுபடி பண்ணினா நான் எதுக்கு வெளியில் கொய்யா பழம் வாங்க போகிறேன்?
1: ஆமாம்,
0: ஓம் மரத்திலே போய் உனக்கு தெரியாமலே பறிச்சுட்டு
1: போடுவேன். என்னது?
0: அதனால் என்னப்பா, ஓம் மரமாக இருந்தானா யாமரமாக இருந்தானா?
1: ஆ,
0: ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் 300 மரத்துக்கு குறைவில்லாமல் பார்த்துக்கணும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அப்போ தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
1: சரி காத்தமுத்த.
0: நீ தாராளமாக செய்ய காத்தமுத்த.
1: காத்தமுத்த, கொய்யா சாகுபடி முறையில் நீ சொன்ன தொழில்நுட்ப முறைகளெல்லாம் கடைபிடிச்சு அதிக மகசூல் பெற்று நல்ல வசதியோடு வாழறம்மா.
0: சரிப்பா சரிப்பா. சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இந்தாப்பா இந்த சொம்புல இருக்கிறத அப்படியே குடி.
1: என்னது காத்தமுத்த?
0: ஒன்றும் இல்லைப்பா, அந்த சோத்து கத்தாழை இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதுலேருந்து அந்த சாறு எடுத்தது, அது அப்படியே குடிப்பா, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி.
1: அப்படியா?
0: ஆமாம், இந்தா குடி.
1: ஆ சரி காத்தமுத்த, டம்ளரில் ஊத்துப்பா. ஆ போதும் போதும் போதும் காத்தமுத்த, போதும். ஆ குடிக்கிறான். சூப்பரா இருக்குது காத்தமுத்த, சோத்து கற்ற ஜூஸ்.
0: உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. ஆண்கள் பெண்கள் சில பேர் இந்த சிறுநீர் கழிக்கிறதுல வந்து எரிச்சலா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எரிச்சலெல்லாம் போக்குறதுக்கு இந்த சோத்து கத்தாழ சாறு தினமும் 2 ounces நம்ம குடிச்சோம்னா போதும்பா.
1: ஓஹோ,
0: ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பு சில பேருக்கு அடைப்பே வந்துருங்கிறாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுதுப்பா. இப்போ நான் தமிழில் பார்த்தோம்னா கற்றாழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சில இடங்களில் கத்தாழம்பாங்க, குமரின்னு கூட அதுக்கு ஒரு பேர் உண்டு, கண்ணின்னு கூட ஒரு பேர் உண்டு. சங்க தமிழ் இருக்குல்ல, அந்த காலத்திலேருந்து நம்ம தமிழர்கள் கூட இந்த கத்தாழ வந்துக்கிட்டே இருக்குப்பா. அதனால இந்த கத்தாழை சார் இப்போ குடிச்ச இல்லையா, நீனும் உன் வீட்டில் பிள்ளையில இந்த கத்தாழைய வளர்க்கணும்பா.
1: இருக்குது காத்த முத, வளருது தோட்டத்தில்.
0: வளர்றதை டெய்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பத்தாது, அதை எடுத்து பயன்படுத்தணும்.
1: சரி சரி சரி.
0: சரியா? சரிப்பா சரிப்பா, போயிட்டோப்பா.
1: சரி காத்த முத, போயிட்டு வரேன். நானே இந்த சைக்கிளில் தான் போகிறோம்.
0: போயிட்டோப்பா போயிட்டோப்பா.
1: தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தா

0: செய்திகளில் கொய்யா சாகுபடி முறைகள் குறித்து நிறைவு பகுதியினை காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல்களின் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
2: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
1: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: வசதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா்.

0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் சமநிலையும் பறவைகளின் ஒருமறை தோற்றமும்.
2: வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
4: ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக விலங்குகள் தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற நேரத்தை கொண்டிருத்தலையே உருமறை தோற்றம் என்று சொல்கிறோம். எளிதில் கண்டுபிடிக்க முடியாதபடி உருமறை தோற்றம் கொண்ட இறை விலங்குகள் வேட்டை விலங்குகளிடமிருந்து தப்பிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கின்றன. பல பறவைகள் தங்களின் உயிர் வாழும் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக உருமறை தோற்றத்தை பயன்படுத்துகின்றன. சில பறவைகளின் கூடுகளும் முட்டைகளும் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி சிறப்பான உருமறை தோற்றத்தை கொண்டுள்ளன. பனிப்பிரதேசங்களில் வாழும் சில பறவைகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது பனியுடன் அதன் நிறம் ஒத்துப்போவதால் அப்பறவைகளை கண்டுபிடிப்பது கடினம். அதே வேளையில் கோடைக்காலத்தில் பனி உருகி தரை தெரியும் போது அப்பறவை வெள்ளை நிறத்தில் இருந்தால் ஆபத்துக்கு உள்ளாகும் நிலை ஏற்படுகிறது. இதை தடுக்கும் பொருட்டு அப்பறவைகளின் நிறம் பாறை நிறத்துக்கு மாறுகிறது. இவ்வாறு காலநிலைக்கேற்ற நிறம் மாறும் பரிணாம வளர்ச்சியை சில பறவைகள் இயல்பாக பெற்றிருக்கின்றன. உருமறை தோற்றம் கொண்ட பறவைகளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவை நம்மூரில் வாழும் ராப்பாடிகளே. ராப்பாடிகள் காய்ந்த இலைத்தழைகள் கொண்ட பகுதிகளிலேயே வாழ்கின்றன. இப்பறவைகளின் நிறமும் காய்ந்த இலைத்தழைகளின் நிறமும் ஒன்றாக இருப்பதால் அவை மிகச்சிறப்பாக சுற்றியிருக்கும் சூழலுக்கு ஒன்றியிருக்கின்றன. இதனால் அவற்றை கண்டுபிடிப்பது முற்றிலும் முடியாமல் போகிறது. சில வகை காட்டுக்கோழிகளில் ஆண் வண்ணமிகு நிறத்தில் இருக்கும். பெண் பறவை மங்கலான வண்ணத்தில் காணப்படும். இதற்கு காரணம் இப்பறவைகளில் பெண் பறவை மட்டுமே அடைகாக்கும் வேலையை செய்கின்றன. தரையில் முட்டையிட்டு அடைகாக்கும் எல்லா தரைவாழ் பறவைகளின் நிறங்களும் உருமறை தோற்றத்தை கொண்டிருப்பதில்லை. பெரும்பாலான கரப்பறவைகள் திறந்த வெளியில் தரையில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன. எனினும் அவை கண்கவர் வண்ணங்களில் காணப்படுகின்றன. ஆனால் அவை தம் முட்டைகளையும் கூடுகளையும் பாதுகாப்பதற்கு வேறு சில வழிகளை கையாளுகின்றன. திறந்த வெளியில் மறைவதற்கான வாய்ப்பு குறைவு. அவ்வாறு இருக்கையில் அவை எப்படி தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றன என்பது ஆச்சரியத்திற்குரியது. கூட்டுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்று தெரிந்தவுடன் பறவைகள் சத்தமில்லாமல் அந்த இடத்தை விட்டு பறந்து விடுகின்றன. உருமறை தோற்றத்தோடு இருக்கின்ற கூட்டையும் முட்டைகளையும் விலங்குகளால் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. அதற்கு நேர்மாறாக உருமறை தோற்றமுடைய பறவைகள் வெள்ளை நிற முட்டைகளை அல்லது வண்ணமிகு முட்டைகளை இடுகின்றன. கூட்டுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்று தெரிந்ததும் இப்பறவைகள் தரையோடு தரையாக முட்டைகள் தெரியாதவாறு உட்கார்ந்து கொள்கின்றன. இதனால் இறைக்கொல்லி விலங்குகளால் இப்பறவைகளை கண்டுபிடிக்க முடிவதில்லை. பறவைகள் உருமறை தோற்றத்தோடு இருந்தாலும் ஆபத்து வரும்போது அவை எவ்வாறு நடந்து கொள்கின்றன என்பதும் மிக முக்கியம். எடுத்துக்காட்டாக கரைப்பறவைகளின் குஞ்சுகள் மிகச்சிறந்த உருமறை தோற்றத்தோடு இருக்கும். எனினும் அவை எழுந்து நடக்கும் போதோ நிற்கும் போதோ அதனுடைய நிழல் விழும்போது இறைக்கொல்லி பறவைகளால் அவற்றுக்கு ஆபத்து நேரும் வாய்ப்பு அதிகம். இச்சமயங்களில் குஞ்சுகளின் பெற்றோர் எச்சரிக்கை ஒலி எழுப்பும். அப்போது இக்குஞ்சுகள் தரையோடு தரையாக அப்படியே உட்கார்ந்து கொள்ளும். இவ்வாறு செய்வதன் மூலம் அவை தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன. நல்ல உருமறை தோற்றம் இருந்தும் பல பெரிய கண்களை உடைய பறவைகளுக்கு இறைக்கொல்லி பறவைகளின் பார்வையில் எளிதாக பட்டுவிடும் ஆபத்து அதிகம். அதற்கும் இப்பறவைகள் ஒரு வழி வைத்திருக்கின்றன. இறைக்கொல்லி பறவைகள் வருவது தெரிந்தவுடன் அவை தங்களின் கண்களை மூடிக்கொள்கின்றன. கண்களை லேசாக திறந்து சிறு பிளவு வழியாக அருகில் வரும் ஆபத்துகளை கண்காணிக்கின்றன. மரத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பச்சை கிளைகளையும் எண்ணி பாருங்கள். எப்போது உங்களால் சரியாக எண்ண முடிந்திருக்கும்? மரத்தில் இருக்கும்போது கிளிகள் மரத்தின் பச்சை நிறத்தோடு ஒன்றி போகின்றன. அப்போது அவற்றை கணக்கிடுவதில் சிக்கல்கள் ஏற்படுகிறது. எனவே ஒரு பறவையை தனியாக பார்ப்பதற்கும் சூழலோடு இணைத்து பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே பறவைகள் தங்களை பாதுகாத்து கொள்ள உருமறை தோற்றத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்துகின்றன என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பறவைகளின் உருமறை தோற்றம் சூழல் சமநிலையில் முக்கிய பங்காற்றுகின்றது. இறைக்கும் இறைக்கொல்லி பறவைக்கும் இடையேயான எண்ணிக்கை சீராக இருக்கும்போதுதான் உணவுச் சங்கிலி சீராக இருக்கிறது. உணவுச் சங்கிலி சீராக இருக்கும்போதுதான் சூழல் சமநிலை நீடிக்கிறது. அதே போல உருமறை தோற்றத்தோடு இருக்கின்ற கொன்றுண்ணி பறவைகள் தங்களது தோற்றத்தை சாதகமாக கொண்டு பூச்சிகள்,

0: விலங்குகள் போன்ற விவசாயத்திற்கு கேடு விளைக்கின்ற உயிரினங்களை பெருமளவு அழிப்பதன் மூலம் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உதவுகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: சுற்றுச்சூழல் சமநிலையும் பறவைகளின் ஒருமறை தோற்றமும்.
1: வழங்கியவர்
2: வி சுரேந்தர் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:10. சிந்தனை மலர். இன்றைய சிந்தனை மலரில் மலர்வது டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். மீண்டும் APJ அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை வரிகள் நம் நினைவிற்கு. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். இது டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை. இன்று அவரின் நினைவு தினம்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை
3: கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேரம் 7:02.
5: புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் கலரிப்பைட் கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
6: வணக்கம்மா.
7: வணக்கம் சார்.
6: மிக பழமையான தற்காப்பு கலைகளில் ஒன்றாக கருதப்படும் களரி பயிட்டு போட்டியில் 2026 கடந்த ஏப்ரல் மாதம் டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் SGFI அதில் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கீங்க. டெல்லியில் நடைபெற்ற மெய்தாரியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க உங்கள் கூட?
7: 30 பேர்கிட்ட கலந்துருந்துட்டாங்க.
6: ப்ரைஸ் வந்து 3 ப்ரைஸ் தான்.
7: ஆமாம், ப்ரைஸ் 3 ப்ரைஸ் தான்.
6: அந்த 30 பேரில் நீங்கள் 3rd ப்ரைஸு?
7: ஆமாம், நான் 3rd ப்ரைஸ்.
6: அங்கே எப்படி நடந்தது?
7: அங்கேருந்து ஆசான்லாம் வந்து ஜட்ஜாக உட்காந்துட்டு இருந்தாங்க. 4 பேர் உட்காந்துருந்தாங்க, 2 பேர் டைமர் பார்த்தாங்க. அப்புறம் ஸ்க்ரீன்லேயுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்ஸ் என்னென்ன இதெல்லாம்னு. அவங்க ஒன்று ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறப்ப நாங்களும் போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே அவங்களே மார்க் சொன்னாங்க.
6: எப்படி ரிசல்ட் கொடுத்தாங்க?
7: 3 நாள் நடந்தது. முதல் நாள் வந்து பாய்ஸ்க்கு நடந்தது, நெக்ஸ்ட் நாள் வந்து கேர்ள்ஸ்க்கு நடந்தது, அதுக்கப்புறமேட்டு 3வது நாள் தான் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க.
6: அங்கே போய் நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிட்டீங்க, அங்கே இருந்த அந்த மன சூழ்நிலை எப்படி இருந்தது உங்களுக்கு?
7: வெளியே வந்து செம்ம சூடாக தான் இருந்தது, ரொம்ப சூடு. இதுவே உள்ளார வந்தது ஸ்டேடியம், பெரிய ஸ்டேடியமாக இருந்தது. அந்த இடத்துல ஃபுல்லாக ஏசி தான். நானுமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளார கார் எடுத்து வச்சப்ப ஓகே பண்ணிடலான்னு தோணிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏசின்றதுனால அங்கே ரொம்ப நிறையா மூச்சு வாங்க ஆரம்பிச்சு, அதனால அங்கே அது மட்டும் கொஞ்சம் சர்மமாக இருந்தது, மற்றபடி பண்ணிட்டேன்.
6: பயமாக இருந்ததா?
7: ஆமாம், ரொம்ப பயமாக.
6: சரி, நீங்கள் வந்து கோல்டு மெடல் அடிக்கணும், அது மைண்டில் இருந்ததா?
7: இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கோம், ஏதாவது 1 வருஷம் ஆச்சு அடிச்சிடணும்ன்ற அந்த ஒரு வெறி இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் நிறைய போட்டோம். ஆசானுமே வந்து எல்லா நேரத்துலையுமே கூட இருந்து ஒன்னொன்னு கணிச்சு சொன்னாரு, இந்த மிஸ்டேக் பண்ற, இதை பண்ணாத, இதை பண்ணு, ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணு, பேலன்ஸ் பத்தல ஒன்று பண்ணு. காலையில் நான் வந்தாலும் அவருமே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி

0: ஒன்னொன்னா பண்ணுவார். வீட்லேயுமே வந்து அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். காலை நான் எழுந்தாலும் எனக்கு நிறையா இது பண்ணுறது அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு பேரும். அதனாலே நான் வந்து இந்த முறை ரொம்ப ஒர்க் பண்ணி வின் பண்ணியிருந்தேன்.
1: தேர்ட் ப்ரைஸ் தான் வந்துருக்கீங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களால் எடுக்க முடியல?
0: ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்க முடியலன்னா ஒன்றும் நான் பண்ணணும் பத்தில் எனக்கு, எனக்கே தெரியுது.
1: அங்கே நிறைய உங்களை போல வீராங்கனைகள் பண்ணும்போது நீங்களை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அப்போ நாம் இன்னும் பண்ணிருக்கலாமே, இவங்க பெர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணுறாங்களே, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்தது உங்களுக்கு
0: வந்தது. நம்ம எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க ஜட்ஜஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அடுத்த முறை போகும்போது ஒன்றும் நல்லா பண்ணிக்கிட்டு ஒன்றும் நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு போய் பின் பண்ணுன்ற ஒரு
1: தெரியுதுதா?
0: ஆமாம்.
1: சரி, நீங்கள் அங்கே எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்களேன். கோச் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பார், பாண்டிச்சேரியில் கொடுத்துருப்பார் இல்லைங்களா? அதே தான் அங்கேயும் பண்ணீங்களா? அதில் எதனா டிஃப்ரெண்ட் இருந்ததா?
0: என்னோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த இதில் நான் பண்ணுறப்ப எனக்கே ஒரு வேறு ஸ்டைல் எனக்கே வந்தது. அப்படி நான் பண்ணப்ப அந்த இதை உணர்ந்தேன் நான். நம்ம பண்ணுறது கரெக்டு, ஆனால் நான் வந்து மற்றவங்க ஸ்டைல் எடுக்காமல் என் ஸ்டைலில் எடுத்தது எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. ஸ்பீடாக எடுத்தேன். முன்னாடி பண்ண காம்படிஷன்ஸ் விட அன்னைக்கு ரொம்ப ஸ்பீடாகவும், செகண்ட் எடுத்தவங்கள விட ரொம்ப சீக்கிரமாக பண்ணேன். என்கிட்ட குறைஞ்சதே வந்து பேலன்ஸ் மட்டும்தான். அந்த பேலன்ஸ்ல அடுத்த முறை எடுப்பேன்.
1: தேர்ட் பிரைஸ் அறிவிச்சோடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க?
0: ஹாப்பியா இருந்தது. அம்மா சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் என்னால ப்ரௌட் ஆக முடியல. அம்மாவும் ப்ரௌட் இருப்பாங்க, ஆனா அதை வெளியே எந்த இடத்துலயும் காமிச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வச்சுட்டு ஹாப்பியா இருந்தேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எதுவும் ப்ரௌட்லாம் ஒன்றும் ஃபீல் ஆகல. மெய் பைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணப்ப நான் வந்து தேர்ட் பிரைஸ் வெங்கல பதக்கம் வின் பண்ணியிருந்தேன் நேஷனல் கலரி பைட்ல. டெல்லியில நடந்தது.
1: அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிங்களா யாருனா?
0: இல்லை, பாண்டிச்சேரியிலேருந்து நான் மட்டும் தான் போயிருந்தேன். மாஹேலேருந்து தான் வந்திருந்தாங்க, மலையாளிஸ் வந்திருந்தாங்க. மற்றபடி எனக்கு அங்கே யாருமே தெரியாது. தமிழ்நாட்டிலேருந்தும் வந்துட்டு இருந்தாங்க, அவங்ககிட்டயும் நல்லா பேசணும்.
1: ப்ரைஸ் வாங்கிட்டு இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்துட்ட பிறகு உள்ள யாரெல்லாம் வாழ்த்துனாங்க? ஸ்கூலில் போகும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த மனநிலையெல்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கினப்போ அசோசியேட் ஒரு மெம்பர் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னை கௌரவிச்சாங்க எல்லாரும்
1: முன்னாடியும்.
0: ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாருமே வந்து என்னோட பழைய ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் எல்லாருமே என்னை வந்து பாராட்டியிருந்தாங்க.
1: நேஷனல் லெவலில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, வெண்கல பதக்கம். இது இல்லாமல் வேறு ஏதாவது மாவட்ட அளவில் மாநில அளவிலலாம் ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களா?
0: கலரி பயிட்லேயே வந்து ஸ்டேட் லெவலில் வந்து 4 times கோல்டு மெடல் அடித்தேன். யோகாலையுமே வந்து பாண்டிச்சேரி ரெப்ரசன்ட் பண்ணி நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருந்தேன். பரதநாட்டியத்தில் சில அவார்ட் வாங்கியிருக்கேன். நேஷனல் முடிச்சுட்டு கேள்வி வந்து புத்தகையா பீகார்ல நடந்தது, அங்கேயுமே பாண்டிச்சேரி ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன்.
1: வேற ஏதாவது சாதிக்க விரும்புறீங்களா இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு? அது மூலமா
0: என்னோட ட்ரீம் ஆர்மி சைட் போகணும். நேவியோ ஏர்ஃபோர்ஸோ இல்லை லேண்டில் ஆர்மிக்கு போகணும். ஸோ இந்த இது இருக்கும் போது எனக்கு நிறையா ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நான் அது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். இந்த இதை வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக வந்து காலேஜில் இல்லைனா
1: சீட்டு கிடைக்கும்.
0: சீட்டு கிடைக்கும்.
1: ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்க விருப்பமா?
0: இந்தியன் டிஃபென்ஸ் அகாடமி அந்த இதில் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு போகிற மாதிரி, இல்லைனா இந்தியன் ஆர்மி மேனேஜ்மெண்ட் அந்த இதில் என்ட்ரன்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிட்டு ஆர்மி சைட் போகிறது தான் பிளான்ல.
1: ஸ்போர்ட்ஸ் அதுலேருந்து அப்படி போகிற விருப்பம் இல்லையா?
0: அதை நான் கற்று தருவேன். ஒரு ஒர்க்குக்கு கரெக்டாக போயிட்டு எல்லாருக்கும் இலவசமாக கற்று தரலான்னு ஒரு பயிற்சியில் இருக்கேன்.
1: நீங்கள் அந்த பயிற்சி காலத்தில் ஏதாவது சந்திச்ச சவால்கள் எதனா இருக்கா? ஏன் இந்த இதுக்கு வந்தோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு நினச்சது உண்டா?
0: நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இதில் நம்ம போய் சாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், நீ முதல்ல படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுனால நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸ்வாடு ஷீல்டு இதெல்லாம் பண்ணும் போது, சுருள் இதெல்லாம் எடுக்கும் போதும் எனக்கு நிறைய அடிபட்டுருக்கு, ரொம்ப ப்ளீடாகவும். அந்த இதெல்லாம் அப்போ ரொம்ப பயந்துருக்கேன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் அதை பண்ண வந்து அந்த கலையிலே வந்து ஒன்றும் ஈர்ப்பாயிடுச்சு. இது எல்லாத்தையும் பண்ணால் ஒன்றும் வெளி உலகத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும்ன்றதுக்காக பயத்தெல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம்
1: துணிச்சலாக பண்ணுறீங்க. இப்போ இந்த களரி பயிட்டுக்கு மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி இவங்களாம் கற்றுக்க முன் வராங்களா? இதில் எப்படி ஆர்வம் செலுத்துகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: கவர்மெண்ட் வந்து இந்த எஸ்சிஎஃப்ஐ வந்து கொண்டு வந்ததுனால ஸ்கூல் லெவலில் இருக்கிற மாணவர்களுக்கும் நல்லா தெரியுது இப்படின்ற ஒரு கலை இருக்குது. இப்போ என்னாலையும் சரி இல்லைனா எங்கள் கிளாஸில் இருக்கிறவங்களாம் அவங்க 4-5 பேர்கிட்ட போய் சொல்லி ஓ இப்படின்ற ஒரு கலை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வந்து நிறைய பேர் கிளாஸுக்கும் வராங்க. அதனால இந்த கலை வந்து எல்லாருக்கும் தெரிய வருது.
1: களரி பயிட்டு கற்றுக்கிறதுல என்னென்னலாம் நன்மைகள் இருக்குமா?
0: உடல் ஆரோக்கியமாகவும், ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இதை பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்.
1: அது உடல் நெகிழ்வுத்தன்மை கொடுக்கும், தசை எல்லாம் வலிமைப்படும், ஒரு மன உறுதியோட நம்ம இருப்போம், அப்புறம் நினைவாற்றல் ரொம்ப இருக்கும்,
0: இது நிறைய இம்ப்ரூவ் ஆகும்.
1: இந்த கலைகள் விளையாட்டு இதெல்லாம் இருக்கிறவங்களும் நினைவாற்றல் அதிகமா இருக்கும், நல்லா படிப்பாங்க, அப்புறம் சுறுசுறுப்பா இருப்பாங்க, எந்த காரியத்திலும் ஆக்டிவா இருப்பாங்க.

0: நல்லா இருக்கும் இந்த இது பண்றப்ப. யோகாலன்னு பார்த்தோன்னா ப்ரீத்திங் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், மற்ற காலையிலுமே ப்ரீத்திங் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த இது எல்லாமே சேர்த்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் இந்த கலை பண்ணுறப்ப.
1: இந்த களரி போயிட்டு பெண்களுக்கு ஒரு தற்காப்பு கலையாகவும் இருக்கா?
0: ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இதை பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு உடல் வலிமை வரும், அதனால ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் வரும். அதனால இது வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப உதவியான ஒரு கலையாக இருக்கும், தற்காப்பு கலையாக இருக்கும்.
1: இந்த மெய்த்தாரி கோல்தாரி பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கம்மா. அப்புறம் அந்த அங்கத்தாரி வெறுங்கையில் பண்ணுறது, இதெல்லாம் எப்படிமா? அது
0: வெறுங்கைன்றதும் வந்து மெய்ப்பாயிட்டு கூடே வரும். அங்கத்தாரின்றது வந்து ஃபுல்லாக மெட்டல் வெப்பன்ஸ் வச்சு, சுருள் ஸ்வாட் மட்டும் தனியாக பண்ணுவாங்க.
1: அப்படியே ரெண்டு பேர் வருமா?
0: அதுலேயும் வந்து ஃபைட்டிங்கும் வரும். சுருள்லேயே ஃபைட் பண்ணுவாங்க, சுருள்லேயும் ஷீல்டையும் வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. அதிலே பேட்டர்ன் இருக்கும். இதே வந்து இந்த கத்தி வந்து ஷார்ப்பாக ஒரு எட்ஜில் கத்தி இருக்கும், அந்த கத்தியை வச்சு உடம்புல எண்ணெய் தடவிட்டு உடம்போடு ஒட்டி எடுப்பாங்க. அதுவுமே வந்து அங்கத்தாரியில் வரும்.
1: இப்போ சுருள் கத்தி இதெல்லாம் ஆயுதம் மாதிரி இருக்குது, ஆபத்து விளைவிக்காதா?
0: ஆபத்து விளைவிக்கும், நம்ம பாதுகாப்பு

0: ஃபைட்டிங்கும் வரும். சுருள்லேயே ஃபைட் பண்ணுவாங்க, சுருள்லையும் ஷீல்டையும் வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. அதிலே பேட்டர்ன் இருக்கும். இதே வந்து இந்த கத்தி வந்து ஷார்ப்பாக ஒரு எட்ஜில் கத்தி இருக்கும், அந்த கத்தியை வச்சு உடம்புல எண்ணெய் தடவிட்டு உடம்போடு ஒட்டி எடுப்பாங்க. அதுவுமே வந்து அங்கே தரையில் வரும்.
1: இப்போ சுருள் கத்தி இதெல்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி இருக்குது, ஆபத்து விளைவிக்காதா?
0: ஆபத்து விளைவிக்கும், நம்ம பாதுகாப்பாக தான் பண்ணணும். சில நேரத்தில் அடிப்படும் போது அடுத்த முறை எப்படி அது வராமல் இருக்குன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும். அதில் பண்ண பண்ண அதில் பயமும் இருக்காது அந்தளவுக்கு. போக போக ப்ராக்டிஸ் நிறையா அதில் எடுக்கணும். அங்கத்தாரியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் நிறையா எடுக்கணும். இந்த கலை வந்து ஒரு பேசிக்காக ஒரு போர்க்கலை வச்சு தான் வரும். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கலையாகவும் தற்காப்பு கலையாகவுமே வந்து முன் வந்து நிற்கும்.
1: இந்த கலைக்கு அரசு ஊக்கம் கொடுக்குறாங்களா?
0: கொண்டு வந்திருக்காங்க இந்த கலையை ஸ்கூல் கேம்ஸ்க்கு. ஒன்றும் அரசு வந்து நிறையா ஃபண்ட் இல்லை, நிறைய காம்படிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறப்ப ஒன்றும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க.
1: நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: இது வந்து நம்ம பாரம்பரிய கலை. இதை வந்து இந்த அரசு பள்ளியிலையுமே இதை வந்து நிறைய பேர் கொண்டு வந்து இந்த கலையை வந்து வளர்க்கணும். இதனால் நிறைய பேர் வந்து காம்படிஷன்ஸ்க்கு நிறையா ரெடி ஆவாங்க. காம்படிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறப்ப அவங்களோட கலை திறன்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஊக்குவிச்சு அவங்களுமே அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க.
1: பொதுவாக பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை படி படி படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் இது போன்ற கலை அப்புறம் விளையாட்டுகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைங்களுக்கு அனுப்புவாங்க. உங்கள் பெற்றோர்கள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கம்மா?
0: அம்மா அப்பா வந்து ரெண்டுத்தையுமே விட மாட்டாங்க. கலையும் முக்கியம், அதே சமயத்தில் படிப்பும் முக்கியம்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ண விதான்ற அந்த ஒரு இதனால என்னால் வந்து படிப்புலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் என்னால் எல்லா கலையிலுமே பேட்மிண்டன்லேருந்து நான் ஸ்விம்மிங் வரைக்குமே எனக்கு அவங்களுமே சொல்லித்தந்தாங்க. நானுமே நிறையா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கலைகள் கற்றுக்கிட்டேன். அந்த விதத்தில் எனக்கு அம்மா அப்பான்றது ரொம்ப அப்ரிஷியேட்
1: பண்ணுறாங்க,
0: நல்ல சப்போர்ட்டாக எல்லா விதத்துலேயுமே. படிப்பாகட்டும், இப்போ சில இடத்துல வந்து இதுக்கு தான் என்னால் போக முடியும்னா படிப்பை விட்டுட்டு நான் இப்போ களரிப்பயட்டுக்கு தான் போகணுனாலும் அவங்க அந்தளவுக்கு சப்போர்ட் தந்தாங்க எனக்கு. அந்த சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கே வந்திருக்கேன். அவங்களுக்கு தான் ஃபுல் காரணம்.
1: இந்த களரி பயிட்டு இந்த கலையை புதுச்சேரியில் அரசு விழாக்களாக இருக்கட்டும் இல்லை தனியார் விழாக்களாக இருக்கட்டும் எங்கேயாவது நிகழ்த்தி காட்டியிருக்கிறீங்களா?
0: கலை பண்பாட்டுத்துறை மூலமாக ஆசான் வந்து பல்வேறு இடத்துக்கு வந்து கொண்டு போய் அங்கே நாங்கள் வந்து களரியை வந்து ப்ரோக்ராமாக நிறைய இடத்துல வந்து இந்த கலை இப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய சொல்லியிருக்கோம், செஞ்சும் காமிச்சிருக்கோம். இந்த கலையை பற்றி ஒரு சிலருக்கு வந்து அறிமுகமே இல்லை. நாங்கள் இது ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கலைன்ற ஒன்று இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கலையை நம்ம தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம தான் கொண்டு போகணும்.
1: சரிங்கம்மா, இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருக்க களரி பயிட்டு ஒரு சிறந்த வழிமுறைன்னு சொல்லலாம். அதாவது இது வந்து வெறும் சண்டை கலையா அல்ல, ஒழுக்கம், கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, பொறுமை, முக்கியமாக மனித நேயத்தை வளர்க்கும் ஒரு வாழ்க்கை கலையாகவும் திகழுது இல்லைங்களா? பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நமது பாரம்பரிய செல்வமான களரி பயிட்டு உடல் வலிமையை மட்டுமில்லாமல் மன உறுதி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை இவையெல்லாம் வளர்க்கும் அற்புதமான தற்காப்பு கலையாகவும் சொல்லலாம். இன்றைய இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான தன்னம்பிக்கை மிக்க வாழ்க்கையை உருவாக்க முடியும்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய நிகழ்ச்சி விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமில்லாமல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்மா.
0: இந்த நிகழ்ச்சியின் மூலம் களரி பயிட்டை பற்றி நிறையா சொல்றதுக்கும் என்னை போல இளம் விளையாட்டு வீரர்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டு போட்டிகளில் களரி பயிட் கலையில் வெண்கல பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள்.

0: நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஸ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா சர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள்.

0: பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டை மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஆங்கிலத்தில் இதை ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு சொல்றோம். வயது அதிகரிக்கும் போது முழங்கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். குருத்தெலும்பு, முதுகெலும்புல வெர்டிபிரல் காலம்ஸ் ஸ்பாண்டிலோசிஸ் ஏற்பட்டு வலி அதிகமாகும். இப்போ முக்கியமாக இந்த நீ ஜாயிண்ட்டும் ஹிப் ஜாயிண்ட்லையும் அதிகப்படியான ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸாக ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய கன்சர்வேட்டிவ் மெத்தட் பயனளிக்காம போகும் பட்சத்தில் எக்ஸ்ரேல பார்த்தா ரொம்ப சிவியராக தேஞ்சு போயிரு, எலும்போடு எலும்பு உராசிக்கிட்டு ஸ்டேஜ் 4 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நிரூபிக்கப்பட்டால் நிலையான தீர்வு, நிரந்தர தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதனால ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து யாருக்கு செய்ய போகிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க. முன்னாடிலாம் ரொம்ப சொன்னால் அது பண்ணிட்டோம்னா நம்மளால் நடக்க முடியாது அப்படின்றதுலாம் இல்லை. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. இப்போ அது பண்ணும்போது வலி நிவாரணத்துக்காக மட்டுமல்ல, அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறையை இது ஏற்படுத்துது. எப்படி? அதிகபட்சம் ஒரு மாதத்திலேயே அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யலாம், சுதந்திரமாக நடக்கலாம், வலி இல்லாமல் நடக்கலாம், சமுதாயத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். அதனால மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிட்டா ஒரு 2 வருஷம் தான் நல்லாயிருக்கும், 5 வருஷம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது இல்லை. இப்போ வந்த நவீன சிகிச்சை முறையில் இந்த மூட்டு மாற்று அந்த உபகரணங்கள் அது வந்து இப்போ 20 வருஷம் கூட வரக்கூடிய அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்திருக்கு. சில சமயத்தில் ஷோல்டர் ஆர்த்ரோபிளாஸ்டி, அது தோள்பட்டை மூட்டு ரொம்ப சிவியராக கொஞ்சம் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இது இந்த பிரச்சனை ஏற்படுது. அதாவது எப்படி நம்ம முழங்கால் முட்டிலையும் இடுப்பு முட்டிலையும் தேய்மானம் சொல்கிறோமோ அதேமாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட், தோள்பட்ட ஜாயிண்ட்டையும் சில பேருக்கு ரொம்ப மோசமாக தேய்ஞ்சி சிவியர் வலி, ரொம்ப வலி, அதிகமான வலிகள் ஏற்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் மெத்தடில் சரியாகலை, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ரொம்ப தேய்மானம் இருக்குது. அவங்களுக்கும் எமி ஆர்த்ரோபிளாஸ்டி, தேய்ஞ்சி இருக்கிற எலும்பை மட்டும் எடுத்துட்டு அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் ஹியூமரஸ் ஹெட் அதை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற சிகிச்சை முறைகள் வந்திருக்குங்க. வயசானவங்களுக்கு போய் நம்ம எப்படிங்க ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற தவறான எண்ணங்கள் கூடாது. வயதானவங்களுக்கு தான் முக்கியமாக இது தேவை. ஏன்னா அவங்க வலியை மட்டும் நம்ம அவங்ககிட்ட எடுக்கலை, அவங்களுடைய அன்றாட பணிகளை அவங்க செய்த அளவுக்கு அவங்களுக்கு தயார் செய்யறோம். அதுக்காக இது அவசியமாக ஏற்படுகிறது. அதனால தாராளமாக இந்த மாதிரி சிவியரான ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு எலும்பியல் மருத்துவரை அணுகி உங்களுக்கு இருக்கிற இணை நோய்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இயலும். செயற்கை மூட்டு சில ஆண்டுகளிலே பழுதாகிடும் சில பேர் நினைக்கிறோம். அப்படி இல்லை, லேட்டஸ்ட் ப்ராசஸஸ்ல அதனுடைய ஆயுட்காலம் மிகவும் அதிகமாக இருக்கு. அதாவது நம்மளுடைய உடல் மற்ற இணை நோய்கள் இருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா நம்மளுடைய ப்ராசஸும் கண்டிப்பாக நாள்பட நம்ம வைக்கிற அந்த உபகரணங்கள் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம் இல்லையா அது வந்து அதிக நாள் வரும். எப்போ நம்ம இணை நோய்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா, இணை நோய்கள்லாம் ஒருவேளை கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா இதனுடைய ஆயுட்காலம் குறையும். ஸோ நம்மளுடைய ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு அதனுடைய ஆயுட்காலம் அதிகமாகணும்னா நம்ம இணை நோய்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா கண்டிப்பாக 10 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட ஆரோக்கியமாக நம்ம வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகள் நிறைய இருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.

0: மட்டும் இல்லங்க, பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02 8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார் சார். இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பார்க்குற முடியலேன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர்.

0: எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறோம் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டுவிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறத எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குகிற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் ஐந்தாவது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். ஆறாவது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஏழாவது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 குவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். எட்டாவது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்பதாவது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். 10வது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்திவிட்டதாக சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்திவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னார் இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குதே, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குறுகிய காலங்களில் அதிக மகசூல் தரும் சவுக்கு ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் வெண்ணிலா அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

இயற்கை அன்னை தன் அழகை அள்ளி கொடுத்திருக்கும் மலைப்பகுதிகளுக்கு நாம் பயணம் செய்யும் பொழுது மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் கிடைக்கிது. அந்த வகையில் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலை கிராமம்தான் இன்றைய நமது நகர்வுலா நிகழ்ச்சியின் பயணத்தலம் மன்னவனூர். மன்னவனூர் எங்கே இருக்கு, எப்படி இருக்கும், அவ்வூரின் சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சிக்க நகர்வுலா போகலாமா?

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. இனிய வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தினை ஒளி உலாவாக சுற்றி வரும் இந்நிகழ்ச்சி நகர் உலா.

0: கொடைக்கானலில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மன்னவனூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலை கிராமம். இயற்கை எழில், பசுமையான புல்வெளிகள், குளிர்ந்த காலநிலை, விவசாய நிலங்கள் என பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட இந்த இடத்தை பற்றி திரைசை பாடல்களுக்கு இடையே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.
1: Tiger ka hukum.

அனிருத் ரவுச்சந்தர் குழுவினர் சேர பாடிய அந்த பாடல் ஜெயிலர் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. இன்றைய நகர் உலாவில் நாம் ஒளி உலா வருவது மன்னவனூர். நேயர்களே, மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை சூழலில் அமைந்துள்ள மன்னவனூர் மேல்மலை கிராமங்களின் முக்கிய மையப்பகுதியாக விளங்குது. நகரங்களின் பரபரப்பில் இருந்து விலகி அமைதியான சூழலில் சில நாட்களை கழிக்க விரும்புவோருக்கு ஏற்ற இடமாக இது உள்ளது.

வாழும் மக்களின் முக்கிய தொழில் விவசாயம். மலைப்பகுதிக்கு ஏற்ற வகையில் உருளைக்கிழங்கு, பூண்டு, கேரட், பீன்ஸ் மற்றும் பல்வேறு காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. மலை மண்ணின் வளமும் குளிர்ச்சியான காலநிலையும் இப்பகுதி விவசாயத்திற்கு பெரிதும் ஆதாரமாக உள்ளது. மன்னவனூரின் இயற்கை அழகில் முக்கிய இடம் பெறுவது அதன் பசுமையான நிலப்பரப்புகளும் விவசாய வயல்களும் தான். இங்கு பயணிக்கும் பொழுது மலைகளின் அழகையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை முறையையும் ஒரு சேர ரசிக்க முடியும். மீண்டும் தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கேட்ட பாடலின் திரைப்படம் ஜகமே தந்திரம்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.

0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா. இன்றைய நகர் உலாவில் நாம் மன்னவனூர் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மன்னவனூரின் மற்றொரு சிறப்பு இங்குள்ள ஆராய்ச்சி மையம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்படும் இந்த மையம் 1970 தொடங்கப்பட்ட தென்மண்டல கிளையாகும். இங்கு செம்மறியாடு மற்றும் முயல் தொடர்பான பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு, குறிப்பாக ஆடுகளின் ரோமங்களை பயன்படுத்தி கம்பளி தயாரிப்புக்கான ஆய்வுகள் நடைபெறுகின்றன. ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மெரினா வகை ஆடுகள் இங்கு வளர்க்கப்பட்டு அவற்றின் ரோமங்கள் சேகரிக்கப்பட்டு கம்பளி ஆடை தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. அறிவியல் ஆராய்ச்சியும் இயற்கை சூழலும் இணைந்து காணப்படும் இடமாக மன்னவனூர் ஆராய்ச்சி மையம் விளங்குது. இந்த ஆராய்ச்சி மையத்தின் அருகில் அமைந்துள்ள அழகிய ஏரியும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நமது முதன்மை அலைவரிசையில் நகர் உலா.

சின்ன.

0: ஸ்ரேயா கோஷல் குரலில் ஒலித்தது புஷ்பா 2 திரைப்பட பாடல்.
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aipandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

நேயர்கள் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா. மன்னவனூரின் மிக முக்கியமான சுற்றுலா ஈர்ப்பு அம்சங்களில் ஒன்று அதன் சூழல் சுற்றுலா புல்வெளி. சுமார் 150 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பசுமையான புல்வெளி மன்னவனூர் ஏரியை சுற்றி அமைந்துள்ளது. இங்கு சுமார் 3 கிலோமீட்டர் நீள நடைபாதை மற்றும் மரப்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பசுமையான புல்வெளியில் நடந்து செல்வதும் குளிர்ந்த காற்றை ரசிப்பதும் இயற்கையின் அமைதியை உணர்வதும் சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவமாக அமைகிறது. இயற்கையை பாதிக்காமல் ரசிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சூழல் சுற்றுலா பகுதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்தது மன்னவனூர். மன்னவனூர் என்பது வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இயற்கை, விவசாயம், அறிவியல் ஆராய்ச்சி, கிராமிய வாழ்க்கை என பல்வேறு சிறப்புகளை ஒருங்கிணைந்த ஒரு அழகிய மலைப்பகுதி. கொடைக்கானலுக்கு வரும் பலர் கோக்கர்ஸ் வாக், ஏரி போன்ற பிரபலமான இடங்களை மட்டும் பார்வையிடுகின்றனர். ஆனால் அதற்கு அப்பால் இருக்கும் மன்னவனூர் போன்ற அமைதியான இடங்களுக்கும் நம் பயணப்பட்டியலில் இடம்பெற வேண்டியது அவசியம். மலைகளின் பசுமை, ஏரியின் அழகு, புல்வெளியின் அமைதி, கிராம மக்களின் எளிமையான வாழ்க்கை, இவை அனைத்தும் சேர்ந்து மன்னவனூரை தனித்துவமான சுற்றுலா அனுபவமாக மாற்றுகின்றன.

0: இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் பயணம் செய்தது கொடைக்கானலின் அருகில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சும் மன்னவனூர். இயற்கையை ரசிக்கவும் மலைக்காற்றை அனுபவிக்கவும் விவசாய வாழ்க்கையை அறிந்து கொள்ளவும் அறிவியல் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை பார்வையிடவும் விரும்புவோருக்கு மன்னவனூர் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இயற்கையை நேசிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நம் தமிழ்நாட்டின் அழகிய சுற்றுலா தலங்களை அறிந்து கொண்டாடுவோம். இன்றைய நகர் உலா நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர் உலா நாளை காலை 7:35.
1: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிபுணரான திரு நந்தன் நிலேக்கனி தலைமையில் தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பான உயர்மட்ட பணிக்குழு ஒன்றை அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி

0: வாயிலாக தெரிவித்துள்ளார். இப்பணிக்குழுவில் முன்னாள் புலனாய்வுத்துறை இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோமநாத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு வி காமகோட்டி உள்ளிட்டோர் இடம்பெறுவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 இந்தியாவிற்கான முதலாவது தங்கப்பதக்கத்தை வென்ற பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் கலந்து கொண்டு தேர்வானவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். ஜிம்பாப்வேவின் அராரே நகரில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது T20 கிரிக்கெட் போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜிம்பாப்வேவை வீழ்த்தியது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் எடுத்தது. 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 3-0 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாஹத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:02. ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஒரு நாடு பற்றின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். உலக நாடுகள் என்றாலே பரந்த நிலப்பரப்புகள், உயரமான கட்டிடங்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழும் நகரங்கள்னு நம் மனசுல ஒரு பெரிய சித்திரம் தோன்றும். ஆனா அதே உலகத்துல வெறும் 21 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்து தனித்துவமான வரலாறும் இயற்கை வளமும் அரசியல் சிறப்பும் கொண்ட ஒரு குடியரசு நாடும் இருக்குது. தெற்கு பசிபிக் பெருங்கடலின் நடுவே அமைந்துள்ள அந்த சிறிய தீவு நாடுதான் நவ்ரு. அளவில் மிக சிறியதாக இருந்தாலும் உலக வரைபடத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கும் இந்த நாட்டை பற்றின தகவல்களை அடுத்த சில நிமிடங்களுக்கு தெரிந்து கொள்வோம். திரை இசை பாடல்களுக்கு இடையே

0: boss is a badass.
1: He's a freaking badass. Anirudh Rauchandar குழுவினர் செய்கிற பாடிய அந்த பாடல் லியோ திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நவ்ரு நாடு பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நவ்ரு உலகின் மிக சிறிய தீவு நாடு. இதன் மொத்த நிலப்பரப்பு வெறும் 21 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. ஒப்பிடும்போது இந்தியாவின் பல நகரங்களின் ஒரு பகுதியை விட இது சிறியது தான். உலகின் மிக சிறிய நாடுகளின் பட்டியலில் வாடிகன் நகரம் முதல் இடத்திலும் மொனாக்கோ இரண்டாவது இடத்திலும் இருக்கு. அவற்றிற்கு அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் நவ்ரு இருக்கு. ஆனால் தீவு நாடுகளின் பரப்பளவில் முதலிடத்தை பிடித்திருப்பது நவ்ருவே. நவ்ரு நாட்டினை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் பாடலுக்கு பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை.

0: RRR திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் நவ்ரு நாடு பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நவ்ரு நாடு எங்க அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இந்த நாடு தெற்கு பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கே சுமார் 2900 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் நவ்ரு நாடு பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நவ்ரு நாடு எங்க அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இந்த நாடு தெற்கு பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கே சுமார் 2900 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சிறிய பவளத்தீவாக உருவான நவ்ரு கடலால் முழுமையாக சூழப்பட்டுள்ளது. தீவை சுற்றி 120 முதல் 300 மீட்டர் அகலம் கொண்ட பவளைப்பாறைகள் காணப்படுகின்றன. இவை கடல் அலைகளின் தாக்கத்தில் இருந்து தீவை இயற்கையாக பாதுகாக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் 1615 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை.

0: கேட்ட பாடல் ஓ மை கடவுளே திரைப்படத்திலிருந்து லியோன் ஜேம்ஸ் குரலில் ஒலித்தது. தகவல் தளம் நிகழ்ச்சியினை மீண்டும் தொடரலாம் 8:30. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Government to introduce public examinations prevention of unfair means amendment bill 2026 in Lok Sabha today. Parliamentary Affairs Minister Kiran Rijiju urges all MPs to participate in discussion on exam reform bill. Prime Minister Narendra Modi announces formation of high-powered task force led by technology expert Nandan Nilekani. Prime Minister urges young people to strengthen their connection with India's border villages, describes developed villages as foundation of Viksit Bharat. IMD forecasts very heavy rainfall in Odisha and Chhattisgarh today. And India's weightlifting queen Meerabai Chanu wins third successive Commonwealth Games gold medal in women's 48 kg category. Rishikant Singh

0: அந்தோணிதாசன் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடிய பாடல் காத்து வாக்கல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் ONGC இடங்களுக்கு, காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல் 2, கெமிக்கல் 10, பெட்ரோலியம் 9, புவியியல் 4, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 2 என மொத்தம் 52 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, MSc. வயது வரம்பு 31/7/2026 படி 18 முதல் 27 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்கும் கடைசி நாள் 31/7/2026. மேலும் விவரங்களுக்கு ONGCINDIA.com என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கலாம். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி: தேசிய அனல் மின் நிலையத்தின் கீழ் செயல்படும் பசுமை எரிசக்தி துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அசிஸ்டன்ட் என்ஜினியர் 100, ஜெனரல் மேனேஜர் 10.

14 என மொத்தம் 114 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ, பிடெக். தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு ngel.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும்.

நவ்ரு நாடு பற்றிய தகவல்களை தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நவ்ருவின் மக்கள் தொகை சுமார் 12,500 மட்டுமே. இந்நாட்டின் மிகவும் வேப்பூட்டும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு அதிகாரபூர்வமான தலைநகரம் இல்லை. உலகின் குடியரசு நாடுகளில் அதிகாரபூர்வ தலைநகரம் இல்லாத ஒரே நாடு நவ்ரு தான். ஆனால் நவ்ரு அரசின் முக்கிய அலுவலகங்கள், நாடாளுமன்றம் மற்றும் சர்வதேச விமான நிலையம் போன்றவை யாரென் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எனவே நடைமுறையில் யாரென் நவ்ரு நாட்டின் நிர்வாக மையமாக செயல்படுகிறது. பாடலுக்கு பிறகு நவ்ருவின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு மேலும் சில வேலைவாய்ப்பு செய்திகள். உங்கள் கவனத்திற்கு, டிப்ளமோ முடித்தவருக்கு தமிழக அரசில் பணி. தமிழக அரசில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிடப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை 278, பயிற்சித்துறை 127, பொதுப்பணித்துறை 115, உதவி வேளாண் அதிகாரி 110, நெடுஞ்சாலை 46, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் 32, உதவி தோட்டக்கலை அதிகாரி 24, கைத்தறி 20 உட்பட மொத்தம் 839 இடங்கள் உள்ளன. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி ITI, டிப்ளமோ BE, BTEC. வயது வரம்பு 1/7/2026 படி பொது பிரிவிற்கு 18 முதல் 37 வயது வரை, மற்ற பிரிவுக்கு வயது உச்சவரம்பு இல்லை. தேர்ச்சி முறை: எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப பதிவு கட்டணம் ₹150, தேர்வு கட்டணம் ₹100. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/8/2026. மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி: வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதுநிலை தனி செயலர் 22, தனி செயலர் 20 என மொத்தம் 42 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, நிமிடத்திற்கு 120 வார்த்தை சுருக்கெழுத்து திறன். வயது 16/8/2026 படி 18 முதல் 35 வயது வரை இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்கும் கடைசி நாள் 18/8/2026. மேலும் விவரங்களுக்கு itax.gov.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு.

0: கேட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். இப்பொழுது நவ்ருவின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம். நவ்ருவின் வரலாறு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்குகிறது. பல்வேறு பழங்குடியின மக்கள் இத்தீவில் குடியேறினர். பின்னர் 12 பழங்குடியினங்கள் இணைந்து தனித்துவமான சமூக மற்றும் கலாச்சார அமைப்பை உருவாக்கின. 18 நூற்றாண்டின் இறுதியில் ஒரு பிரிட்டிஷ் கப்பல் நவ்ருவை அடைந்தபோது வெளியுலகத்துடன் இந்த தீவின் முதல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது பிரிட்டிஷ் மாலுமிகள் இந்த தீவை பிளசன்ட் ஐலாண்ட், இனிமையான தீவு என்று அழைத்தனர். பாடலுக்கு பிறகு மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

நேயர்களின் நினைவிற்கு பகல் 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். நேயர்களாகிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூரிலிருந்தோ அல்லது கைபேசியிலிருந்தோ அழைப்பதாக இருந்தால் 0413 என்ற தொலைபேசி எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இந்நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலிலும் கேட்டு மகிழலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சியில் நவ்ரு பற்றின தகவல்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய வரலாறு 1888 ஜெர்மனி நவ்ருவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. 1914 முதல் உலக போரின் பொழுது ஆஸ்திரேலிய படைகள் நவ்ருவை கைப்பற்றின. 1919 லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு கூட்டு நிர்வாக பொறுப்பை வழங்கியது. 1942 முதல் 1945 வரை இரண்டாம் உலக போரின் பொழுது ஜப்பான் நவ்ருவை ஆக்கிரமித்தது. அந்நாட்டின் மக்களில் 1/3 கட்டாய தொழிலாளர்களாக மைக்ரோனேசியா பகுதிக்கு அனுப்பப்பட்டனர். இது நவ்ருவின் வரலாற்றில் மிகவும் வேதனையான காலமாக கருதப்பட்டது. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நவ்ரு நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது எப்பொழுது என்ற தகவலை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது முதன்மை அலைவரிசையின் தகவல் தளம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நவ்ரு நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது எப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். 1968 ஜனவரி 31 நவ்ரு முழுமையான சுதந்திரம் பெற்று இறையாண்மை கொண்ட குடியரசு நாடாக உருவானது. தற்பொழுது நவ்ரு காமன்வெல்த் நாடுகள் அமைப்பிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் முழு உறுப்பினராக உள்ளது. நவ்ருவுக்கு சுற்றுலா செல்ல விரும்புவோருக்கு மே முதல் அக்டோபர் வரையிலான காலம் மிகவும் ஏற்றதாக கருதப்படுகிறது. இந்த மாதங்களில் ஈரப்பதம் குறைவாகவும் மழை மிக குறைவாகவும் இருக்கும். ஆண்டு முழுவதும் சராசரி வெப்பநிலை 28 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும். பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் உலகின் மிக சிறிய தீவு நாடான நவ்ரு பற்றின தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். இத்துடன் தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி நேரம் 9 மணி, அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர்எஸ்ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிர, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. நிகழ்ச்சிக்கு முதலில் வந்தி சுவே தாதியல்லி கணநாதனா, புரந்தரதாசர் தேவர் நாமா, நாட்டை ராகம் கண்டச்சாப்புதாளம்.

அரங்கிசையில் அடுத்து எவராகு ஜூச்சி நதி, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் 9:28. ஆகாஷவாணி அரங்கிசையில் இன்று ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. நிகழ்ச்சியில் அடுத்து நடச்சி நடச்சி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரஹரப்பிரியா ஆதித்தாள்.

0: அரங்கேசில் இதுவரை ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழலி இசை கேட்டும், திருச்சேரே வி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர்எஸ்ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் என்று சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங்.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாளான இன்று அதன் அனைத்து வீரர்களுக்கும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, மிக உயர்ந்த தொழில்முறை தரங்களுடன் நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை பேணுவதில் சிஆர்பிஎஃப் விலைமதிப்பற்ற பங்களிப்பை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக சமூக ஊடகப் பதிவு ஒன்றில், அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் மேன்மைத்துவமானது இந்தியாவை ஒரு வலிமையான உத்திசார் சக்தியாக மாற்றுவதற்கான பாதையை ஏற்படுத்தி தந்தது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்குமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ சமூக ஊடகப்பதிவு ஒன்றின் வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார்.

0: பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது சீசனின் இறுதியாட்டம் நேற்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:02. 25 நொடி. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் உங்களது விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது, ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்திற்கு சென்று இன்று போஸ்ட் செய்யப்பட்டுள்ள கேட்டாலே இனிக்கும் போஸ்டுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் படம், பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர்களாகிய உங்களின் பெயர்கள் அனைத்தையும் டைப் செய்து கமெண்ட் செய்யுங்கள். கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேற்று விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பிய நேயர்களுக்கு இன்று அவர்கள் விரும்பிய பாடல்கள் இடம்பெற வாய்ப்பு இல்லை. மாறாக புதிய நேயர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இன்று புதிய நேயர்கள் கேட்ட பாடல்கள் முதலில் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கோயம்புத்தூர் புதூர் சிவசுப்பிரமணியன், தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா அவர்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவருடைய பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். ஸ்வீட் குட் மார்னிங் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் பாடல் கேட்டிருக்காங்க. கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேயர்களின் நினைவிற்கு பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் சுகர்ணேஸ்வரி அவர்கள். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்கள் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. நீங்கள் வெளியூரிலிருந்தோ அல்லது கைபேசியிலிருந்தோ அழைப்பதாக இருந்தால் 0413 என்ற தொலைபேசி குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். நேரம் 10:20:15. கேட்டுக்கொண்டிருப்பது முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் பெங்களூரு குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார் இவர்களுக்காக விருப்ப பாடல் மலர்களே மலருங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இந்நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலியிலும் கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லி பாடல் கேட்டிருக்காங்க திருமுட்டம் நாச்சியார்பேட்டையிலிருந்து அன்பழகன் அவர்கள். அவருக்கான பாடல் மணியோசை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது, கேட்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நேரம் 10:30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் காட்டூர் எஸ் சிவகுமார், தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து இவரின் விருப்ப பாடல் ஒலிக்க கேட்கலாம்.
4: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நேரம் 10:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக அன்பான காலை வணக்கம் சொல்லி அவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவரின் விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டார்லிங் டார்லிங் டார்லிங். திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக காலை வணக்கத்துடன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஜெர்மனி பெர்லின் நகரிலிருந்து கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்களுக்கான பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் உடன் சுகன்யா பரத் சென்னை இவர்களுக்கான இந்த பாடல்.

0: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் ராஜன் சுப்பிரமணியன் என்பவருக்காக கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

நேயர்களே, நீங்கள் கேட்ட உங்களின் விருப்ப பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனால் நேரமின்மை காரணமாக கோவூர் சூரியமூர்த்தி, மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், வேட்டவலம் குமார், முகேஷ் கக்ஷை, மகராஜ் கிரண், லக்ஷ்மி தேவி பர்மன், சல்மான், இர்ஃபான், ஹிராமணி வர்மா, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, கடலூர் சுரேஷ், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், மதன் சக்கரவர்த்தி, முள்ளக்காடு பாபு இவர்களுக்காக, இவர்கள் அனைவருக்காகவும் வரும் பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. வரும் இந்த பாடலோடு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். முன்னாள் குடியரசுத் தலைவரும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை மேம்பாட்டு திட்டங்களில் முக்கிய பங்காற்றிய டாக்டர் கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என போற்றப்படுகிறார். அன்னாரின் நினைவு நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாளான இன்று அதன் அனைத்து வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேசத்தின் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பில் CRPF வீரர்கள் அயராது ஈடுபட்டு வருகின்றனர் என்று பெருமைப்படுத்தியுள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 3வது சீசனின் இறுதியாட்டம் நேற்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. முதலில் களமிறங்கிய வில்லியனூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 200 ரன்கள் எடுத்தது. 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மாஹே அணி 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 149 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 51 ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு, கலாம் போற்றும்

0: காலம் போற்றும் கலாம் இதுதான். நேயர்களே, உங்களோடு பங்கேற்க இருக்கின்றேன் சுகவனேஸ்வரி டி. இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம் தானே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல விஷயம் இது. நீங்களும் என்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0413-2275240 மற்றொரு எண் 0413-2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் மேலான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம வந்து அப்துல் கலாம் சார் வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களையும் ஊக்குவிக்கும் பல பழமொழிகளெல்லாம் கொடுத்துருக்காங்க, சிந்தனைகளெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பழமொழி கேட்கலாம். தோல்வி மற்றும் தைரியம், இதை வந்து நல்லா நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக, துன்பங்களை கண்டு அஞ்சாதே அதை வெல்லும் துணிச்சலை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து தோல்விகளை கண்டு அஞ்சாதே அது வெற்றியின் முதற்படி, வெற்றி என்பது நம் நிழல் போல நம்மை பின்தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பழமொழிகள்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார்.
1: இன்னைக்கான தலைப்பு சொல்லுங்க மேம்.
0: இன்னைக்கு வந்து காலம் போற்றும் கலாம் சாரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
1: அருமை மேம். இது போல இனி ஒரு இந்த உலகத்தில் இவரை போல ஒரு மனிதன் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு தனக்குரிய அளப்பரிய அந்த பங்கு அப்படிங்கறத ஆற்றிட்டு போயிட்டாரு மேம். அது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா மாதிரியான ஒரு நபர்கள் இந்த நம்ம தமிழ் இனத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை
0: இல்லையா?
1: ராமேஸ்வரத்துல எளிமையான ஒரு குடும்பத்துல பிறந்து உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய சயின்டிஸ்டாவும் இருந்திருக்காரு, ஹெட்டாவும் ப்ரோக்ராம் டைரக்டரா எஸ்எல்பிஇல இருந்திருக்கிறாரு. அதே போல நாடு போற்றும் குடியரசு தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அப்போ எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தோற்றத்தில் அவ்வளவு ஒரு பெரிய எளிமை அப்படிங்கறத கடைபிடித்து மனதில் இன்றளவும் கூட தெய்வமாக நின்று கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு மனிதர் இந்த உலகத்துல பிறந்து மக்களோட மனசுல இருந்து அவ்வளவு அருமையான ஒரு நல்ல பெயர் அப்படிங்கறது வாங்க முடியாது மேம். கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதுல இருந்து நல்ல பெயர் தான் வாங்கி இருக்கிறாரு. ஒருத்தர் கூட ஹேட்ரேட் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசினதே கிடையாது.
0: ஆமா, எல்லார் மனசுலயும் நீங்க இடம் பிடிச்சிருக்க ஒரு மாமனிதர் அப்படின்னு.
1: இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி நிறைய சிந்தனைகளை விதைத்து இந்தியா வல்லரசு ஆகும் என்ற கனவோட 2020 இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்ட்டு அவருடைய அந்த எண்ணப்பாடுகளை நம்முள் விதைத்து இந்த உலகை விற்று சென்றிருக்கிறார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு சிந்தனை துள்ளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எழுதிய வரிகள்.
0: சொல்லுங்க.
1: கனவு காணுங்கள் இளைஞர்களை, கனவு காணுங்கள். தூங்குவது தூக்கத்தின் போது வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு.
0: அதாவது நம்மளை வந்து உத்வேகப்படுத்துவதும், நம்மளை வந்து மேலும் மேலும் நம்ம வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதும், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம முந்தி நிக்கிறதும் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு கனவுதான். நம்மளுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நிலைகளையும் தூக்கி விடணும் அப்படின்ற கனவு தான் காணணும்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா?
1: அது மட்டும் இல்லாம உனக்கான பாதை இல்லை என கவலைப்படாதே, உனக்கான பாதையை நீயே வகுத்துக்கொள். அப்புறமா கை ரேகையை பார்த்து உனது எதிர்காலை நிர்ணயிக்காதே,
0: எதிர்காலத்தை
1: இல்லாதவனும் எதிர்காலம் உண்டு என்பதை நினைவில் கொள். இவ்வளவு உத்வேகமான ஒரு வரிகள் பாருங்களேன். அதாவது மூட நம்பிக்கைகள்லாம் அந்த காலகட்டத்துல இருந்தது மேம். இது போன்ற அந்த ஒரு சிந்தனை வரிகள்னால மக்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் போக்கி இருக்காருங்கும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம விஞ்ஞானம் அப்படிங்கறதுல அவர் தன்னுடைய அளப்பரிய சேவை அப்படிங்கறத செஞ்சிருக்கிறாரு மேம். அதாவது இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், DSRO, இதெல்லாம் கூட முக்கிய பொறுப்பு அப்படிங்கறத வகித்து இருக்கிறார்.
0: DRDO.
1: அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த முக்கிய பகுப்புகள், முக்கிய பொறுப்புகள் அவர் இருந்து அந்த ஸ்பேஸ் ரிசர்ச்ல அவர் செய்யக்கூடிய அந்த பங்கு அப்படிங்கறது அளப்பரியது. சந்திராயன் 3 அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் எல்லாம் நம்ம செஞ்சு இந்தியா சாதனை படைத்திருக்குன்னா இவரை போன்ற சயின்டிஸ்ட் அங்க ஒர்க் பண்ணி அந்த கனவுகளை விதைத்து அதன் பிறகு அவருடைய அந்த துறையை மாத்தி கொண்டிருக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு லட்சிய கனவு அப்படிங்கறத இந்த விஞ்ஞானத்துல அவர் விதைத்திருக்கிறார். நிறைவா ஒண்ணு சொல்ல போனோம்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய லட்சிய கனவை நம்ம இளைஞர்கள் எல்லோருமே மாற்றி அவருடைய அந்த கனவுகளை மெய்ப்பித்து நம்ம நமக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்.

0: அதுதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு நம்மள எடுத்து செல்லும் அப்படின்னாலும் உண்மைங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி உங்க தகவலுக்கு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ,
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கும் சார்.
2: நான் மாரியங்கவல் என்எஸ் கொலஞ்சிநாதன்.
1: ஆ, சொல்லுங்க சார்.
2: இந்த நாளை என்னைக்கு மறக்க முடியாதுமா?
1: கண்டிப்பா சார். ஆமா,
2: என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவர்கள் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு தான் அந்த கொடைக்கானல ஊட்டியில ஒரு விழாவுக்கு போனாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு எனக்கு காரைக்கால் வானொலியில நேரடி நேர்முகம் தேர்வு அந்த பேசுறதுக்கு அழைச்சிருக்காங்க. ஜெயங்கொண்டா ஐயா வராங்க, உடையார்பாளையம் ஐயா ஜெயமண்டத்துக்கு ஐயா வராங்க.
1: சரி சரிங்க.
2: அப்ப உடனே நம்ம வானொலிக்கு போன் பண்ணி, ஐயா இது மாதிரி அப்துல் கலாம் ஐயா வராங்க, அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்கணும், ஒரு தேவார புஸ்தகம் கொடுக்கணும் சொல்லி அங்க நம்ம நிலையத்துல கேட்டப்ப, முதல்ல அவரை பாத்துட்டு வாங்க, ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு பேட்டி வச்சிக்கலாம்னு அப்போ உள்ள இயக்குனர் சொன்னார்.
1: ஓ சரி சரி.
2: அப்ப மறக்க முடியாத நாள் அந்த புஸ்தகத்தை வாங்கும்போது ஒன்னு சொன்னாரு அரியலூர்ல. ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இந்து மதமா இருந்தாலும் ஐயா வந்து ஒரு மாற்று சமூகக்கூடிய முஸ்லீம்ல பிறந்தா கூட நம்மளுடைய மதத்துல உள்ள அந்த தேவாரத்தை படிச்சு என்ன சொன்னாரு பாருங்க. எனக்கு அப்படியே அந்த இடத்துல ஒரு அப்படியே கைகள், இப்ப நான் பேசும்போது கைகள் எனக்கு நடக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, இப்படி எல்லாம் வந்து நம்ம விஞ்ஞானிகள் எல்லாமே
1: தெரிஞ்சு
2: வாழ்ந்து
1: கொண்டே இருக்கிறார், இன்னும் வாழ்வார் இல்லீங்களா?
2: இந்த மாணவர் செல்வர்கள் எந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞானியாகவும் எவ்வளவு விவேகமா நம்ம நாட்டை கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அத்து அவர்கள் எல்லா மனதிலும்
1: நிக்கிறாங்க. மாணவர் மனசுலேயே நிற்கிறாங்க. ஏன்னா எல்லா சாதனைகளும் பண்ணுறப்போ, அறிவியலெல்லாம் சாதனை பண்ணுறப்போ, அது அப்துல் கலாம் ஐயானுடைய அந்த ஒரு இது தான் இல்லைங்களா, அவனுடைய எண்ணங்கள் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நினைக்கலாம்.
2: அதனால என்னன்னா, எப்படி நம்மளை விட்டு சென்றாலும் ஐயா அவர்கள் எந்த நாளும் இருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக.
2: அதில் என்னை பொறுத்த விட்டுனா, குழந்தைநாதன் சொல்லக்கூடியவர்கள் வந்து எந்த இடத்துல ஒரு தேவாரம் பண்ணா கூட அந்த இடத்துல வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட இருக்காருன்னு நினைச்சிக்கணும். குழந்தைநாதனுக்கு வாய்ப்பு கொடுத்து.
1: நன்றி நன்றிங்க. அடுத்த நேயர் இணைகிறார். ஹலோ ஹலோ,
3: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: கலையரசு நல்லா
1: சொல்லுங்க சார்.
3: தலைப்பு தலைப்பு சொல்லுங்க.
1: காலம் போற்றும் கலாம்.
3: அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரம் மாவட்டத்துல இருந்த ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர்.
1: ஆமா,
3: அவங்க அப்பா வந்து இந்த படகுகள் எல்லாம் செய்யற ஒரு ஒரு வேலைக்காரனா இருந்தாரு. அதனால அப்துல் கலாம் வந்து ரொம்ப இயல்பில் ரொம்ப சிரமப்பட்டுதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அவர் பல தொழில்களையும் செய்தாரு அப்துல் கலாம். அப்படி வேலையை செய்துக்கிட்டு அதுல ஈட்டக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு படிப்பையும் பார்க்க,
1: அதான் செய்தித்தாள்கள் எல்லாம் விட்டு இருக்கிறாரு இல்லைங்களா சிறு வயதுல. ஆமா, அதெல்லாம் கல்விக்காக எடுத்துட்டு இருக்காரு அவரு அந்த பணத்தை எல்லாம். சொல்லுங்க சார்.
3: ஆமா, நம்முடைய மகன் இந்த இடத்துக்கு வருவாரு, ஒரு உயர்ந்த இடத்தை பெறுவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கற்பனை அவங்க பெற்றோர் யாருன்னு பார்த்துக்க முடியாது.
1: ஆமா,
3: ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்களே நினைச்சு பார்த்திருக்க முடியாது. ஏழ்மைய
1: வறுமையா
3: அவர் வந்து பன்முக திறமைசாலிய உலகத்துக்கு விருந்து போட்டு காட்டி கொடுத்தார்.
1: அவர் வந்து கனவு கண்டிருக்கார், நம்ம வந்து பெரிய ஆளா வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பார். அவர் மனசுல இருந்திருக்கும் சிறு வயதுல இருந்து.
3: கனவு கண்டா மட்டும்தான் முடியும் ஒழிய,
1: ஆமா,
3: நம்ம வெறுமனே இருந்தா முடியாதுங்கிறத தாண்டி கனவையும் காணணும், அதோடு கூடிய கற்பனை
1: முயற்சி முயற்சியும் செய்யணும்,
3: பயிற்சி திறமை இருக்கணும், தகுதி இருக்கணும், எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கொண்டு போற நேரங்களும் சிக்கனமும் இருக்கணும். அது போல இடர்பட வரணும், போராட்ட குணம், என்னால வெற்றி பெற முடியாதுங்கிற தன்னம்பிக்கை வந்து தோல்விகளை மிக சாதாரணமா எடுத்துக்கணும்.
1: சரி சரிங்க.
3: அவர் எடுத்துக்கிறதுனால தான் அவர் விண்ணையும் ஆண்டாரு மண்ணும்.

0: பதவியும் வந்தாரு, இந்திய குடியரசு தலைவர் பதவிக்கும் வந்தாரு. அந்த இந்திய குடியரசு தலைவரை படுகிற போது கூட அவரு நம்மளுடைய மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தாரு. அவரு அங்க கூட எளிமையாக வாழ்ந்ததா ஒரு செய்தி.
1: ஆமாங்க, கண்டிப்பா.
0: அங்க வந்து ஒரு பாதுகாவலர் வந்து வெயில நின்று பாதுகாப்பு பணியில் இருந்தாராம். அவரு பார்த்துட்டு அவருக்கு ஒரு நிழல் குடை ஒண்ணு கட்டி கொடுங்க, இந்த மாதிரி வெயில் மடையில அவர் இருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாராம். அதே போல அவருடைய உறவினர்கள் வருகிறாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா

0: அவர் பார்த்துட்டு அவருக்கு ஒரு நிழல் குடை ஒண்ணு கட்டி கொடுங்க, இந்த மாதிரி வெயில் மடையில் அவர் இருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாராம். அதே போல அவர்களுக்கு உறவினர்கள் வருகிறாங்கன்னு
1: சொன்னீங்கன்னாக்கா
0: அவங்களுக்கு ஆகிற செலவுலாம் நீங்க கணக்குல எழுதி வச்சிடுங்க, எவ்வளவு பைசாவது நான் கொடுத்துடுறேன் முன்னமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்பிக்கை வச்சாரு, ஒரு நம்ம நாடு வந்து ஒரு வல்லரசு நாடாகணும் கனவு கண்டாரு, கனவு கண்ட அந்த கனவு விவேகானந்தரும் கனவு கண்டாரு, அந்த கனவு அப்துல் கலாமும் கனவு கண்டாரு. கடைசி காலத்து கூட பாருங்கம்மா, அவர் பரிவாய்வு முடிஞ்ச பிறகு கூட அவர் பிற்பாடு வட இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு மாணவர் சமுதாயத்துல உரையாற்றும் போது மாரடைப்பு வந்து காலம்.
1: சரிங்க சார், ஆமா கண்டிப்பா.
0: அந்த அளவுக்கு அவர் இளைஞர்கள் நேசித்தாரு, வாசித்தாரு, அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதனாலதான் எல்லாருமே அவர்கள செய்ய முடிஞ்சது. நம்பிக்கைய இப்ப இருக்கிற இளைஞர்கள் வைக்கணும், இப்ப இருக்கிற இளைஞர்கள் சமுதாயம் மிக சரியான கோணத்துல பயணிக்கும், தவறாக பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிக்கணும், அப்துல் கலாம போல நம்மளாலே வாழ முடியும், அவர் எடுத்து நம்மளாலே பிடிக்க முடியும், விவேகானந்தர் போல நம்மளாலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற எண்ணங்கள் அவங்க கிட்ட அதிகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களாலே அப்துல் கலாம் கண்ட நினைவாற்ற முடியும். சொல்லி முடிச்சது
1: சொல்லுங்க.
0: இதுக்கு ஒரே ஒரு காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா வானொலி
1: மட்டும்தான்.
0: இந்த வானொலிங்கிற ஊடகத்துக்கு இளைஞர்கள் வரணும், தொலைக்காட்சி தொடு கணிபேசி கணினிங்கிறத விட்டு ஒழிச்சுட்டு வானொலி அப்படிங்கிற ஊடகத்துக்கு வர நேரங்களையும் இது மாதிரி செய்திகளை செவி சாய்க்கிற நேரங்களையும் கண்டிப்பா நல்ல ஒரு மறுமலர்ச்சியும் நல்ல ஒரு மாற்றமும் விழிப்புணர்வும் இந்த இணைக்கு வரும். தேர்தலும் தோழி வாழ்க்கை.
1: நன்றி நன்றி சார், உங்கள் தகவலுக்கு நன்றி. ரொம்ப நீண்ட தகவலாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் சுருக்கி பேசினால நல்ல தகவல் தான். நன்றி சார், நன்றி. ஹலோ
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: காலம் போட்டும் கலாம் சொல்லிருக்கீங்கம்மா, அதாவதுமா அப்துல் கலாம் வந்து எங்க ஊருக்கு கோவில்பட்டிக்கு ஒரு தடவை தேவர் ஸ்கூலுக்கு ஒரு மீட்டிங் வந்திருந்தாங்கம்மா.
1: சொல்லுங்க.
2: அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கும் போது அவங்க வந்து யார்ட்டையுமே டீச்சர்ஸ் யார்ட்டையுமே அவங்க சரியா பேசல, பூராமே குழந்தைகளை கூப்பிட்டு தான் பேசினாங்க. குழந்தைகளை கூப்பிட்டு பேசி அந்த குழந்தைகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அவரும் பதில் சொல்றாரு, அந்த குழந்தைகளும் பதில் சொல்லுதுமா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், குறுக்க யாரையும் பேசக்கூடாதுன்னு
1: சொல்லிட்டாங்க.
2: ஆமா,
1: அவர்களுடைய நோக்கமே அவங்களுடைய நோக்கமே அதானே சார், மாணவர் செல்வங்களை தான் அவங்களுடைய மத்தியில தான் அவர் வாழ்ந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கணும், சாதனை புரிய வைக்கணும்ன்றது தானே சார் அப்துல் கலாம் சார்.
2: அது ஒரு விசேஷமா. அந்த விசேஷத்துல இன்னொரு சிறப்பான விசேஷம் என்னன்னா, ஐயாவுடைய டிரைவருக்கு வந்து கோயில்பட்டி அன்னைக்கு அந்த பங்கன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஐயாவை விருந்துக்கு அழைச்சாங்க. அழைக்கும் போது அந்த டிரைவர் வீடு எங்க வீடு பக்கத்துல பக்கத்துலதாம்மா. எத்தனையோ பேர் விருந்துக்கு அழைச்சாலும் அவரு ஒரே வார்த்தை சொல்றாரு, இன்னைக்கு வந்து நான் எங்க டிரைவர் வீட்டுலதான் சாப்பிட போறேன், யாரு விட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டேம்மா. அந்த டிரைவர் வீட்டுக்கு பக்கத்துல கார் போகாது பாத்துக்கோங்க, வீட்டுக்கு போனோம்னா பண்டம் தீன்பண்டங்க பிஸ்கட் அது இருந்து வாங்கிட்டு போவோம். ஐயா அந்த பிள்ளைகள்லாம் என்னென்ன படிக்கணும் கேட்டு அவ்வளவு
1: பிள்ளைகளுக்கும்
2: புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவரே டிரைவர் எடுக்கிறாரு, நான் தான் கொண்டு வருவேன், நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருமா. நாங்க பக்கத்துல நின்னு கேக்குறோம், அந்த புத்தகத்தை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு, அவங்க வீடு வந்து சின்ன வீடுதான், அதுக்குள்ள ஐயா கீழே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயா அங்க இருந்து நடந்து வந்து ஐயா வண்டியில ஏறிட்டாங்கம்மா.
1: ஓ சரி சரிங்க சார், நல்ல ஒரு தகவல், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல, நீங்க எல்லாம் நேரடியா வேற பாத்துருக்கீங்க,
2: ரொம்ப சந்தோஷமா.
1: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி
2: பார்த்தோம்மா.
1: சரி,
2: இதை விட ஒரு பெரிய ஒரு வியப்பான என்னன்னா, போனவா ஒரு 10 நாளைக்கு முந்தி ஐயாவுடைய சமாதிக்கு போயிருந்தோம். போயிருக்கும் போதுமா தன்னாடி

0: போது நமக்கு கண்ணீர் வருதுமா, அந்த பழைய நினைவு
1: நினைக்கும் போது,
0: நினைக்கும் போது நம்ம அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுமா. அவர் காலம் மட்டும் இல்ல, அவர் எத்தனை காலங்கள் மறைஞ்சாலும் ஐயாவுடைய புகழ் மட்டும்
1: மறையாம இருக்கும் சார், கண்டிப்பா
0: மறையாம இருக்கும்.
1: ஆமாங்க சார், நன்றி சார், நன்றி உங்க தகவல்.
0: நன்றிமா.
1: நேயர்களே, உங்களின் கருத்துக்களையும் வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். 0413-2275-240 மற்றொரு எண் 0413-2275-250 என்ற தொலைபேசி எண்ணில் காலம் போற்றும் கலாம் அவர்களுடைய கருத்து விஷயங்களை தான் பேசிகிட்ருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ வந்து பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரலாம்.

0: காலம் போற்றும் கலாம் அவர்களை பற்றி தான் நம்ம வந்து நிகழ்ச்சியில் நேரத்தில் பேசிகிட்ருக்கிறோம். நேயர்களே, உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். 0413-2275-24 மற்றொரு எண் 2275-250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் மேலான கருத்துக்களை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டிய பேசிகிட்ருக்குறோம் இல்லைங்களா, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிரலாம். இப்போ வந்து அறிவியல் சாதனைகள் பற்றி நம்ம சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில், அதாவது டிஆர்டிஓ, விஞ்ஞானியாக பணியை தொடங்கினார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவு வாகனம் வெற்றிகரமாக விண்ணில் பாய முக்கிய காரணமாகவும் வெற்றிக்கும் வழிவகை செய்தார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை உருவாக்கினார். இதனால் இவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்பட்டார். 1998 பொக்ரான் 2 அணுவெடி சோதனைகளில் முக்கிய பங்கும் ஆற்றினார் இல்லைங்களா. நேர்களை, உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413-2275-240 மற்றொரு எண் 0413-2275-250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இப்போ வந்து மேலும் சில தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். குடியரசுத் தலைவர் கலாம் அவர்கள் 2002-2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். ஜனாதிபதி மாளிகையை எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் திறந்து வைத்து மக்கள் ஜனாதிபதி ஆனார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் இல்லைங்களா. இப்போ வந்து நேயர் வந்துட்டுருக்காங்க, பேசலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
1: எப்படி இருக்கே?
0: நல்லா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்கள் சார்.
1: அதாவது இந்த அப்துல் கலாம் வந்து மாணவர்கள் மத்தியில இருந்து எவ்வளவு இடத்தை பிடிச்சிருக்காங்க. எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க.
0: அப்படிங்களா, சொல்லுங்க சார்.
1: அதாவது இதே தினத்துல, அதாவது இன்னைக்கு ஜூலை 27 தானே, அந்த 27 அன்னைக்கு இரவு வந்து ஒரு நாங்க வந்து டின்னர் எடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து. நானும் ரெண்டு பசங்க எங்க வீட்டுக்காரம்மா எல்லாரும் சேர்ந்து டின்னர் எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ வந்து சின்ன பையன் வந்து, அதாவது அந்த பையன் வந்து அப்போ வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு இருந்தான். பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கா, முடிக்கிறட்டா, அது அந்த பிளஸ் டூ போய் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். அப்போ மொபைல பாத்துன்னு திடீர்னு இந்த டின்னர்ல இருந்து எழுந்திருச்சு, நான் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சேன். அதாவது அன்னைக்கு இரவு ஒரு 7:30-8 இருக்குன்னு நினைக்கிறேன் இதே
0: தினத்துல.
1: அப்போ நாங்க என்னடா என்னோட ஓன் கண்ணீர் அழுதான். ஏன்டா அது அப்துல் கலாம் தாத்தா இறந்துட்டாங்க, அப்துல் கலாம் தாத்தா இறந்துட்டு வந்துட்டு அப்படி கண்ணீர் மலக்க கூறணும் பாருங்க. அப்ப அவனோட மனசுல வந்து, அந்த பையனோட மனசுல வந்து அவர் எப்படி பதிஞ்சிருக்காரு பாத்தியா,
0: பாத்தீங்களா?
1: அவரு வந்து விஞ்ஞானத்துல மட்டும் இல்ல, அவரு விதவிதமான அணுகுமுறையை வந்து நமக்கு விதைத்து தந்து கொண்டு போயிருக்கிறார்.

0: கண்டிப்பா சார்.
1: அப்புறம் வந்து அந்த அப்துல் கலாமோட அவங்க வந்து அந்த பூத உடல் வந்து ராமேஸ்வரத்துக்கு வர்றது எல்லாம் செய்தி எல்லாம் படித்த உடனே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த போய் நிச்சயமா அதில் கலந்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பா போய் ஒரு 2 டேஸ் ஆச்சு போயிட்டு வர்றதுக்கு.
0: சரி சரி.
1: அந்த இது முடியறது வரை அங்கே இருந்துட்டு தான் திரும்பி இருந்தாலும் மொபைல் இருக்கிறதுனால நாங்கள் அப்பப்ப பேசிக்கிட்டோம். அதனால வந்து ஏன்னா முன்ன ஒரு காலகட்டத்தில் வந்து மொபைல் இல்லாதனால நம்ம விஜயப்பட நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் தேடிலே இருப்பான். இப்ப வந்து அவங்க நம்மளோட தொடர்புல தானே இருந்தாங்க. அப்போ வந்து அதுல எல்லாமே படம் பிடிச்சி வந்து எங்களுக்கு போட்டும் கன்சர்ன் பண்ணுங்க.
0: சரிங்க சார்.
1: அப்போ வந்து எனக்கு என்னுடைய நினைவுல வந்து இன்னைக்கு அது பசுமர தனியா பதிஞ்சிருக்கு. அப்புறம் அவர் வந்து அந்த மக்கள் மனசுல அந்த மாணவர்கள் மனசுல எப்படி ஒரு ஊந்தி
0: விருதுகள் கண்டிப்பா சார். நன்றி சார், நன்றி உங்க தகவலுக்கு. அடுத்த நேயர் வராங்க. ஹலோ, நிகழ்ச்சியில் வந்து அப்துல் கலாம் சார் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்களா. காலம் போற்றும் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை 2275240 மற்றொரு எண் 2275255 என்ற தொலைபேசி எண்ணிலும் என்னோடு பகிரலாம். அப்துல் கலாம் சார் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானியும் மக்கள் ஜனாதிபதியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வந்து அழைக்கிறோம் இல்லைங்களா. இவர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் ஏவுகணை துறையின் சாதனை படைத்தார் இல்லைங்களா. பாரத ரத்னா விருதுகள்லாம் அதிகமாக பெற்றார். அப்புறம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தான் வந்து வானூர்தி பொறியியல் ஏரோனட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து படித்தார் இல்லைங்களா. இதெல்லாம் பெரிய சாதனை தான். இப்போ நேயர் வராங்க. ஹலோ ஹலோ,
2: வணக்கம்.
0: சுக வணேஸ்வரி. சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: இன்றைக்கு மறுபடியும் ஒரு சொல்லுமா அந்த தலைப்பினுடைய செய்தி சொல்லுங்க
0: சார். வந்து காலம் போற்றும் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் சார் பத்தி தான் சார் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய நினைவு தினம் இல்லைங்களா, அதனால
2: நினைவு தினம் தான்.
0: நினைவு தினம். ஆமா ஆமா.
2: அதாவது அப்துல் கலாம் என்ற ஒரு அற்புதமான மனிதர். அவர் வாழ்ந்த முறை, சரி அவர் வாழ்ந்த முறை எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். தெரிந்திருந்தாலும் மறுபடியும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க.
0: அவருடைய தினம் இல்லைங்களா, அதனால நினைவு தினம்.
2: அவரை பத்தி பேசுவதை விட அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி வளர்ந்தார், அவர் வளர்ந்த சூழ்நிலை என்ன, அவருக்கு படித்த படிப்பு என்ன, அப்ப ஆரம்ப காலத்தில் எங்க படித்தார், எந்த கடற்கரத்தில் படித்தார் அப்படின்னுதான் நம்ம பார்க்கணும். சுமாரத்தை அவருக்கு பிறந்த நாள் ஞாபகம் தரலாம் கிடையாது. அவர் வாழ்ந்த முறைக்கு கடற்கரை வரும் ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்தவர், ஒரு அற்புதமான அந்த ஒன்றுமே இல்லாத அந்த கடற்கரை ஓரத்தில் அவர் படித்து வளர்ந்து அவர் அதே அந்த சுய அறிவை கொண்டு அவர் எப்படி வளர்த்து கொண்டார், அதைத்தான் மாணவர்கள் உணர வேண்டும். அவர் வந்து பேசி பேசி நம்ம நேரத்தை கழுக, அவர் வாழ்ந்த முறை எப்படி, அவர் எப்படி அதை கற்றார், அவருடைய பெரிய பதவி அவர் தேடி வரும்போது அவர் எப்படி அதை வந்து வளர்த்து கொண்டாருன்னு தான் பார்க்கணும். பிரதமர் ஒரு தடவை வந்து அந்த கால பிரதமர் கூப்பிட்டு வந்து அவரை வந்து மந்திரி சபையில் இடம் இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது நான் யோசித்து விட்டு சொல்கிறேன் மன்னிச்சிங்க அப்படின்னாரு. அவருடைய நல்லாட்டை கேட்டு உணர்ந்து கேட்டா கேட்டாரு. அப்போ ராக்கெட் எழுதி ஏதோ ஒண்ணு வந்து அவர் கண்டுபிடி ஆராய்ச்சி இருக்கும்போது எல்லாமே முடியும் தருவாயில் இருக்கும்போது அப்ப பிரதமர் கிட்ட நீங்க போடி இப்படி போனீங்கன்னா இதை யாரு முடித்தது அப்படின்னு அவங்க சக நண்பர்கள் கேட்கும்போது அப்ப பிரதமர் கிட்ட சொல்றாரு, மன்னிச்சிங்க நம்ம நாட்டுக்காக மாதிரி கடைசி கட்டத்துல இருக்கும் இதை கண்டுபிடிச்சு பெற்று கொடுத்து விடுகிறேன், மந்திய சமையல் செய்ததோட மக்களுக்கு இது பயன்படும் அப்படின்னா எப்படிப்பட்ட உயர்ந்து உள்ளது இப்படி எல்லாம் வந்து வாழ்ந்த மாதிரி நாம அந்த மாதிரி பதவிக்கு வந்தா கர்வம் தலைவிக்கு ஏறி விடுமா பாக்குறோம்.
0: அதுதான்
2: அவருடைய தனிப்பட்ட கொள்கை, அவருடைய வாழ்க்கை முறை பயணங்கள்.

0: வந்து ஒவ்வொரு மாணவன் கற்றுக்கொள்வதை விட அதை பின்பற்றி அவர்கள் நடக்குது. குடும்பத்தை கூட நேசிச்சா இல்லையா?
1: சரிங்க சார்.
0: திருமணமே செய்தா வளர்ந்த அவருடைய கொள்கைகளை நாம் மறந்துவிட்டு அவருடைய போற்றி புகழ்ந்து விட அவர் வாழ்ந்த முறையை நம்ம கத்துக்கணும். அந்த முறையை கண்டுபிடிக்கிறேன். எப்படி நான் வளர்ந்த அப்துல் கலாம் மாதிரி இருந்தேன். அவர் ஆரம்பம் இல்லாத வாழ்க்கை போகும்போது ஒரு கையாட்டின்னு போனாரு, ஒரு கையாட்டின்னு வந்தாரு, கையாட்டின்னு
1: போயிட்டாரு.
0: இதுதானே? நன்றிமா.
1: நன்றி சார் உங்க கருத்துக்கு. ஹலோ.
2: ஹலோ.
1: ஆ, நீங்க சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க? சொல்லுங்க சார்.
2: நான் புள்ளி ஆயிட்டா. இந்த தேசிய தலைவர்கள் எத்தனையோ பேரு மறந்துக்கிறாங்க, பாரத பிரதமர்கள் எத்தனையோ பேர் மறந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்கள விட இவரு அடிமனத்துல ஆழமா புகுந்து ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு நபர் மறைஞ்ச மாதிரி ஆகி போச்சு.
1: ஆமா, கண்டிப்பா.
2: சென்னை கோயம்பேடு போய் ரெண்டாவது நாள் அகப்பட்டுக்கிறேன். நானு காய்கறி பில்லு
1: வாங்கிறேன்,
2: காலியா தானே இருக்குதுன்னு போயிட்டாக்கா ஒரு கடை, ஒரு டீ கடை, சொம்மன காய் கடை கூட திறந்து இல்லை, எல்லாம் இறங்கும் தெரிவிச்சுக்கிறாங்க.
1: சரி சரிங்க.
2: வேற எந்த தலைவருக்கும் ஒரு ரெண்டு நாள் தான் இறங்கல், மூணு நாள் இறங்கல், நாலு நாள் இறங்கல் தெரிவிச்சுதான். என் கண் கூட தலைநகர் நம்ம சென்னை மாநகர் தலைநகர்ல ஒரு கடை கூட திறக்கல.
1: ஆமா,
2: அது ஒரு அதிர்ச்சியா நான் வாழ்க்கையில பார்த்தது. எல்லாரும் ஒரு படம் கட்டி தொங்க விட்டாங்க. அது ஒரு ஆச்சரியமா இருந்து. நானு பஸ் போக்குவரத்து, தமிழ்நாடு போக்குவரத்து மட்டும் போச்சு, வீடு வந்து
1: சேர்ந்தேன்.
2: அந்நிய தேதி நிலவரம் அதுதான் நல்லது, மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்க.
1: சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு நல்லது. அதாவது அந்த அளவுக்கு உங்கள் மனசுலேயும் இருக்கார் இல்லைங்களா? எல்லார் மனசுலையுமே இருப்பார் கண்டிப்பாக. நன்றி சார் உங்கள் கருத்துக்கு. நேயர்களே, இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் வந்து அப்துல் கலாம் சார் செய்த சிறப்பு அம்சங்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயம் கேட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருக்குமே அவருடைய சாதனைகள்லாம் மனதில் இருக்குது. இப்போ வந்து அவருடைய சிறப்புகள்னு பார்த்தோம்னா, பாரத ரத்னா, அதாவது இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் பெற்றிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கார். அப்புறம் நூல்கள்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், அக்னி சிறகுகள் போன்ற பல ஊக்கமளிக்கும் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. இளைஞர் சக்தி வந்து மாணவர்களும் இளைஞர்களும் பெரிய கனவுகளை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஊக்கப்படுத்தியும் இருக்கார். இதுதான் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து செய்த சிறப்பு அம்சங்களில் இதுவும் ஒன்றா வந்து பங்கெடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிரணும்னு நினச்சிங்கன்னா, 2 2 7 5 2 4 0 மற்றொரு எண் 2 2 7 5 2 5 0 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி மதுரை. நியூஸ் அண்ட் ஏர் செயலியிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

என்ன நேயர்களே, நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயா நினைவு தினத்தை தான் வந்து அனுசரிச்சுக்கிட்டு காலம் போற்றும் கலாம் அப்படின்ற தலைப்பை ஒட்டி தான் பேசிகிட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்கலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இப்போ வந்து அப்துல் கலாம் சார் வந்து சொன்ன பொன்மொழிகள், அதை வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது கனவுகள் மற்றும் லட்சியம், இதை தான் வந்து சொல்லியிருக்காரு. கனவு காணுங்கள், கனவு என்பது தூக்கத்தில் வருவது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்காக வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகள் மற்றும் லட்சியம் என்ற தலைப்பில் வந்து அவர் வந்து பழமொழிகள் எழுதியிருக்காங்க. இதுபோல் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் வந்து பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீயாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும், நீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிந்தனைகள் கருத்துக்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்திருந்ததுன்னா உழைக்கணும், அதுதான் உழைப்புக்கு ஏற்ற வெற்றி வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து அடையும் அப்படின்றது சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்கிறார். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்கு எந்த விஷயம் தெரியலையோ அதை வந்து உண்மையாக தெரியல அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படின்றது அவருடைய சிந்தனையாக இருந்திருக்கு. நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய

0: சிந்தனைகள்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம கேட்குறதுக்கே அதை கேட்டு நடக்கிறதுக்கும் நமக்கு வந்து தூண்டுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இதுதான் வந்து அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து நமக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இப்போ வந்து பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நிகழ்ச்சியை தொடரலாம். நேயர்களே, உங்களின் கருத்துக்களை 0413-2275-240 மற்றொரு எண் 2275-250 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். இதோ இணையும் நேயர். ஹலோ. ஹலோ,
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: அம்மா, திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து.
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: காலம் போற்றும் கலாம். வாழ்க்கையில இன்னைக்கு அவரை இந்த மாதிரி நாட்கள்ல மட்டுமே தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கறதுலயும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கணுமா.
0: இல்ல சார், எப்பயுமே நினைச்சிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. இந்த நாட்கள்ல மட்டும் இல்ல, எல்லா நாட்களுமே அவர் நினைக்காத நாளே இல்லாததான் இருக்குது இல்லைங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. இங்க எங்க அண்ணன் சையத் அண்ணன் சொன்ன மாதிரி அவரோட கற்பனைகள், போக்குவரத்து, அவரோட செயல் திட்டங்கள் என்னங்கிறது, ஒரு பிம்பத்தை போற்றுவதற்கு பதிலாக அவர்கள் வாழ்நாள்ல அவர்கள் செய்த அந்த கோட்பாட்களை கடைபிடித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு உண்டான வெற்றி அதுல கிடைக்குமா. ஆனா நாம வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்வுகள் வள்ளுவன் இத்தனை ஆண்டு காலம், 2000 ஆண்டுகளுக்கு தாண்டி போனாலும் அவரோட குரல் இன்றைக்கு நிலை நிறுத்தி பேசப்படுது. அது மாதிரி நிறைய அறம் சார்ந்த சான்றோர்கள் எல்லாம் நம்மள வழி நடத்திருக்காகட்டங்கள்லாம் அந்தந்த நாட்கள்ல அவரோட நினைவுகளை வந்து போற்றி அவர்களுடைய பிம்பத்துக்கு வந்து ஆராதனை நம்ம செய்யும். ஆனா அதை தாண்டி ஒரு நிலைப்பாடு என்னன்னாக்க, அது அவங்க வாழ்வியல்ல நடந்து செஞ்ச செயல்பட்ட காலங்களோட நிகழ்வுல என்னென்ன நம்மளுக்கு அறம் சார்ந்த சொற்களையும் செயல்களையும் சிந்தனையும் அவர்களை வந்து விட்டுட்டு போனாங்களோ அதன்படி நம்ம வாழ்க்கைய தனி மனிதன் வகுத்துக்கணுங்கிற பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய பூஜ்யம் கிடைக்குது. அதுல இருந்து நம்மளுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அவர் அதாவது அப்துல் கலாம் மாதிரி யாரும் வாழ வேண்டாம், அது வாழ முடியாது. சொன்ன வழிகள்ல நம்ம வாழலாம். அவர் மாதிரி நான் நீ ஒரு அப்துல் கலாம் மாதிரி வருவே அப்படின்னு நம்ம குழந்தைங்களை ஒரு உற்சாகப்படுத்தலாம். ஆனா அவர் மாதிரி வர்றதுக்கு மறுபடியும் இறைவன் இன்னொரு பிறப்பு அவரை இறைவனால கூட பிறக்க வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் விட்டுட்டு போன வழிகள் இருக்கு பாருங்க, அதன்படி நாம நடக்கலாம். அதுக்கு வள்ளுவன் ஒரு அற்புதமான குரல் போடுறாருமா, உலகோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார்னு போடுறார். என்னன்னா அவரு சொன்ன குரலுக்கு இவரெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அவர் என்ன குரல் சொல்லி பொருள் சொல்றாருன்னா, உலகத்துல உனக்கு முன்னாடி யார் யார் வாழ்ந்தாங்களோ அவங்க வழி நீ செல் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கு என்ன பொருள் சொல்றாருன்னா, அது யார் யார் வாழ்ந்திருக்காங்கிறத பாரு, அவங்க போனாங்கன்னா எல்லாரும் போனாங்கன்னா நீ அவங்க பக்கம் போயிடாத, அதுல யாராவது அறநெறியோட வாழ்ந்திருப்பாங்க, ஒழுக்க மேன்மையோட வாழ்ந்திருப்பாங்க, மனிதன் புனிதனாக வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எந்த வழியில போனாங்களோ அவங்க வழியில நீ போனாதான் நீ படிச்ச கல்விக்கு உனக்கும் அறிவு இருக்குன்னு அர்த்தம். அதுபடி இப்படி நீ போகலன்னா நீ அறிவு இல்லாதவன் அர்த்தம்னு வள்ளுவன். அதே மாதிரி இடும்பைக்கு இடும்பை படுவர், இடும்பைக்கு இடும்பை படாதார்னு சொல்லி ஒரு குரல் இருக்கு. அந்த குரல் அவர் வாழ்நாள்ல ரொம்பவும் நேசிச்ச குரல் சொல்லி பேசப்படும். ஏன்னா இந்த துன்பத்துக்கும் நீ துன்பம் கொடுக்கணும், துன்பத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணித்தனமான உத்வேகத்தை தனி மனிதனுக்கு விதைச்சிட்டு போனாரு. பிறப்புல இருந்து இறப்பு நாள் வரையுமே ஒரு சரித்திரத்தை உருவாக்கிட்டு போன ஒரு சாதனை மனிதன்.
0: சாதனை மனிதன், ஆமா.
1: அதுல எந்த மாற்று கருத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா தெரிஞ்சிருந்து கூட இன்னமும் நம்ம வந்து அந்த அவை அடக்கத்திலயும் அந்த ஒழுக்க மேன்மையிலும், எனக்கு அந்த ஒழுக்க மேன்மை இன்னைக்கு இருக்கிற ஆட்சி சம்பந்தப்பட்ட செயல்கள் திட்டல அவரோட வெளியில போகும்போது அவரோட பெட்டிய உதறி காமிச்சிட்டு போனதாக
0: எம்டியா எடுத்துட்டு போனது. அவர் என்ன எடுத்துட்டு வந்தாரோ அதுதான் திரும்ப எடுத்துட்டு போனார் இல்லைங்களா?
1: அதான். அப்ப அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அவர்கள் வழியில நடக்கணும்,
0: கடைபிடிக்கணும்,
1: கடைபிடிக்கணும். அவர் வழியில நடக்கிறோம் வாயால நம்ம சொல்லுவோம் தவிர அந்த சொல்ற செயலை செய்யறோம்னு பார்த்தா அந்த இடத்துல முடியாது. அது மாதிரி ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கணும். என்னன்னா தனி மனித வாழ்க்கையில எல்லாருமே வெற்றியை வந்து பெறலாமா? எல்லாரும் வெற்றியா? ஆனா வெற்றிய பெற்று தக்க வச்சுக்கணுங்கிறது சிலராலதான் முடியும்.

0: அதுக்கு காட்டு சிலரால முடியும்னு சொன்னாக்க, அந்த வெற்றியின் இலக்கை தொட்டு கொண்டு போறவங்க வந்து அவங்களுக்கு ரெண்டு பேர் துணைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னா அறமும் ஒழுக்கமும் மேன்மை, அதை இவர் கைப்பிடிச்சாரு. வாழ்வியல் அறத்தை என்னங்கிறத கடைபிடிச்சாரு, ஒழுக்கத்தை கடைபிடிச்சினால்தான் அவரோட வெற்றி இன்னைக்கு வந்து
1: நினைச்சு நிக்குது. கண்டிப்பா சார்,
0: மகாத்மா காந்தி சொன்ன செய்தி தான் அது, வெற்றியை இலக்க நிர்ணயம் பண்ணிக்கோ. அந்த இலக்கை நிர்ணயம் பண்ணும் போது நீ வந்து அறத்தையும் ஒழுக்கத்தையும் துணைக்கு கூட்டிட்டு போனார். அந்த செயல் திட்டத்தை இவர் செஞ்சார்.
1: சரிங்க சார், சரிங்க சார்.
0: அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வெற்றியை பெறணும்னு வந்து 666 குறளன்படி இவர் வாழ்க்கையில எண்ணிய எண்ணிய எண்ணிய அங்கு எய்துவ எண்ணிய திண்ணீராக பெறுங்கிற அந்த குறளின் மேன்மைக்கு தக்கவாறு ஒரு வாழ்ந்தார். அந்த வெற்றியை அவர் அடைஞ்சாரு.
1: சரி சரி, நல்லது.
0: அது மாதிரி நிறைய விஷயங்கள் இவரோட வாழ்நாள்ல அற ஒழுக்கம்ங்கிறது அந்த வாழ்க்கையில நிலைச்சு நிக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை வாழ்ந்தாரு. அதனால மனிதர்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள்ங்கிற அந்த வார்த்தையில அந்த கனவை சாதாரணமா யாரும் கண்டுடாதீங்க. அதுல வந்து ஆக்கப்பூர்வமான நேர்மையான நிலையில ஒரு செயலை உருவாக்குறதுக்கு உண்டான கனவு காணுங்கன்னு தூங்கும் போது தூங்கக்கூடிய கனவு எல்லாருக்கும் வர கனவு அல்ல. கனவுங்கிறது முழிச்சிருந்து பார்த்து இதை எந்த வகையில நம்ம தொலை நோக்கத்துல இந்த வாழ்க்கையை நம்ம நகர்த்தலாம், தொலை நோக்கத்துல நம்மளால பிறருக்கு என்னென்ன செயல் திட்டங்கள் நன்மை பெறக்கிற வயது செய்யலாங்கிற அந்த கனவின் நிலைகளை கொண்டு
1: போனார்.
0: அதை எல்லாரும் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இந்த மகானுக்கு வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சகோதரி அவர்கள்ட்ட பேசுறது எனக்கும் ஒரு மன நிம்மதியான ஒரு
1: நன்றி சார், நன்றி. எல்லாருக்குமே ஒரு மன நிறைவு தான் இன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது இல்லைங்களா. அடுத்த நேயர், ஹலோ.
2: ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
2: அன்பான சொரிக்கு அன்பு வணக்கம். மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
1: சொல்லுங்க சார். ஆண்டனி சார்,
2: எப்படி சார், எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க சார். காலம் போற்றும் கலாம் சொல்ல வந்தேன் சார். தலைப்பு சொல்லுங்க சார்.
2: அதான் சார், தகவல் பேசி கேட்டுதான் இருந்தேன். இப்பதான் நெட் ஆன் பண்ணி தோட்டம் பண்ணி முடிச்சு.
1: சரிங்க சார்.
2: ஆமா, அந்த கலாம் வழியில திருக்குறள்ல எப்படி இடம் பெற்று அதன்படி அவர் வாழ்ந்தாரு. முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அவர் முன்மொழிந்தாரு. சகோதரர் லால்குடி வெங்கடேஷ் சகோதரர் ரொம்ப அருமையா இருந்தது. சகோதரி கண்டிப்பா என்னது, எத்தோ எல்லோருடைய அறிஞர்களையும் பத்தி பேசுறோம், வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். என்னென்னமோ தலைவர்கள் பண்ணிருக்காங்க, அப்படி பண்ணிருக்காங்க, இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு முன்மொழிகிறோம், புத்தகங்களை படிக்கிறோம், அந்த என்ன சொல்றது மேன்மைப்படுத்துறோம், அந்த விஷயங்களை மேன்மைப்படுத்துறோம், செவிகளில் வாங்குறோம், சங்கதிகள்ல செவிகள்ல வாங்குறோம். ஆனா வாழ்க்கையில செயல்படுத்துறோமா எவ்ரிடே தினந்தோறோங்கிறத ஒரு க்வெஸ்சன். அடுத்த ஆள் காட்டி வரல காமிக்கல் காட்டி நம்ம செயல்படுத்துறோமாங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். கண்டிப்பா ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். அன்றாட நம்ம இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க பாத்தீங்களா, சுயநலம் இல்லாம. அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒன் செகண்ட் நினைச்சு பாருங்களேன், தனிமையில உட்கார்ந்து கண்டிப்பா அழுகதா வரும்.
1: ஆமா,
2: கண்ணி ஆனந்த கண்ணி அதுதான் வரும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை திங்க் பண்ணி பார்த்தா நம்மளே புடமிட்டு பார்க்கலாம். நம் மனதை புடமிட்டு பார்ப்பதுகள் படம் பார்க்கலாம். நம்ம நல்ல எண்ணங்கள் தான், நல்ல எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் செயல்பாடுகளை நிர்ணயிக்கும். நம்ம எண்ணங்களின் வெளிப்பாடு தான், நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடு தான் நல்ல செயல்பாடுகளை நிர்ணயிக்கும். சோரி
1: கண்டிப்பா
2: முடிந்த அளவுக்கு அவங்களும் மனிதர்கள் தானே. அதனால நம்மளும் இறைவன் படைக்க பாண்டிதான் சிறிதளவுதாவது கண்டிப்பா பணிபுரியடங்கும். சரி, ஃபர்ஸ்ட் குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கும்,
1: வீட்டு
2: கொடுக்கற மனப்பான்மை பொறுமை எல்லாமே அதுல ஜல்லடியில ஜலிச்சு எடுத்தது மாதிரிதான் இருக்கணும். கண்டிப்பா
1: கண்டிப்பா சார்.
2: எப்படி அந்த ஜல்லடியில தளிக்கும் பொழுது அந்த உண்மையெல்லாம் கீழே அணுகி
1: நல்லது மட்டும் நிக்கதெல்லாம் மேல
2: எப்படி அந்த தானியங்கள் அழகா முன் வருது, அழகா நீங்களும் சொன்னீங்க. அந்த ஜல்லடியில் தளிக்கும் பொழுது தருணங்கள்ல உண்மையில கீழே போய் தானியங்கள் மேல ஒன்று நிக்கிறதோ அது வந்து நமக்கு உணவுக்கு பயன்படுது. அது மாதிரிதான் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். சரி கண்டிப்பா அதால ஒரு ஆண்டு ஒரு முன்னாடி ஒரு சபையில அது மாதிரி அப்துல் கலாமை வாழ்ந்து காமிச்சார். அவர் என்ன சொல்றதுன்னா, ஆனா பட் ஒன்னு எனக்கு விஷயம் என்னன்னா, அவரு முஸ்லீமா இருந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாராம். முஸ்லீமா இருந்து
1: பெரிய விஷயம் இல்ல சார். ஆமா, நல்ல விஷயம் இல்ல.
2: ஒன்லி பியூர் விஜய் தான். அந்த மாதிரி ஏழு மார்னிங் அது 4 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. எப்பயுமே 4 மணிக்கு அந்த ஒரு இதுல உரையில எல்லாம் கேட்டு அவர் உயிரோட இருக்க தருணங்கள்ல டிவி நியூஸ் எல்லாம் போட்டாங்க. அவர் உயிரோட இருக்க தருணங்கள்ல 4:30 எந்திரிச்சு அலாரம் வைக்க மாட்டாராம். அலாரம் வைக்காமே இருந்தா எந்திரிப்பாராம்.
1: அவர் மைண்ட்ல அவர் வந்து மைண்ட்லயே வந்து அலாரம் செட் பண்ணிட்டாரு. அதனால டெய்லியுமே அந்த மாதிரி எழுந்தாங்க இல்லைங்களா சார். கண்டிப்பா.
2: என்னன்னா, படிக்கிற குழந்தைகள்ட்ட தான் ஃபர்ஸ்ட், இந்த கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் செல்வாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு தான் ஒரு கூட்ட ஊர்த்து

0: ஒரு பூஸ்ட் எனர்ஜி கொடுப்பாரு.
1: அவரை பத்தி பேசுறப்பவே நமக்கே ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடைச்ச மாதிரிதான் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா சார்? கண்டிப்பா பேசுறவே அழகா ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்களும் நேயர்கள் அழகா
0: நாழிகைதான் போகாது.
1: ஆமா கண்டிப்பா நேரமே ஆயிடுச்சு.
0: ஒரு விஷயத்தை
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: அவர் கூப்பிடும் பொழுது, அவர் வரவேற்று இருக்கும் பொழுது நிறைய பங்களாவோட மெத்த என்ன கார் என்ன ஏசி என்ன எல்லாம் செக் பண்ணிருக்காங்க அப்துல் கலாம் ஐயா அவருடைய தங்குவதற்கு. அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம்ப்பா, ஒரு வீடு கொடுங்க, சிறிய வீடு கொடுங்க, எனக்கு அது போதும், ஏசி வேண்டாம், எதுவுமே
1: வேண்டாம்,
0: எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா, எனக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படித்தானே இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு மதிப்பு மரியாதை செலுத்துறதுக்காக, ஒரு மரியாதை செலுத்துவதற்காக ஒரு பெரிய பங்களா கொடுத்து
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: அப்துல் கலாம் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மாதிரி கடுமையான உழைப்பு, சுறுசுறுப்பு, அதாவது பற்று, நாட்டு பற்று, அது மாதிரி அதாவது தாய் தகப்பனோட இணைந்த ஒரு அன்பான வாழ்வு வாழ்ந்திருக்காரு. அவர் தாய் வந்து ரொம்ப ஒரு அன்பானவங்களாம், தர்மத்தோட இருந்திருக்காங்க. அதை பார்த்துதான் அவரு தர்மத்தையே இது பண்ணி இருந்திருக்காரு, மேம்படுத்தி இருக்காரு. அவங்க மடியில படுத்திருப்பாங்களாம், அவங்க அம்மா மடியில அப்படி செல்லம்மா வரட்டி கொடுப்பாங்களாம், ரொட்டி போய் சமையல் பண்ணுவாங்களாம், ரொட்டி தட்டுவாங்களாம். அப்ப யாராவது வீட்டுக்கு விருந்தாளிகள், ஏன்னா அவரு அவங்க அப்பா வந்து அந்த இது ஓதுறவங்க, அதாவது வாங்க சொல்றவாங்கல்ல அதெல்லாம் ஓதுறவங்க, அந்த ஆளுமிச்சாமாவுக்கு ஒரு தகுதியானவளா இருந்திருக்காங்க. அதனால அவங்க வீட்டுக்கு அடிக்கடி குழந்தைகளை குத்துக்கிட்டு வர்றது, அழுகிற குழந்தைகளுக்கு ஓதி பாருங்க, அழுதுகிட்டே இருக்கு குழந்தைன்னு சொல்லி அடிக்கடி வருவாங்களாம். யாரும் பசியோடவே இருக்க விட மாட்டாராம். அது யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அவங்க அத்தா உடனே சாப்பாடு கொடு, ஏமா ஏதாவது இருக்கா, பசியோட வந்திருக்காங்க ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி உணவுகள் அதுங்க சமதிக்கப்பட்டுகிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்களா இந்த நேரம். அப்ப இத பாத்துக்கிட்டே வளர்ந்தவர் எப்படி இருப்பாரு?
1: அதை விட அதான் சார், அதான் அவருடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கையுமே அவரு அவங்க வீட்டில் வளர்ந்த விதம், பார்த்து வளர்ந்த விதம் எல்லாம் தான் அது நமக்கு அது வந்து பிரதிபலிக்குது இல்லைங்களா? கண்டிப்பா
2: அதுக்குதான் நம்ம வந்து அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்க்கை நம்ம வந்து அதை எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம யாருக்கும் கொடுக்காத, யாருக்கும் செய்யாத, யாரும் வந்தா சாப்பாடு கொடுக்க என்னத்துக்கு இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அது பாதிக்கப்படுது, மனசு பாதிக்கப்படுது. இப்ப இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை இவங்க வாழும் போது அந்த மனசு வந்து விசாலமாயிருக்கு அந்த சிறுபிள்ளையிலேயே. அது மட்டும் ரொம்ப கஷ்டம்தான். அப்போ கஷ்டத்திலயும் ரயில் பேப்பர் போடுவாரு. ரயில்ல பேப்பர் போடுறதுனா எப்படின்னா, ரயில் அந்த இடத்துல நிக்காது, அவங்க இருக்கிற ஸ்டாப்ல நிக்காது, வேகமா போற நேரம். அப்ப என்ன செய்வாங்களோ உள்ள இருக்கிறவங்க இந்த பத்திரிகைகளை வந்து என்ன செய்யணுமா, தூக்கி போடணுமா, கத்தைகளை தூக்கி போடணுமா. ஏன்னா கத்தைகளை தூக்கி போட்ட உடனேதான் அதை அவர் காலையில அடிக்காலையில அதுக்காக 4 மணிக்கெல்லாம் சைக்கிளை எடுத்துட்டு போயிடுவாராம், போய் எங்க நிப்பாராம். அந்த பேப்பர் மொத்தம் அந்த கத்தைகளை தூக்கி எறியும் போது அதை பிடிக்கணும், பிடிக்கிறதுக்கு லாவகமா நின்றுக்குருவாராம். இது ஆபத்தான வேலை அப்படின்னு உங்க மாமா சொல்லுவாராம். ஏப்பா இந்த வேலையை பாக்குற அப்படின்னா, இல்ல இல்ல அது இது ஒரு உழைப்பு தானே, பத்திரிகை கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷம்னு கொடுப்பாராம். அப்படின்னா கொடுத்து அவர் படிப்புக்கு அவங்க அக்கா அவங்க அக்கா எல்லாம் நகைகளை எல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க. இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் மனப்பான்மை பெருந்தகையா இருந்திருக்காரு. தானாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு வாழ்ந்திருக்காரு. தன்னோட புகழையும் சரி, தன்னோட வாழ்க்கையும் சரி, தான் உபயோகித்த அந்த வகித்த பதவிக்கும் சரி, எந்த களங்கமும் வந்துடாம காப்பாத்தி எல்லாருக்கும் ஒரு உதாரணமாவும், அதாவது கடல் போ நதி போல ஓடிக்கொண்டே இரு, உனக்கு வெற்றி கிடக்க கடலாக அப்படின்னு சொன்னவரு, கனவு காண சொன்னவரு. அப்புறம் உன்னோட உனக்கும் இதுல அதாவது சரித்திரத்துல உனக்கு இடம்
1: உண்டு,
2: உனக்கு ஒரு பக்கம் ஒதுக்கி இருக்கு, ஆனா நீ அதை பயன்படுத்துற
1: சரிங்க.
2: எல்லாரும் அவரோட பின்பற்றுவோம், நல்லபடியா நாட்டுப்பற்றோட வாழ்வோம்.
1: நன்றிமா, நன்றிமா. நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார்.
3: டாக்டர் அப்துல் கலாம் நினைவுனால நம்ம அவரை பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க சார்.
3: அதாவது அவர் வந்து இளைஞர்களுக்கு என்ன விதைத்துட்டு போனாரு, களவு காலங்கள். அந்த களவு வந்து நம்மளை உறங்க விடாம செய்கிற களவு.

0: என்ன நம்ம லட்சியம் இருக்கோ அவருடைய முயற்சிக்காக அவர் வந்து நம்ம நாட்டோட 11வது குடியரசு தலைவரா இருந்தாரு. அவர் எல்லாருக்கும் நம்ம ஒரு இந்திய இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருந்தார். அந்த நினைவு நாள நம்ம அவரை போற்றுவோம், வணங்குவோம். அவர் காட்டிய பாதையில் நடப்போம், வழிநடப்போம். இளைஞர்களை நாட்டிற்கு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்போம்.
1: நன்றி சார், சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றி சார், உங்க தகவலுக்கு நன்றி.
2: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
3: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: ஆம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தில் காலம் போற்றும் கலாம் அவர்கள் பற்றி தான் நம்ம வந்து சில நினைவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நேயர்கள் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சார் வந்து உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே எண்ணும் அளவிற்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிந்தனைகளை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த வழியே அவரும் நடந்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவருடைய வாழ்க்கையில் அப்படின்றது நமக்கு தெரியும். தோண்ட விடாதீர்கள், முயன்று கொண்டே இருங்கள், தோல்வியிடம் உங்களை நீங்களே விட்டு கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகளையும் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்பயுமே அவர் நம்மளுடைய மனதில் வந்து நீங்கள் ஒரு இடம் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்குது. இத்துடன் இன்றைய நேயர் நேரத்தை நம்ம வந்து நிறைவு பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை உங்களோடு உரையாடியவர் சுகவனேஸ்வரி டி.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 12:15.
1: நீங்கள் கேட்கவிருப்பது டிக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்த நேர்முகத்தின் 2 பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் எவர் சில்வர் குறித்த சில செய்திகள் இடம்பெறுகின்றன. வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: இன்றைய அறிவியல் முத்துக்களில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது எவர் சில்வர் அப்படின்னா என்ன. கிராமப்புறங்களில் எவர் சில்வர் டம்ளரை சுருக்கமாக சில்வர் டம்ளர் என்று கூறுவது உண்டு. சில்வர் என்றால் வெள்ளி. ஆனால் எவர் சில்வருக்கும் வெள்ளிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஒரு வகையில் பார்த்தால் எவர் சில்வர் என்பது ஒரு வகை இரும்பு ஆகும். உருக்குடன் குறிப்பிட்ட உலோகத்தை கலப்பு செய்வதன் மூலம் எவர் சில்வர் உற்பத்தி செய்யப்படுகிறது. பாமர மக்கள் எவர் சில்வர் என்று குறிப்பிட்டாலும் அதன் அசல் பெயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்பதாகும். இதை விளக்கி சொல்வதானால் துருபிடிக்காத உருக்கு என்று கூறலாம். முதன் முதலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் விற்பனைக்கு வந்தபோது வியாபாரிகள் கவர்ச்சியாக இருக்கட்டுமே என்று இதற்கு எவர் சில்வர் என்று பெயரிட்டனர். பின்னர் அதுவே நிலைத்துவிட்டது. எவர் சில்வர் என்ற ஆங்கில சொல்லை அப்படியே மொழிபெயர்த்தால் என்றும் வெள்ளி என்று பொருள்படும். நமது வீட்டு ஸ்டீல் பீரோவில் நாம் புதிதாக வாங்கிய வெள்ளி பாத்திரங்களையும் அதனுடன் சில எவர் சில்வர் பாத்திரங்களையும் வைத்து பார்த்தோமென்றால் சில மாதங்கள் கழித்து வெள்ளி பாத்திரங்கள் கருத்து போயிருக்கும். அப்படி கருத்து போயிருந்தால் அது நல்ல வெள்ளியாகும் என்று அர்த்தம். ஆனால் அருகில் வைக்கப்பட்ட எவர் சில்வர் பாத்திரங்கள் கருக்காமல் இருக்கும். அந்த

0: வகையில் சாதா வெள்ளி என்பது எவர் சில்வருக்கு பொருத்தமான பெயரே. இங்கிலாந்தில் ஹார்வி பியர்லி என்பவர் துப்பாக்கிகளுக்கு மேலும் தரமான குழல்களை தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்த போது தற்செயலாக எவர் சில்வர் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் உருக்குடன் வெவ்வேறு உலோகங்களை சேர்த்து உற்பத்தி செய்து பரிசோதித்து வந்தார். சரியாக அமையாத உலோகத் துண்டுகளை மூளையில் தூக்கி போட்டுவிட்டார். சில காலம் கழித்து அவர் மூளையில் கிடந்தவற்றை உற்று கவனித்தபோது மற்ற சாம்பிள்கள் எல்லாம் துருப்பிடித்திருக்க ஒன்று மட்டும் துருப்பிடிக்காமல் பல பல என்று பிரகாசித்தது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சிந்தித்து பார்த்ததில் உருக்குடன் கணிசமான அளவு குரோமியம் என்ற உலோகத்தை கலப்பு செய்து அது உருவாக்கப்பட்டது என்பது நினைவுக்கு வந்தது. இவ்விதம் தற்செயலாக உருவான எவர் சில்வர் பின்னர் நமது வீடுகளில் பித்தளை, வெண்கல, தாமிர பாத்திரங்களையெல்லாம் விரட்டிவிட்டு ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டது. உருக்கு அதாவது ஸ்டீல் என்பது இரும்பிலிருந்து வேறுபட்டது. இரும்பில் குறிப்பிட்ட அளவு கார்பன் இருக்குமானால் அது ஸ்டீல் ஆகும். இந்த உருக்குடன் குறைந்தபட்சம் 12% அளவுக்கு குரோமியம் சேர்த்தால் அது எவர் சில்வர். குரோமியம் அளவு 13-17% இருந்தால் அந்த எவர் சில்வர் ஒரு ரகம். குரோமியம் கலப்பு 18%க்கு மேல் இருந்தால் அது வேறு ஒரு ரகம். எவர் சில்வர் தயாரிப்பின் போது குரோமியம் மட்டுமின்றி தாமிரம், நியோபியம், மாலிப்டினம், நிக்கல் போன்று வேறு பல உலோகங்களையும் கலப்பு செய்வது உண்டு. எவர் சில்வரில் 100-க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. எவர் சில்வரின் சிறந்த பண்புகள் காரணமாக அது உணவு பக்குவத் தொழில், மருந்து தயாரிப்பு தொழில், ஆராய்ச்சி கூடங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மிக வேடிக்கையான வகையில் 1950களில் அமெரிக்கா உருவாக்கிய அட்லஸ் ராக்கெட் மிக மிக மெல்லிய ஸ்டெயின்லெஸ் தகடுகளால் உருவாக்கப்பட்டது. உலோகத்தால் ஆன பலூன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது மெல்லியதாக இருந்தது. எடையம்சம் காரணமாக இவ்விதம் அந்த தகடு பயன்படுத்தப்பட்டது. எவர் சில்வர் துருப்பிடிக்காது என்று கூறினாலும் அது அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் இருக்காது. ஆக்சிஜன் போதுமான அளவில் இல்லாத நிலைமைகளில் எவர் சில்வர் அங்கு லாயக்கில்லை. ஆகவே கடலுக்கு அடியிலான பணிகளுக்கு எவர் சில்வர் பயன்படாது. கடல் அரிமானத்தை நன்கு தாங்கி நிற்கக்கூடியது தாமிரம்தான். இருந்தாலும் நம்மிடையே எவர் சில்வரின் பயன்பாடு இப்போது மிக அதிகமாகிவிட்டது.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை எவர் சில்வர் குறித்த சில செய்திகள் இடம்பெற்றன. வாசித்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: இப்ப இருக்கிற டெம்பரேச்சர்ல இருந்து அதிகமாவது வந்து 1.5
2: ஆனா ஆக்சுவலா நாம் எடுக்கப்பட்ட அனைத்து மாடல் அல்லது அனைத்து தர ஆய்வுகளும் 2100 வாய்ப்பு இருக்கிறது என்பதை உலக நாடுகளுக்கு தெரிவித்தனர்.
0: இது ஒரு ஆபத்தான
2: 4 டிகிரி என்பது அனைத்து பனிப்பாறைகளும் உருகிவிடும். அவ்வாறு உருகினால் கடல் மட்டத்தினுடைய அளவு உயரும்.
0: பல தீவு நாடுகள் இல்லாம போயிடும்.
2: பல தீவு நாடுகள்ல இந்தியாவில் முக்கியமான நகரங்கள் சென்னை, மும்பை, கல்கட்டா எல்லாமே கடல் ஓரத்தில் இருப்பதால் அவை அனைத்துமே முழுமையாக பாதிக்கப்படும் என்பது 2024 ஆய்வறிக்கையில கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்க போகும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வரக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்து
0: என்னது
2: பாரிஸ் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டது. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவினுடைய பங்கும் மன்மோகன் சிங் சாருடைய பங்கும் ஒபாமாவுடைய பங்கும் மிக மிக இம்பார்ட்டன்ட்.

0: மோடிஜி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் அவருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த காலநிலை மாற்றத்தினுடைய ஒப்பந்தத்தில் வந்து மிக முக்கிய பங்கு வகித்தார்.
1: அவருடைய ஆட்சி காலத்துல தான் பாரிஸ் ஒப்பந்தம்
0: வந்தது. அதனால அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்களும் நமது பாரத பிரதமரிடம் மிக நெருக்கம் காணப்பட்டது. அதற்கு பின்னால் வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார். அதனால் இந்த பாரிஸ் ஒப்பந்தம் என்பது எல்லா நாடுகளும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களுடைய பசுமை கூட வாயுகளினுடைய உமிழ் திறன் அதை கட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் முதலியவற்றை அந்த உலகளாவிய காலநிலை மாற்றத்திற்காக அமைக்கப்பட்ட UNFCCC என்பதற்கு தெரிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் உலகளாவிய திட்டங்களை தீட்டுவார்கள். அந்த திட்டத்தை தீட்டும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா நாடுகளுமே அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் 1.5 டிகிரி வெப்பநிலைக்குள் கட்டுப்படுத்துவதற்கு ஆவண செய்வதாக ஒத்துக்கொண்டன. அந்த அடிப்படையில் தான் உலக நாடுகள் எல்லாம் என்ன சொன்னா 2050-60க்குள் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் என்றால்
1: கார்பன் வெளியீட்டை குறைச்சு இல்லாத ஒரு நிலையை உண்டாக்குறது.
0: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பனே வெளியிடாதனா சுத்தமா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. 1990க்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடுறது. இல்லை என்றால் கார்பன் நாம் எவ்வளவு வெளியிடுகிறோமோ அதே அளவு கார்பனை உறிஞ்சும் திறனை நாம்
1: உண்டாக்கிக்
0: கொள்வது. வளிமண்டலத்திலேயே நம்மால் வெளிவிடக்கூடிய கார்பனை நாமே அதை உறிஞ்சுவதற்காக என்னென்ன தொழில் முறைகளை கையாண்டு உறிஞ்சி அதை சேகரிப்பது, இந்த இரண்டையும் செய்து இந்த இலக்கை அடைவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டனர்.
1: இப்ப இதுல வந்து அந்த ஒப்பந்தத்துல கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் சார்?
0: அதாவது கார்பன் மார்க்கெட், கார்பன் வர்த்தகம் அல்லது உமிழ்வு வர்த்தக அமைப்பு, இது அனைத்துமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா இந்த குயோட்டோ புரோட்டோகால் சம்பந்தப்பட்டதுதான். இது வந்து வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகளில் ஏற்படக்கூடிய
1: வளரும் நாடுகள்ல பாதிப்பு இருக்கும், ஏன்னா அவங்களை போய் நம்ம
0: கட்டாயப்படுத்த முடியாது. வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி வளர்ந்து விட்டார்கள், வளர்ந்தாலும் அவர்கள் வாழ்வதற்கு கார்பன் எமிஷன் கட்டாயம். ஆல்ரெடி தொழிற்சாலைகள் இருப்பதனால் அந்த தொழிற்சாலைகளை மூட முடியாது. அப்படி மூடாத போது தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய புகையினுடைய அளவை அவர்களால் முடிந்த அளவு குறைப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் எவ்வளவுக்கு உமிழ்கிறார்களோ அதே அளவுக்கு அவர்களால் சேகரிக்க முடியவில்லை என்றால் யாரு சேகரிக்கிறார்களோ அவர்களிடம் இதை வாங்குவது, அதுதான் கார்பன் மார்க்கெட். நாம் ஒரு கிரீன் பில்டிங்கையோ அல்லது ஒரு காடையோ வளர்த்து இந்த காட்டின் மூலமாக இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை நாம் உறிஞ்சுகிறோம் என்று காட்ட வேண்டும். அப்படி காட்டி அது உலக அரங்கில் அந்த UNFCCC ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்ம எவ்வளவு கார்பன் உறிஞ்சுகிறோமோ அந்த கார்பனை அவர்கள் கணக்கில் காட்டுவதற்காக நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அப்ப உங்களுக்கு
1: அமௌண்ட்
0: கிடைச்சிடும். நீங்க அதை வச்சு என்ன செய்யலாம், இதை பராமரிக்கலாம். அந்த பராமரிக்கிறதுனால நம்மளுக்கு அது பயன், அவங்களுக்கு இந்த கார்பன் வந்து என்ன கணக்குல காட்டி நாங்க வந்து என்ன செய்யறோம், இந்த அளவுக்கு கார்பனை உறிஞ்சுவதற்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது, அப்ப நாங்க அதை வந்து எங்க அக்கௌண்ட்ல காட்டுவோம் அப்படின்னு காட்டி செய்யறதுதான் வந்து இந்த கார்பன் ட்ரேடிங், அந்த கார்பன் மார்க்கெட்டிங். அதுல வந்து என்ன, இந்த கார்பன் ட்ரேடிங்ல உலக அளவுல சைனா தான் நம்பர் 1 ப்ராஜெக்ட் வச்சிருக்குது. அவங்க தான் வந்து நிறைய சேல் பண்ணிருக்காங்க. நம்பர் 2 வேற யாருமே கிடையாது, இந்தியாவே. இந்தியாவில் ஏன்னு கேட்டனா உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருமே வந்து எல்இடி பல்புக்கு மாத்திருக்கோம். இந்த எல்இடி பல்ப் மாத்தினா சில கம்பெனிஸ், ஜெர்மன் கம்பெனிஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா எல்இடி பல்பை நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. காரணம் கேட்டா எல்இடி பல்பா நம்ம மாத்தும் போது, சாதாரண நம்ம இன்கண்டசன்ட் லேம்பை எல்இடி பல்பா மாத்தும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் குறைகிறது,
1: மின்சாரமும் கம்மி, வெப்பமே இல்ல.
0: அந்த வெப்பம் இல்ல, அந்த ஆற்றல் குறையும் போது அந்த ஆற்றல் உற்பத்தி பண்றதுக்கான புதைவடிவ எரிபொருள் குறையுது. அந்த புதைவடிவ எரிபொருள் குறையும் போது எவ்வளவு ஆற்றல் குறைகிறது, அதனால எவ்வளவு பசுமை கூடார வாயு வெளியே போகுதோ அதை கட்டுப்படுத்துறது, அது கால்குலேஷன் இருக்கிறது. அதை போட்டு கணக்கீடு செய்து இந்த கணக்கீடை அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா எல்இடி பல்பை கொடுக்குறாங்க. இதே மாதிரி என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இப்ப வந்து மனுஷன் போனா லைட் எரியும், இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆனா லைட் எரியும், அதுவா க்ளோஸ் ஆயிரும். இப்ப நம்ம ஸ்ட்ரீட் லைட்ல எல்லாம் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி அன்று பாத்தீங்கன்னா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடலாம், தேவையே இல்லை. ஏன்னா பௌர்ணமி வெளிச்சத்திலேயே எல்லாரும் போகலாம். அதனால வந்து வெளியே நிலவு ஒளி வரும்பொழுது அதுவே ஆஃப் ஆயிரும். நிலவு ஒளி இல்லாம இருக்கிற டார்க் அமாவாசை அன்று என்ன கேட்டினா லைட் பிரைட்டா எரியும். இப்ப லைட்டே வந்து என்ன கேட்டா அப்படியே எரிந்தாலும் அதனுடைய அடர்த்தி, ஒளியினுடைய அடர்த்தி வந்து ரொம்ப சிம்பிளா லைட்டா எரியும். ஒரு ஆள் போனா ஏதோ ஒரு மனித நடமாட்டம் இருந்தால் உடனே வந்து பிரைட்டா எரியும். அப்ப எனர்ஜி சேவ் வசதி

0: இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். இது வந்து ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை அவங்க நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த கொடுத்துட்டு இதனால நம்ம எவ்வளவு
1: ஆற்றலை
0: சேமிக்கிறோம், இந்த ஆற்றலை அவங்க கணக்குல எடுத்துக்கிறாங்க.
1: இப்ப இன்னொன்னு சார், இப்ப லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் சில நாடுகள் வந்து பாதிக்கப்படும்.
0: இப்ப எப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது இதெல்லாம் ஈஸி இல்ல. ஒவ்வொன்றையும் செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் கூடும். இப்ப ஃபாரஸ்ட நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஃபாரஸ்ட வெட்டக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதுக்கு முன்னாடி, அதை பாதுகாக்கும் பொழுது நம்மளுக்கு சில பாதிப்புகள் வரும். அதை பாதுகாப்புறதுக்காக ஒரு செலவு வரும். அதுக்கப்புறம் அதனால

0: வளர்ந்த நாடுகள் வந்து இன்னைக்கு இல்ல, அது வந்து 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளாக அந்த நாடுகள் இந்த பசுமை கூடார வாயுவை தொடர்ந்து வெளியிட்டவை. நாம் இப்பொழுது வரை நம்மளுடைய அளவு வந்து ரொம்ப குறைச்சு. இப்ப உலக அளவில் பார்த்துக்கொண்டோம்னா முதல் இடத்தில் பசுமை வாயுகளை உமிழ்வதில் சைனா முதலிடம், இந்தியா 3வது இடம். ஆனால் பர்காபிட்டா ஒரு மனிதனுடைய அளவு எமிஷன், அதாவது வெளியீடு, ஒவ்வொரு மனிதனுடைய வெளியீடு என்று பார்த்தால் நாம் உலக சராசரியில் ஒப்பிடும் பொழுது நாம் அதனை ஒட்டி பார்க்கவே இல்லை. நாம் வந்து அதிலிருந்து மிக குறைந்த அளவே வெளியிடுகிறோம். நம்முடைய பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை அதிகமா இருப்பதால் நம்முடைய மொத்த வெளியீடு வந்து நாம் 3வது நிலை. ஆனால் தனி மனித வெளியீடு என்பது மிக மிக மிக குறைவு. அப்படி ஒப்பிடும் பொழுது இதையே நாம் ஒரு கூற்றாக சொல்லி இந்த பாரிஸ் ஒப்பந்தம் எல்லாத்திலையுமே வளர்ந்த நாடுகளில் வளரும் நாடுகளுக்கு நிச்சயமாக இந்த வளர்ந்த நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும்,
1: உதவி செய்ய வேண்டும்,
0: அதற்கு தகுந்தவாறு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஃபண்டு கிரியேட் பண்ணிருக்கோம். அதை நான் பின்னாடி வேணா உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எவ்வளவு ரூபா வேணும் அப்படின்னு. $300 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. அந்த $300 மில்லியன் 2035 ஒதுக்கீடு செஞ்சு உடனே அது நலிந்த நாடுகள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதான் இப்ப எடுக்கப்பட்ட, அதாவது 2025 நவம்பர் டிசம்பரில் நடந்த கான்ஃபரன்ஸ் பார்ட்டி மீட்டிங். அதாவது இந்த UNFCCC ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு நடைபெறும். அனைத்து தலைவர்களும் அல்லது அனைத்து நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் இதுவரை நடந்த நிகழ்வுகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அடுத்து நாம் செய்ய வேண்டிய செயல்கள் இவற்றை திட்டமிடுவார்கள். அதற்காக ஒரு மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அவ்வாறு கடைசி 2 ஆண்டுகளில் நடந்ததில், கடைசி ஆண்டான 2025 அக்டோபர் மாதம் நடந்ததில் சில முடிவுகளை இந்தியாவும் வலியுறுத்தியது, அவர்களும் எடுத்துள்ளனர். அதாவது $300 மில்லியன் அமெரிக்க மணி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அது பத்தாது என்பது இந்தியாவுடைய வாதம். அது போக ரெண்டாவது, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கு வளரும் நாடுகள் சப்சிடி கடன் கொடுத்து,
1: வளர்ந்த நாடுகள் சப்சிடி கடன் கொடுக்கணும்,
0: கடன் கொடுத்து வளரும் நாடுகளுக்கு ஊக்குவிக்கணும். ஏனென்றால் அவர்களுடைய ஒன்னொன்னு மாற்றம், அதாவது இப்ப மாற்று ஆற்றல்னா அதுக்கு வந்து தொழில்நுட்பம் தேவைப்படுது. தொழில்நுட்பம் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கு, அவங்க தான் நம்மளுக்கு தரணும். இப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை விட நிறைய அட்வான்ஸ் தொழில்நுட்பம் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை ஃப்ரீயாவோ அல்லது சப்சிடியாவோ நம்மளுக்கு தந்தாதான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளும் இந்த மாதிரி வேண்டுகோள்லாம் வைத்திருக்காங்க. இதுல இந்தியாவினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவினுடைய பிரதம மந்திரியும் நமது வன மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இந்த முக்கிய பங்கு வகிக்கிறார்.
1: உலக லெவல்ல பார்த்தோம்னா இப்ப நம்ம இந்தியாவில வந்து மரங்கள்னால செய்யக்கூடிய பொருட்களுக்கே வந்து மரங்கள் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வருது. அதை வந்து காடை வளர்த்து மரமா வெட்டி பல நாடுகளுக்கு அதை ஒரு வியாபார நோக்கத்துல அனுப்பக்கூடிய இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் இப்ப வந்துட்டு இருக்குதுலாம் சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க நெட் ஜீரோ கார்பன் அப்படின்னு, இந்தியா வந்து அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுதா, அதுக்கான திட்டங்கள் என்ன, இந்தியாவின் தற்போதைய காலநிலை நடவடிக்கைகள் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது இந்தியா என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 2030 நம்ம வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இந்த புதை வடிவ இதுல வந்து
1: வெளியில
0: வந்து நம்ம வந்து இந்த மாற்று ஆற்றல் இருக்குல்ல,
1: மரபுசாரா எரிசக்தி,
0: அதை வந்து 2030 50% கொண்டு வரணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கின்றன, நிச்சயமாக அடைந்து விடுவார்கள். அது மட்டும் இல்லாம 2070 நிகர பூஜ்ய கார்பன் வெளியீடு,
1: அந்த ஜீரோ கார்பன்,
0: நெட் ஜீரோ கார்பன் இப்ப வந்து உலக அளவுல 2050 சொல்லிருக்காங்க. இந்தியா வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமான உள்ள நாடு.
1: இன்னொன்னு
0: இப்பதான் நம்ம மக்களே வந்து என்ன கேட்டீங்கன்னா வாழும் சூழ்நிலை வந்து கொஞ்சமா மேம்பட்டு இருக்கு. நம்ம வந்து முன்னாடி என்ன நிலைமையில இருந்தோம்னு எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் நம்ம வந்து எல்லாருமே உதாரணத்துக்கு குளிர்சாதன பெட்டி வைத்திருக்கும் வீடுகளே இப்பதான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுதுதான் அனைவரும் மகிழ்வுந்து அல்லது
1: எல்லார் வீட்டிலயும் இருசக்கர வாகனம் இருக்கக்கூடிய நிலையை நோக்கி இப்ப
0: வந்திருக்கோம். அது போக மகிழ்வுந்து நிறைய வீட்டுல இப்ப வாங்கியிருக்கோம். இந்த சூழ்நிலையெல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சூழ்நிலைய நம்ம மாத்தணும்னா பின்னாடி வந்து மக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க.
1: திடீர் மாற்றம் செய்ய முடியாது.
0: அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கொண்டு வரணும். அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம்னா மாற்று ஆற்றல்ல நம்ம வந்து மிக விரைவாக, அதுவும் தற்போதைய பிரதம மந்திரியுடைய பங்கு வந்து மிக முக்கியம். பிகாஸ் அவர் வந்து இந்த சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள், அதற்கான தொழில்நுட்பத்தையும் அதற்கான திட்டங்களையும் மிக அதிகமாக,
1: அதுக்காக அரசாங்கம் நிறைய மானியத்தெல்லாம் கூட கொடுக்குறாங்க. வீடுகள்ல வந்து சூரிய தகடுகள்,
0: கூரைகளை சூரிய தகடுகள் நெய்யறத ஊக்குவிப்பதற்காக மானியம் எல்லாம் வழங்குறாங்க. ஏன்னா வீடு கூரைகள்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய சிட்டிஸ்ல இதை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம புதுச்சேரியிலையும்

0: தமிழ்நாட்டிலேயும் சென்னையில எல்லா இடத்துலயுமே இதை வந்து
1: நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க.
0: நடைமுறைப்படுத்த
1: 3 லட்சம் ஆர்வமா இருக்காங்க.
0: 3 லட்சம் ரூபாய் நீங்க வந்து லோன் போட்டு கூரையை மேவினால் 75,000 ரூபாய் உங்களுக்கு வந்து என்னதுன்னா சப்சிடி, அதாவது மானியம் அரசாங்கம் வழங்குகிறது. அது மூலியமா வந்து பண்ணிக்கிட்டா இருக்காங்க.
1: இப்ப முக்கிய திட்டங்கள்னு சொல்லுங்க சார், இப்ப நம்மளுடைய அரசாங்கம் காலநிலை மாற்ற நடவடிக்கைகளுக்கு என்னென்ன எடுத்திருக்கு?
0: என்ன பண்ணாங்கன்னா, காலநிலை மாற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பதா நம்ம வந்து 2008 அப்போதைய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 8 அம்ச தேசிய கொள்கையை வகுத்தார். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சோலார் மிஷன், வாட்டர் மிஷன், கிரீன் மிஷன் என்று அதுவாறாக 8 அம்ச கோரிக்கையை வகுத்து அது செயல்படுத்தி அதன் மூலமாக இந்த காலநிலை மாற்றத்திற்கான கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை முக்கியமான வழிவகையை ஏற்பாடுகிறார். அதுக்கடுத்து தற்போதைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள்
1: பிஎம் குஷம்,
0: இது வந்து ஒரு அருமையான திட்டம். நான் இந்த திட்டத்தை பத்தி விரிவாக பின்னாடி சொல்றேன். இந்த திட்டத்தை 2019 நடைமுறைப்படுத்தி இதன் மூலமாக விவசாயிகளுக்கு மிக அருமையான திட்டம், சூரிய ஒளி மூலமாக
1: பம்பு செட்டுகளை
0: மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை திட்டத்துக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மானியம் வழங்குறது, நிறைய மானியம் வழங்கி
1: அதை முழுவதும் இலவசங்கிற மாதிரி கூட போயிட்டு இருக்கு,
0: அது ஊக்குவிக்கிறது. அது எப்படின்னு கேட்டா, அது 3 ட்ரிப் இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய ஊர்ல பம்பு செட் வந்து மின்சாரமே பயன்படுத்த முடியாத இடம்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் முதல்ல சோலார கொடுக்கறது, மின்சாரம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துலயும் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, பயன்படுத்துறவங்களெல்லாம் நிப்பாட்டி இதை மாத்துறது. மாத்தினா இதுல என்ன வேடிக்கைன்னா, பகல் நேரத்துல இப்ப வந்து வச்சிருக்க பம்பு செட்ல நிறைய பம்பு செட்டுகள் வந்து விவசாய பம்பு செட்டுகள் பகல் நேரத்துல மின்சாரம் கொடுக்கறது இல்ல. தமிழ்நாடு பொறுத்தல உள்ள நிறைய மின்சாரம் வந்து இரவு நேரங்களில் தான் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுக்கப்படுது. இப்ப நீங்க சூரிய மின்சார பம்பு செட்டை இயக்க ஆரம்பித்து விட்டால் பகல் நேரங்களிலேயே விவசாயிகள் தண்ணி அரைச்சு வேளாண்மை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது போக அவர்கள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை அவர்கள் தேவைக்கு போக மீதியை நம் பகிர்வதற்கும் ஏற்பாடு பண்றாங்க. அப்படி பகிரும் பொழுது அவை அனைத்தும் வந்து என்ன செய்யுது, அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுக்குது. அப்படி காசு கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு வருமானம் ஆயிருது. அப்ப வந்து என்ன, ரெண்டையும் செய்யும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவையும் பூர்த்தி ஆகுது, இது தவிர வந்து வருமானமும் கிடைக்குது. அதுக்காக வந்து அவங்க வந்து கொஞ்சோண்டு இடம் மட்டும் என்ன செய்யணும், அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணா போதும், மீதி வகையில அவங்க பயனடைகிறாங்க. இதுதான் வந்து பியு குஷம் திட்டம்ங்கிறது.
1: இப்ப தமிழ்நாடு லெவல்ல சார் காலநிலை மாற்ற நடவடிக்கைகள் என்னென்ன?
0: தமிழ்நாடு வந்து சார் ஆக்சுவலாவே வந்து இட் இஸ் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. காரணம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி ஆற்றல் என்பது கமுதி, விருதுநகர், கரூர் இந்த ஏரியாவில எல்லாம், நெய்வேலி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் கேட்டா, பழுப்பு வெட்டி எடுக்கிறது மட்டும்தான் தெரியும். நெய்வேலியுடைய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான
1: கந்தக பூமின்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும்.
0: அந்த வெப்பத்தை பயன்படுத்தி இவங்க என்ன செய்யறாங்க, மின்சாரம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எடுத்தோன்னு கமுதியை சொன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் என்பதே வந்து ஒரு வறட்சி மாவட்டம் என்பது கடந்த 100 ஆண்டில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அந்த மாவட்டத்தை இப்பொழுது என்னன்னு வருமானம் ஈட்டக்கூடிய மாவட்டமாக மாத்தி விட்டனர். அதுல வந்து ஃபுல்லா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, சூரிய ஆற்றலிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பண்ணியிருக்காங்க. காற்றாலை மின்சார உற்பத்தியில தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி,
1: கயத்தாறுங்கிறது
0: திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டினுடைய ஒரு பகுதி தான் சார்.
1: குறிப்பிட்ட அந்த இடத்துல பண்றாங்க,
0: அந்த இடத்துல திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈவன் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் எண்ணற்ற காற்றாலைகளை நிறுவி
1: ஏன்னாட்டா
0: மேற்கு தொடர்ச்சி மலையும் இருப்பதால் காற்றினுடைய அளவு வந்து அதிகமாக பேசக்கூடிய ஏரியா. இப்ப நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தான் அதிகம், தென்மேற்கு பருவமழையை வந்து குறைச்சு. அங்க வந்து ரெண்டுமே, வடகிழக்கு பருவமழையும் இருக்கும்,
1: தென்மேற்கு
0: பருவமழையும். அதனால அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்கள் வந்து 365 நாட்களும் காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கும், அதை பயன்படுத்தி அவன் காற்றாலை மின்சாரம். சோ இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து நல்ல முன்னேற்ற பாதை, முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. இதுல மாற்று ஆற்றல் உற்பத்தியில இதெல்லாம் பத்தாததுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப வந்து நிறைய வந்து இவி வெஹிக்கிள் கவர்மெண்ட்டே வந்து இப்ப என்ன செஞ்சிருக்கோம்னா, நம்ம இவி வெஹிக்கிள் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து இவி வெஹிக்கிள்க்கு தேவையான தொழிற்சாலை, அதுக்கு தேவையான பேட்டரி தயாரிக்கும் நிறுவனங்கள், இவன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன செய்யறோம், மானிய விலையில்
1: சப்சிடி
0: கொடுத்து தயார் பண்ணுவதற்கு ஊக்கம் அளிக்கிறது. இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பேசிக்கிருக்கோம்னா பசுமை ஹைட்ரஜன் புதுசா வந்துருக்கு. இந்த பசுமை ஹைட்ரஜனுடைய முக்கியமான ஒரு தொழிற்சாலை அல்லது முன்னோடி மாநிலமாக ஆரம்பிக்கிற அளவுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். இதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது தவிர தமிழ்நாட்டுல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் உள்ளது,
1: கிழக்கு
0: தொடர்ச்சி மலையும் இருக்கிறது. அதனால அது

0: இயற்கையாகவே கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி கொண்டு இருக்கிறது.
1: ஏன்னா நமக்கு பசுமை மாறா காடுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குது, கார்பன் டெபாசிட் ஆகிறதுக்கு நிறைய இயற்கையிலேயும்
0: இயற்கையிலேயே இவை அனைத்துமே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு.
1: புதுச்சேரியை பொறுத்தளவு சார், காலநிலை மாற்ற நடவடிக்கைகள் என்ன செஞ்சிருக்காங்க, ஏதாவது முக்கிய திட்டங்கள்?
0: ஆக்சுவலா புதுச்சேரியில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து காடுகள்ங்கிறது ரொம்ப குறைச்சு, ஆனா நம்ம வந்து என்ன செய்யணும்னா நகர்ப்புறத்தில் மரங்களை வளர்ப்பது. இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே, அதாவது அனைத்து
1: நிறுவனங்கள்
0: இல்ல ஈவன் தொழிற்சாலைகளில் கூட அரசினுடைய அறிவுறுத்தலின்படி மரங்களை நட்டு மரங்களை வளர்ப்பது என்பது வாடிக்கையாகிவிட்டது. அது ஒரு வகையில நம்ம என்ன செய்யணும்னா காற்றுள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி பாதுகாக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து செய்யறது கடலோர பாதுகாப்பு முக்கியம். ஏன்னாடா இங்க வந்து என்னங்கன்னா பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை. ஏன்னா நம்ம இங்க வந்து புதுச்சேரி வந்து ரொம்ப சிறிய மாநிலம், ஆனால் மக்கள் தொகை அளவில் பெருக்கம் வந்து ரொம்ப அதிகம் இருக்கு. இந்த இதுல வந்து திடக்கழிவு அதிகம், இந்த கழிவு மேலாண்மைங்கிறதே ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து எந்த மாநிலமே வந்து கடல் ஓரத்துல இருக்கு, கோஸ்டல் ரீஜன், கடற்கரை ஓரத்துல. அந்த கடற்கரை ஓரத்தை மேலாண்மை பண்றதே நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயம். அதை அப்படி செஞ்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கிளைமேட் சேஞ்சுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்றோம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாருமே இங்கேயுமே இப்போ புதுச்சேரியிலையுமே இப்போ என்ன செய்யறாங்கன்னா நிறைய வீடுகளுடைய கூரைகள் வந்து இப்பொழுது மாற்றப்படுகிறது, அதாவது
1: மின்
0: தகடுகள் போட்டு கொண்டு இருக்காரு. எக்கச்சக்கமான வீட்டில் இப்போ வந்து அது மாறிடுச்சு. இப்பவே என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல அதை வந்து இப்போ ஊக்குவிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலேயே வந்து 15% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இஸ் ஃப்ரம், அதாவது 15 விழுக்காடு
1: சூரிய
0: மின்னாற்றலை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். இன்னும் குறுகிய காலத்தில் நாங்களும் 50 விழுக்காடு நாங்களும் செய்யலாம் அப்படிங்கிற அளவு தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம். இதேதான் புதுச்சேரி அரசும் அதற்கான ஆவணம் செய்கிறது, மானியம் வழங்குது. நம்ம எல்லாருமே எல்லா அரசு அலுவலகங்களும் இந்த மாதிரி மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக நாம் காலநிலை மாற்றத்தை தடுப்போம்.
1: நம்ம அரியாங்குப்பத்துல இந்த சுண்ணாம்பாறு அந்த பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேங்குரூவ் காடு, சதுப்பு நில காடுகள் வளர்க்குறாங்கல்ல சார, இது வந்து இந்த சுற்றுச்சூழல்
0: என்னன்னு கேட்டா நான் இதை பின்னாடி சொல்லலாம்னு நினைச்சேன், இருந்தாலும் நீங்க கேட்டீங்க. அதாவது
1: பாண்டிச்சேரி கவர்மெண்ட் செய்யறதுனால
0: கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுதல் என்பதிலே வந்து முக்கியமான பங்கு வந்து காடுகள். அந்த காடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா காடுகளுமே உறிஞ்சத்தான் செய்யுது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேங்குரூவ் காடுகள் வந்து அதிகமா உறிஞ்சும், அதே போல இந்த சதுப்பு நிலங்கிறதே அதிகமா ஸ்டோர் பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சதுப்பு நிலத்துல நார்மலா வந்து ரேட் ஆஃப் மண்ணுல சேகரிக்கிற கார்பன் டை அளவு வந்து ரொம்ப அதிகம். எதிரோட தாவரங்களில் சேகரிக்கிறதோட நம்ம நார்மலாக என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா தாவரம் தானே உணவு தயாரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன செய்யுது, உறிஞ்சுது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம். அந்த உரிய கார்பன் டை ஆக்சைடு வந்து பழுத்த இலைகளின் மூலமாகவோ அல்லது விழுகக்கூடிய கிளைகள் மூலமாகவோ அது வந்து என்னது மண்ணுக்கு வந்து சேருது. மண்ணில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வந்து ஆர்கானிக் கார்பனாக உள்ள அக்யூமுலேட் ஆகி அது அதிக அளவில் சேர்ந்துருக்கு. அதுவே வந்து ஆக்சுவலா என்ன சொல்றோம் கேட்டா உலகில் 1/3 வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம நிலத்தடி ஏரியாவில் அதிகமான அளவு எங்கதான் இருக்குன்னு கேட்டா மண்ணில தான் இருக்கு. எங்கேயாவது மண்ணில் வந்து என்ன கேட்டீங்கன்னா மைக்ரோப்ஸ் வந்து அதிகமா இருக்கும், நுண்ணுயிரிகள், அவை வந்து ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கும் பொழுது
1: வெளியிடும்.
0: ஆமா, ஆர்கானிக் மேட்டரை வந்து இது பண்ணும் போது
1: வெளியிடும்.
0: அது வந்து என்னன்னா சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய நீர் அதிகமாக இருப்பதால் மைக்ரோப்ஸ் வந்து அந்த வேகமாக சுவாரஸ்யத்தலை செய்ய இயலாது, அவ்வளவு இருக்காது. அந்த சதுப்பு நிலங்கிறது அதிகமான கார்பனை செறிவு செய்வதற்கோ அல்லது சேமித்து வைப்பதற்கோ ஏற்ற இடம். அது ஒரு வகையில நம்மளுக்கு வந்து பாண்டிச்சேரி ஏரியாவில் அதாவது சுண்ணாம்பாறை அல்லது அரியாங்குப்பம் ஏரியா மேங்குரூவ் காடு, அதுக்காகவே தான் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நிறைய ஊர்ல வந்து இந்த மேங்குரூவ் காடுகளை புதிதாக வளர்க்க ஆரம்பிக்கிறோம். அல்லது வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு டீக்ரேட் ஆயிருந்துச்சுன்னா அதை ரெஸ்டோரேஷன், அதாவது நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டெப் எல்லாம் இப்ப நம்ம எடுத்துருக்கோம்.
1: இப்ப நம்ம பாண்டிச்சேரி பொறுத்த அளவுக்கு எல்லாரும் பேசுவாங்க ஸ்மார்ட் சிட்டி, அந்த மாதிரி இதை வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஒரு நடைமுறையில செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. அது என்ன
0: போக்குவரத்து? பசுமை போக்குவரத்துங்கிறது இவி பஸ் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பஸ் மாநகரத்துக்கு ஓடக்கூடிய அனைத்து பஸ்ஸையுமே இவி பஸ் மாத்திட்டாங்க. இதுவே வந்து மிகப்பெரிய மாற்றம் தான், நம்ம அதை பாராட்டியே ஆகணும். நமக்கு பாக்குறதுக்கு வேணா என்ன சொல்லலாம், யாராவது தெரியாதவர்கள் என்ன செய்யலான்னு கேட்டா இவி பஸ்ங்கிறது வந்து மின்சாரம் தானே அப்படின்னா, இவி பஸ் மின்சாரம் என்பதில் தவறில்லை,
1: இல்லையில
0: அது மட்டும் இல்ல சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை, என்னோட புகைங்கிறதே இல்ல. புகை வலையினாத பார்ட்டிகுலேட் பொல்யூஷன், அதாவது வந்து துகள்கள் அதுல இருந்து வெளியே வராது, அப்ப டஸ்டே இருக்காது.
1: சரிங்க சார், இப்ப சைனா போன்ற நாடுகள் எல்லாம் சைக்கிள்ல பொறுத்து தனி பாதை எல்லாம் வச்சிருப்பாங்க.
0: அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் உள்ளது அனைத்து ஸ்மார்ட் சிட்டிகளிலும் சைக்கிள் பாதை. என்ன வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து கொராக்பூர் IIT ஒரு IIT இருக்கிறது, நம்ம இந்தியாவில நிறைய IIT உள்ளுக்குள் நீங்கள் இருசக்கர வாகனங்களில் மிதியுண்டி.

0: தவிர வேற எந்த வாகனமும் பயன்படுத்த அனுமதி கிடையாது மாணவர்களுக்கு. ஆசிரியர்கள் வயதானவர்கள் என்பதால் அவர்களுக்கு மட்டும்
1: விதிவிலக்கு.
0: மாணவர்கள் யாருக்கும், இந்தியாவினுடைய முக்கியமான கல்வி நிலையத்தில் ஒன்று ஐஐடி, எல்லா ஐஐடிகளிலுமே மாணவர்களுக்கு மகிழ்வுந்துகளோ பயன்படுத்துவதற்கு தடை. எல்லாரும் வெளியேந்து வர்றதுக்கு மட்டும்தான். உள்ள இறங்கியாச்சுன்னா ஈவன் ஆட்டோல நீங்க போய் ரூமுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன செய்யணும், சைக்கிள் அல்லது
1: நடந்துதான்
0: போகணும். நான் வந்து கண்ணால பார்த்தேன், மினிமம் அரை மணி நேரம் ஆகும் ரோட கிராஸ் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து காலை விடுதியில் இருந்து கிளாஸுக்கு போறாங்க. கோராக்பூர் யூனிவர்சிட்டியில
1: சைக்கிள் தான் பயன்பாடு. நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
2: பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது

0: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 12:30. பன்னிசை மாலை. மாம்பழம் சகோதரிகள் பாடிய வேல் விருத்தம் கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பன்னிசை மாலையில் தொடக்கமாக அண்டர் உலகும் என்ற வேல் விருத்தம் கேட்கலாம்.

பனிசை மாலையில் இதுவரை மாம்பலம் சகோதரிகள் பாடிய வேல் விருத்தம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத்தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத்தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளாா்.

0: மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில் உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரைன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த

0: 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: தொழிற்சாலைகளில் சட்டவிரோதமான பிரசுரங்களை விநியோகித்த போக்கிரிகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹஹோல் லேசாக சிரித்தான். உடம்பை ஆட்டிக்கொண்டான். அவன் ஏதோ பதில் சொல்ல முனையும் போது மீண்டும் நிக்கோலாய் குறுக்கிட்டு சத்தமிட்டான். போக்கிரிகளையே நாங்கள் இப்பொழுதுதான் பார்க்கிறோம். ஒரே சவ அமைதி. ஒரு கணத்துக்கு ஸ்தம்பித்த சர்வ அமைதி நிலைத்தது. தாயின் நெற்றியிலிருந்த வடுபாகம் வெளியிட்டு போயிற்று. அவளது வலது புருவம் மேல் நோக்கி நெறிந்து உயர்ந்தது. ரிப்பீனின் கரிய தாடி விபரீதமாக நடுநடுங்கியது. அவன் அந்த தாடியை கை விரல்களால் கோதி கொடுத்து கொண்டே தலையை குனிந்தான். இந்த நாயை வெளியே கொண்டு போ என்று கர்ஜித்தான் அதிகாரி. இரு போலீஸ்காரர்கள் நிக்கோலாயின் கைகளை பற்றி பிடித்து அவனை பலவந்தமாக சமையல் கட்டுக்குள் தள்ளிக்கொண்டு போனார்கள். அங்கு சென்றவுடன் அவன் தன் கால்களை தரையில் அழுத்தி ஊன்றி அசைய மறுத்தான். நிறுத்துங்கள் என்று கத்தினான். நான் என் சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும். போலீஸ் தலைவன் முற்றத்திலிருந்து வந்து சேர்ந்தான். அங்கேயும் ஒன்றுமில்லை, எங்கும் பார்த்தாயிற்று. பார்த்து புண்ணியம், கிடைக்காதது அதிசயமில்லை. இங்கே இருப்பவன் ரொம்ப கை தேர்ந்த புள்ளி, பிறகு இயல்புதானே என்று சலித்து போய் சொன்னான் அதிகாரி. தாய் அவனது வலுவற்ற சில்லு குரலை கேட்டாள். மஞ்சள் நிறமான முகத்தை பயத்தோடு பார்த்தாள். பொதுமக்களை சற்றும் மதியாத கர்வியான ஓர் இரக்கமற்ற எதிரி தன் முன் நிற்பது போல் அவள் மனத்தில் பட்டது. இந்த மாதிரி நபர்களோடு அவளுக்கு என்றும் பரிச்சயம் ஏற்பட்டதில்லை. இப்படி சிலர் இருக்கிறார்கள் என்பதே அநேகமாய் மறந்துவிட்டது. இந்த மனிதன்தான் அந்த துண்டு பிரசுரங்களை கண்டு கோபப்பட்டவன் போல் இருக்கிறது என்று அவள் நினைத்து கொண்டாள். அந்த்ரே அனிச்மோவிக் நஹோத்கா, கள்ளத்தனமாய் பிறந்தவரே, உம்மை நான் கைது செய்கிறேன். எதற்காக என்று அமைதியுடன் கேட்டான் ஹஹோல். அது பின்னால் உமக்கு தெரியும் என்று நையாண்டியாய் சொன்னான் அதிகாரி. நீ படித்தவளா என்று பெலகேயாவை பார்த்து கேட்டான். இல்லை, அவள் படிக்கவில்லை என்றான் பாவல். நான் உன்னை கேட்கவில்லை என்று கடுமையான குரலில் எதிர்த்து சொன்னான் அதிகாரி. ஏ கிழவி, வாயை தர. தாயின் உள்ளத்தில் அந்த மனிதன் மீது உள்ள வெறுப்பு மேலோங்கியது. குளிர்ந்த தண்ணீரில் திடீரென்று விழுந்து விட்டது போல அவளது உடம்பு முழுவதும் நடுநடுங்கி விரைத்தது. அவள் நிமிர்ந்து நின்றாள்.

0: அவளது நெற்றி வடு கன்றி சிவந்தது. அவளது புருவங்கள் கண்ணுக்குள் இறங்குவது போல கழித்தன. சத்தம் ஒன்றும் போட வேண்டாம் என்று கையை நீட்டிக்கொண்டு சொன்னாள் தாய். நீங்கள் இன்னும் சிறு வயதினர், உங்களுக்கு துன்பமும் துயரும் இன்னதென்று தெரியாது. அம்மா சாந்தமாயிருங்கள் என்று கூறி பாவல் அவளை பேசவிடாமல் தடுத்து நிறுத்த முயன்றான். நில்லு பாவல் என்று கத்திக்கொண்டே அவள் மேஜையை நோக்கி விரைந்தாள். நீங்கள் இவர்களை ஏன் இட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டாள். வாயை மூடு, அது உன் வேலை அல்ல என்று அதிகாரி ஆவேசத்தோடு எழுந்து சத்தமிட்டான். கைதான வெசோவ்சிக்கோவை கொண்டு வாருங்கள். பிறகு அவன் ஏதோ ஒரு காகிதத்தை தனது மூக்கின் அருகே கொண்டு போய் வாசிக்க ஆரம்பித்தான். போலீசார் நிக்கலாயை கொண்டு வந்தார்கள். அதிகாரி வாசிப்பதை நிறுத்திவிட்டு கத்தினான். உன் தொப்பியை தூர எடு. ரிப்பின் பெலகையாவிடம் வந்து முழங்கையால் அவளை லேசாக இடித்துவிட்டு சொன்னான். அம்மா அதைரியப்படாதே, என் கைகளை பிடித்து கொண்டால் தொப்பியை எப்படி எடுப்பதாம் என்று அந்த அதிகாரி வாசித்த வாக்குமூலத்தை அமுங்கடிக்கும் குரலில் சத்தமிட்டான் நிக்கலாய். இதில் கழுத்து போடு என்று கையில் இருந்த காகிதத்தை மேசை மீது எரிந்துவிட்டு கத்தினான் அதிகாரி. அவர்கள் கையெழுத்திடும் போது தாய் அவர்களை கவனமாக பார்த்தாள். அப்போது அவளது கோபம் தணிந்து விட்டது, உணர்ச்சி உள்ளடங்கி விட்டது. அவளது கண்களில் பலவீனமான துயர நிலையால் ஏற்பட்ட கண்ணீர்தான் நிரம்பி ததும்பி நின்றது. அவளுக்கு கல்யாணமானதிலிருந்து 20 வருஷ காலமாக இந்த மாதிரி எத்தனையோ தடவை கண்ணீர் விட்டிருக்கிறாள். எனினும் கடந்த சில வருஷங்களாக கண்ணீரின் வேதனையை மறந்திருந்தாள். அந்த அதிகாரி அவளை பார்த்தான். பிறகு துவேஷ பாவம் கொண்ட வரட்டு புன்னகையோடு சொன்னான். தாயே, உன் கண்ணீரை மிச்சப்படுத்தி வை, இல்லை என்றால் பின்னால் அழுது தீர்க்க கண்ணீரே இருக்காது. அவளுக்கும் மீண்டும் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. ஒரு தாய் எதற்கும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் சிந்தி தீர்க்க கண்ணீர் உண்டு. உங்களுக்கு ஒரு தாய் இருந்தால் அப்போது தெரியும். பளபளப்பான பூட்டு மாட்டியிருந்த சிறு பெட்டியில் தனது தஸ்தாவேஜுகளை அதிகாரி அவசரமாக வைத்தான். புறப்படுங்கள் என்று உத்தரவிட்டான். தன்னோடு அவர்கள் கை குலுக்கி கொண்டபோது அன்பும் அமைதியும் நிறைந்த குரலில் விடை கொடுத்தான் பாவல். போய் வா அந்திரேயா, போய் வா நிக்கோலாய். ஆமாமாம், போய்விட்டு வந்தாலும் வருவார் என்று அந்த அதிகாரி ஏகத்தாளமாய் சொன்னான். நிக்கோலாய் நெடுமூச்சு விட்டான். அவனது தடித்த கழுத்தில் இரத்தம் பாய்ந்து புடைத்தது. அவனது கண்களில் கோபம் முட்டி மோதி பொங்கிக் கொண்டிருந்தது. ஹஹோல் பளிச்சென்று சிறு புன்னகை செய்து தலையை ஆட்டினான். தாயிடம் மட்டும் ரகசியமாக ஏதோ சொன்னான். அவளோ சிலுவை குறியிட்டபடி சொன்னாள். கடவுள் யார் நல்லவர் என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கடைசியாக அந்த காக்கி சட்டை ஆசாமிகள் வாசல் புறத்தை நோக்கி சென்றார்கள். காலில் அணிந்த பூட்ஸின் தார் ஆணிகளின் சப்தம் கலகலத்து தரைய அவர்களும் கண்மறைந்து போய்விட்டார்கள். ரிப்பின்தான் கடைசியாக போனான். அவன் போகும்போது பாவலை கவனமாய் பார்த்துவிட்டு போனான். சரி, நான் வரட்டுமா என்று ஏதோ சிந்தித்தவாறே சொல்லிவிட்டு தாடியுள் இருமிக்கொண்டே வெளியே போனான். பாவல் தனது கைகளை பின்னால் கோர்த்து கொண்டு சிதறி கிடந்த புத்தகங்களையும் துணிமணிகளையும் தாண்டி தாண்டி மெதுவாக உலவினான். பார்த்தாயா, அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்று சோர்ந்து போன குரலில் சொன்னான் அவன். அவனது தாய் குழம்பி கிடந்த வீட்டின் சூழ்நிலையை பரிதாபகரமாக பார்த்தாள். நிக்கோலாய் ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமாய் நடந்து கொண்டான் என்று வருத்தத்தோடு கேட்டாள். ஒருவேளை அவன் உள்ளுக்குள் பயந்து போயிருக்கலாம் என்றான் பாவல். அவர்கள் பாட்டிற்கு வந்தார்கள், இவர்களை பிடித்தார்கள், கொண்டு போய்விட்டார்கள். இப்படித்தான் என்று கைகளை ஆட்டிக்கொண்டே சொன்னாள். அவளது மகன் கைது செய்யப்படவில்லை. எனவே அவளது இதயம் அமைதி நிறைந்து அடித்து கொண்டது. ஆனால் தன் கண் முன்னால் நடந்து போன மறக்க முடியாத அந்த காட்சியை நினைத்து நினைத்து அவளது சிந்தனை செயலற்று ஸ்தம்பித்து தவித்து கொண்டிருந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி மதுரை.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்களே, இப்போது ஆகாஷவாணியில் விளம்பரம் நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேரம் 1:07. நேர்களே, இன்று மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். குக்கரி ஷோவில் என்னென்ன சமையல் குறிப்புகள் இருக்குது, என்னென்ன சமைக்கலாம், அது எவ்வளோ உடலுக்கு வந்து சத்து சேர்க்கும் அப்படின்றத விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் நம்ம மீண்டும் வந்து புதிய தெரியாத சமையலே தெரியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, எப்படி சமைக்கணுன்றது கூட சில பேருக்கு தெரியாமலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக சின்ன சின்ன ஒரு குறிப்புகளை தான் நம்ம இன்றைக்கி தரப்போகிறோம். அதை கேட்டுட்டு நீங்களும் வீட்டில் வந்து இதில் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து கடிதம் மூலம் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ வந்து முதல்ல வந்து உளுந்து சாதம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? கருப்பு உளுந்து வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு மெயினே வந்து நம்ம இப்போ ஒரு கிளாஸோ இல்லை அரை கிளாஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசியை நம்ம இது கூட சேர்த்து உணவில் சமைச்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப தெம்பாகவும் இருக்கும், நல்ல எலும்புகளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமும் கொடுக்கும். அதாவது கருப்பு உளுந்து வறுத்து எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 10 வெந்தயம், அதாவது எண்ணிக்கையில் சும்மா குளிர்ச்சிக்காக தான் இது, 10 வெந்தயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அது மட்டும் இல்லாமல் பெருங்காயத்தூள் போட்டால் போதும் இந்த கலவைக்கு. இப்போ வந்து சாதத்தில் வந்து நம்ம வந்து அரிசி எடுத்து, எந்த அரிசி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்களோ அந்த அரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு கிளாஸ் வந்து உளுந்தம்பருப்பும் வந்து கருப்பு உளுந்து நல்லா வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வாசனையாக நல்லா கொழகொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இதை ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். 1.5 கப்பு வந்து இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சுவையாக அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்த உளுந்தையும் அரிசியையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு 1.5 கிளாஸ் வந்து தேங்காய் பால் சேர்த்து குக்கரில் வச்சு நமக்கு தேவையான அளவு விசில் எவ்வளோ வரணுமோ அதை வச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குக்கரில் வந்து இந்த சாதம் வேகிறப்பவே ரொம்ப வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உளுந்தை வந்து வறுத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறோம், அது நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு நமக்கு தேவையான விசில், 3 விசிலோ 2 விசிலோ, உங்களுக்கு எப்படி ரைஸ் எப்படி பிடிக்கும், குழஞ்சிருக்கணுமா இல்லை ரொம்ப மெதுவாக சாப்பிடுவாங்கள்ல சில பேர், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து எந்த ஒரு குழம்புமே வேணாம், வெறுமனே அந்த சாதத்தை வந்து நம்ம உளுந்த சாதம் சாப்பிட்லாம், ரொம்ப வாசனை சுவையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜீரகம், வெந்தயம், நல்லெண்ணெய், மிளகாய் எல்லாம் போட்டு தான், நம்ம பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம குக்கரில் வந்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா. அப்போ வந்து அவிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக நல்லா சுவையாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் உங்களுக்கு எந்த குழம்பு வேணாலும், காரக்குழம்போ இல்லை சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது தக்காளி சட்னி அந்த மாதிரி கூட சேர்த்து இதில் சுவைக்கு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு உறுதியை கொடுக்கும், பலமாக இருக்கும். இது நல்லா வயது பருவம் உள்ள ஆண் பெண் குழந்தைகளுக்கும் தரலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். மூட்டு வலி அந்த மாதிரி வலிகள்லாம் இல்லாமல் நல்ல நமக்கு வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக கொடுக்குற நல்ல ஒரு உளுந்த சாதம் சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நெய் கூட சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நெய் சுவை பிடிக்கும், நல்லெண்ணெய் சுவை பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் சுவை கூட சேர்த்து இதில் வந்து நீங்கள் பரிமாறினீங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க நேயர்களே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏற்கனவே உளுந்த சாதம் பார்த்தோம் இல்லைங்களா, உளுந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பருப்பு குழம்பு கூட இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து வெறும் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், பருப்பு குழம்பு வந்து உளுந்த சாதத்துக்கும் சாப்பிட்டால் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப உடலுக்கு நல்லதாகவும் இருக்கும். என்னென்ன தேவைகள் அப்படின்றத பார்க்கலாமா. 150 கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பூண்டு, தக்காளி, மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு வரமல்லி சீரகம் சிறிது போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற நம்ம வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் வந்து கடைஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து கொட்டி கடைஞ்சி நல்லா வந்து கொஞ்சம் பருப்பு குழம்பு வந்து வேக வச்சோம்னு வச்சிங்களா, சரியாக நல்லா வாசமிக்க பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். இதை வந்து வெள்ளை சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இப்போ முன்னாடி சொன்ன ஒரு சின்ன குறிப்பு உளுந்த சாதம் சொன்னோம் இல்லையா, அந்த உளுந்த சாதத்துக்கும் சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையானதாகவும் அருமையானதாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம சிறு இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் வந்து இணையலாம்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

என்ன நேயர்களே, மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் இணைஞ்சிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து வரகரிசி கஞ்சி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? வரகரிசி ஒரு கப்பு, எண்ணெய் 3 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், இஞ்சி துருவியது 1 ஸ்பூன், பூண்டு வந்து 10 பல் நறுக்கி வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும், பச்சை மிளகாய் 1 கீறி வச்சுக்கணும், கருவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் பொடியாக நறுக்கியது, பீன்ஸ் 1/2 கப் நறுக்கியது, கேரட் 1/2 கப் நறுக்கியது, உப்பு சுவைக்கேற்ப, தண்ணீரும் நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கணும். அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி சிறிது அதாவது தழையாக எடுத்து வச்சுக்கணும். முதலில் வந்து வரகரிசியை வந்து கழுவி 20 நிமிடம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் ஒரு வானல் வைத்து எண்ணெய் விட்டு சூடானதும் சீரகம் சேர்த்து தாளிக்க வேண்டும். அதில் துருவிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதத்திற்கு வரும் வரை வதக்க வேண்டும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய கேரட் பீன்ஸ் சேர்த்து சுவைக்கேற்ப உப்பு தூவி 2-3 நிமிடம் வந்து வதக்கிவிட்டு வேக வைக்க வேணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து அதில் வந்து கஞ்சிக்கு தேவையான அளவு நீரை ஊற்றி கொதிக்கும் வரை நம்ம வந்து இருக்கணும், வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வரகரிசியை வந்து நீரை வடிகட்டி விட்டு சேர்த்து கிளறி மூடி வைத்தா மிதமான தீயில் வச்சோம்னு வச்சிங்களேன், 3 முதல் 5 நிமிடம் வரை வந்து வேக விட்டோம்னா நமக்கு தேவையான வரகரிசி கஞ்சி வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதில் வந்து திறந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி தழைகளையும் தூவி இறக்கினா சுவையான வரகரிசி கஞ்சி நமக்கு கிடைக்கும். இது வந்து சத்தானதுமாக இருக்கும். அதனால் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கடிதம் மூலம் சொல்லுங்கள்.

0: குக்கரி ஷோவில் இணைஞ்சிருக்கும் நேயர்களுக்கு இப்போ வந்து நம்ம சமையலுக்கு தேவையான சில டிப்ஸுகளெல்லாம் பார்க்கலாமா? இப்போ பால் பாயசம்லாம் செய்வோம் இல்லைங்களா, ரொம்ப பிடிச்சமான விஷயம், நிறைய பேருக்கு பால் பாயசம் பிடிக்கும். அப்போ செய்யும்போது ஒரு கைப்பிடி வந்து பாதாம் பருப்பை வந்து அரைச்சி சேர்த்தா பாயசம் கெட்டியாகவும் இருக்கும், நல்ல சுவைமிக்கதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாழைப்பூ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சா கூட சில பேர் வந்து வாழைப்பூ வந்து செய்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டோம், ஏன்னா அது வந்து க்ளீன் பண்ணுறப்போ கையில் வந்து கருப்பாயிடும், ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கைகளில் வந்து எந்த எதுவும் பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சிறிது நல்லெண்ணெய் வந்து தடவிட்டு அப்புறம் வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறப்போ எந்த ஒரு கரையும் படியாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன டிப்ஸு. அடுத்து வந்து துவரம் பருப்பை வந்து அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வைக்கும்போது சிறிது வெந்தயம், அதாவது சின்ன ஒரு 10-15 அந்த மாதிரி வெந்தயம் வந்து சேர்த்து நம்ம வந்து துவரம் பருப்பு வந்து வேக வச்சோம்னா வேகமாக வந்து ரொம்ப மணமாகவும் விரைந்தும் வந்து பருப்பு வந்து வெந்துடும் அப்படின்றது நமக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இது. அப்புறம் ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருப்பு வந்து நல்லா வேக வச்சு அது வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம். அதுக்கு வந்து கடுகு இஞ்சி மிளகாயெல்லாம் வந்து தாளிப்புக்கு சேர்த்துட்டோம்னு வச்சிங்களேன், ரொம்ப சுவைமிக்கதாக இருக்கும். அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்தாலும் புளிப்பு சுவையோட ராஜ்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது சுண்டல் மாதிரி தானே. சரி, சிறிய இடைவெளிக்கு அப்புறம் வந்து நம்ம மீண்டும் சில டிப்ஸுகளை தெரிஞ்சுக்கலாம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

என்ன நேயர்களே, மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 1:29:16. இப்போ வந்து சமையல் குறிப்புகளை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. குழம்பு பொடி அல்லது ரசப்பொடி அரைக்கும்போது காஞ்சி போன கருவேப்பிலலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. அதை வந்து அப்படியே வச்சுருந்து அந்த மாதிரி குழம்பு பொடியோ இல்லை ரசப்பொடியோ இல்லை தூள் கூட அரைக்கிறோம் இல்லை, இட்லி தூள் இட்லி பொடிலாம் அரைப்போம் இல்லைங்களா, அப்போ கூட நம்ம வந்து இந்த கருவேப்பிலை வந்து அதில் வந்து வறுத்து சேர்த்து அரைச்சோம்னா உணவும் கூடுதல் மனமும் சுவையாகவும் இருக்கும். பெண் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஏன் ஆண்களுக்கே நல்ல முடி கருகருன்னு நல்லா வந்து நீளமாக வளர்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ்லாம் கருவேப்பிலை இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து வற்றல்லாம் போடுவோம் இல்லைங்களா, வத்தல் போடும்போது கூட கருவேப்பிலையை வந்து அரைச்சி போட்டாலும் நல்லா வறுத்து சாப்பிட்றப்போ சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், உடலுக்கும் ஆரோக்கியம். ஏன்னா நிறைய பேர் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க, எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்கல்ல. அப்போ நம்ம அரைச்சி சேர்க்குறப்போ இது வந்து உடலுக்கும் சேரும், ரொம்ப சத்துள்ள ஒரு உணவாகவும் இருக்கும். அதனால் இதையும் மனசில் வச்சுட்டு செய்யலாம். அப்புறம் சிறுதானிய மாவில் முறுக்கு செய்யும்போது வறுத்த உளுந்தம்பருப்பு பொட்டுக்கடலையையும் சேர்த்து அரைச்சி முறுக்கு செய்தோன்னு வச்சிங்களேன், மொறுமுறுப்பாகவும் இருக்கும் மென்மையாகவும் இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன குறிப்பு. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கறி செய்வோம் இல்லைங்களா. அப்போ சமைக்கும்போது ஒரு ஸ்பூன் கட்டியான தயிர் இருக்குது இல்லையா, அதை சேர்த்து கத்திரிக்காய் வந்து செய்தோம்னா கருமை நிறம் இல்லாமல் சுவையும் சுவைக்கு ஏற்றதாகவும் கருப்பு நிறமும் ஆகாமல் கத்திரிக்காய் வந்து நல்லா சுவையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கறி செய்ய முடியும். அப்புறம் வந்து கூட்டு அல்லது பொரியலுக்கு வந்து தேங்காய் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, சில பேர் போடுவாங்கல்ல தேங்காய் வேணுன்ற மாதிரி நினைப்பாங்க பொரியல் செஞ்சாலும் கூட்டு செஞ்சாலும். அப்போ வந்து சப்போஸ் சில நேரத்தில் வந்து நமக்கு தேங்காய் இருக்காது, அப்போ வந்து புழுங்கல் அரிசி இருக்குது இல்லையா, அதை வந்து பொரித்து பொடி செய்து அதை வந்து லேசாக தூணோம்னா தேங்காய் சேர்த்ததுக்கான ஈக்குவலான சுவை கிடைக்குமா. அதனால் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பொரியலோ வறுவலோ செய்கிறப்போ கூட்டெல்லாம் செய்கிறப்போ தேங்காய் இல்லை அப்படின்றது கவலை இல்லாமல் நம்ம புழுங்கல் அரிசியை வறுத்து பொடி செய்து அதை வந்து தூவிக்கிட்டால் நமக்கு வந்து தேங்காய் சுவை இதில் ஈடு செஞ்சிடும் அப்படின்றத பார்க்குறோம். என்ன நேர்களே, செய்து பார்க்கலாமா, பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.

என்ன நேர்களே, நம்ம வந்து குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க இல்லைங்களா. நேரம் 1:37 ஆகுது. இப்போ வந்து நல்லா பசியோடு இருப்போம் இல்லையாளா எல்லோரும். இப்போ வந்து என்னால் அது சமைச்செல்லாம் வச்சிட்ருப்பீங்க, அதனால் நம்ம சமையல் குறிப்பு கேட்டுட்ருக்குறோம். சில பேர் வந்து பொறுமையாக கூட சமைப்பாங்க, அவங்களுக்கு கூட இது சுலபமானதாக கூட இருக்கலாம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம கோவைக்காய் பொரியல் எப்படி செய்வது அப்படின்னு பார்ப்போமா. இது வந்து ரெஸ்டாரண்ட்லாம் சமைக்கிற மாதிரி சில பேர் விரும்புவாங்கள்ல, அந்த மாதிரி எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கான தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் ஆயில், கடுகு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை 1 கொத்து, கோவைக்காய் 1/2 kg எடுத்துக்கணும், 1/2 கிலோ எடுத்துக்கணும், மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு வந்து சுவைக்கேற்ப எடுத்துக்கணும். வறுத்து பொடி செய்வதற்கு வரமிளகாய் 1, காஷ்மீர் வரமிளகாய் 4, கருவேப்பிலை 1 கொத்து, துருவிய தேங்காய் 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா. முதலில் வந்து கோவைக்காயை வந்து நீரில் கழுவி அவற்றை மெல்லியதாக நறுக்கி எடுத்துக்கணும். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வானலில் வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடாக்கி எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விடணும். அதுக்கப்புறம் வந்து நறுக்கிய கோவைக்காயை சேர்த்து 2 நிமிடம் வந்து வதக்கி விட்டோம்னா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும். தேவைக்கு உப்பு சேர்த்து சுவைக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எப்படி உப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடணும். 10 நிமிடம் மிதமான தீயில் வந்து வச்சு வேக விட்டோம்னா அது நல்லா வெந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு அடுப்பில் வந்து வானல் வச்சு அதில் வந்து வரமிளகாய், காஷ்மீர் மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதனோட வந்து துருவிய தேங்காயையும் பச்சை வாசனை போக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஈரப்பதம் போக வறுத்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா இறக்கி வச்சிடணும். வறுத்துட்டு அதை வந்து குளிர்ச்சி அடைஞ்சவுடனே அதை என்ன பண்ணணும், நல்லா அரைச்சி அதை வந்து விழுதுகளை எடுத்து வச்சு

0: வச்சுக்கணும். அதன் பின்ன வந்து இந்த கோவைக்காய் வெந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த வறுத்து பொடி செய்து வச்சுருக்கோம்ல அதை வந்து போட்டு நல்லா கிளறணும்னா, நல்லா வந்து கிளறி விட்டு வேக வச்சு அதில் வந்து காரம் பத்தலை உங்களுக்கு இது மட்டும் பத்தலைன்னா என்ன பண்ணலாம், மிளகாய் தூள் கூட சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னு வச்சிங்களா, மிளகாயினுடைய நெடி அந்த வாசம்லாம் போயிடும். போயிட்டு சுவையான கேட்ரிங் ஸ்டைலில் சமைக்கக்கூடிய கோவைக்காய் வறுவல் வந்து தயாராகிடும். ரொம்ப உடலுக்கு தேவையான ஒரு உணவு இல்லைங்களா இது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வளரும் குழந்தைகள் வந்து கோவைக்காய் சாப்பிட்டால் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். நிறைய சத்துக்கள் வந்து பொதிஞ்சிருக்குது இந்த கோவைக்காய். இது வந்து எப்படி நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க, அது பிடிக்காது. சில பேர் காரக்குழம்புல கூட போட்டு கோவைக்காய் சமைப்பாங்க, சமைச்சா அதுவும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வறுத்த அது பொரிச்சதெல்லாம் பிடிக்காது இல்லைங்களா, பொரியலாம் செய்தால் பிடிக்காதுன்னா அப்போ குழம்பா வச்சாலாவது அதுவாவது அந்த கோவைக்காய் சாப்பிட்லாம் கூட அதனுடைய சாறு நமக்கு இறங்கியிருக்கும், சாப்பிடலாம். அந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் வயிற்று கொடுத்தீங்கன்னா குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு சுவை மிக்கதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.
1: நெஞ்சில்

என்ன நேயர்களே, மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா. சமையல் குறிப்புகள் சிலவற்றை பார்க்கலாமா. இப்போ வந்து நம்ம வந்து உள்பலம், அதாவது உடலில் உள்ள உள்பலம் அதிகரிக்க வந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாமா. மீன்களில் இந்தந்த மீனில் இவ்வளோ விதமான நல்ல சிறப்புகள் இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கலாமா. உடல் பலம் அதிகரிக்க சோர்வை தீர்க்கிறதுக்குன்னா நம்ம என்ன சாப்பிட்லாம்னா, வஞ்சிர மீன் சாப்பிட்டா இந்த வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா. அதுக்கப்புறம் வந்து மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மூட்டு வலி, எலும்பு வலி இதெல்லாம் போக்கி டென்ஷனையும் குறைக்குமா. அதனால் வந்து இதை வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அயிர மீன் சாப்பிட்டோம்னா வெயிட் குறைக்க இது வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து அயிர மீன் சாப்பிட்டா தூக்கம் நல்லா வருமா. பிபியை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுங்களா, அது வந்து நார்மலாகவும் ஆகுமா அயிர மீன் சாப்பிட்டா. இப்போ சங்கரா மீன் சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், இம்யூனிட்டி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சளி தொல்லைகள்லாம் இருக்காமல் இருக்குமா. அதனால் வந்து நம்ம வந்து சங்கரா மீன் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் அடிக்கடி சளி பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சங்கரா மீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கிழங்கா மீன் கூட ரொம்ப உடல் வந்து பலமாக இருக்கும். அது வந்து நிறையா கிழங்கா மீன் சாப்பிட்டாலும் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொழுப்பில் இருக்கிற வந்து ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளெல்லாம் குறைச்சி வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் அடிக்கடி இந்த வகையான மீன்களெல்லாம் நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து வறுத்து சாப்பிடாமல் இன்னும் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையும் அதிகமாக இருக்கும், உடலுக்கும் ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தான் நம்ம வந்து குக்கரி ஷோவில் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து தேங்காய்பால் கனவா ஃப்ரை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா. இது வந்து அரை கிலோ நல்ல சுத்தம் செய்த கனவாயை வந்து கட் செய்து எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து கிளறி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வறுத்த வெங்காயம், தேவைக்கு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 தக்காளி, தக்காளி வந்து அரைச்ச தக்காளி, அதை வந்து அதில் போட்டு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு தேங்காய் பால் போட்டு 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்து 10 நிமிஷம் இது வந்து தேங்காய் பாலிலே இந்த வந்து கணவாய் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கணும். ஊறிட்டு இருந்தோடனே அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணல் எடுத்துக்கணும். அந்த வாணலில் வந்து இது எல்லாத்தையும் வந்து வாணலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 1-5 நிமிடம் வந்து லோ ஃப்ளேம்லேயும், 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் நல்லா வேக விடணும். இந்த கனவு அதுக்குள்ளார வெந்துடும். வெந்த பிறகு 1/2 கப்பு தேங்காய் பாலை சேர்த்து கடைசியாக 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வந்து இது கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளெல்லாம் போட்டு நல்லா வெந்த உடனே இறக்கி வச்சோம்னா சுவையான தேங்காய் பால் கனவா மீன் வந்து வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சைவ பிரியவர்கள்லாம் வந்து அசைவ பிரியர்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இல்லைங்களா. இது கண்டிப்பாக அவங்க வீட்லேயும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நேயர்களே.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க

0: திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

இதுவரை மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் சமையல் குறிப்புகளை தான் தெரிஞ்சுட்டு இருந்தீங்க. இத்துடன் நிறைவு பெறுகிறது. பாடலை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Parliamentary Affairs Minister Kiran Rijiju says preventing discussion on such important issues will send wrong message to the country. Global crude oil prices plunge around 6% after United States and Iran pause military strikes. Weather Department forecasts heavy to extremely heavy rainfall in parts of Odisha, Chhattisgarh and Gangetic West Bengal as deep depression forms over Bay of Bengal. Indian shooter Isha Singh clinches gold in women's 25-meter pistol event at ISSF World Cup. Manu Bhakar settles for bronze. And with that, we end the midday news.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15. என்றும் இனியவை நம் செவிகளுக்கு சுவையூட்ட இதோ வரப்பிரசாதம் என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

நீங்கள் கேட்டு மகிழ்வது என்றும் இனியவை. இனி கேட்கலாம் தீபம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரலில் இதோ பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லார் ஈஸ்வரி குரலில் ஒலிக்க வரும் பாடலின் படம் காவிய தலைவி. பாடல் வரும் நேரம் 2:31.

தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026. நேயர்களே, இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி மதுரை. நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குநர் நாடகப் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

காதல் கிளிகள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் பி ஷைலஜா குரலில் ஒலித்தது என்றும் இனியவை. இதுவரை நம் செவிகளுக்கு சுவையூட்டியது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஜி பாமா அவர்கள், மாணவி அதிதி சுரானா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே அதிதி. இன்று நாம் பித்தீன பித்திகா ஷோருபா என்ற புத்தகத்தில் குட்டி அவர் பப்லு என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் சென்ற வாரம் படித்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம்.
3: ஏ குட்டி, இங்கே வா என்று அண்ணன் ஆபீஸிலிருந்து வந்தவுடன் கூப்பிட்டார். அண்ணனின் சத்தம் கேட்டு ஓடி வந்த குட்டி, எனக்கு சாக்லேட் வாங்கி வந்தீர்களா என்று கையை நீட்டினாள். அண்ணன் தன் கோட் பாக்கெட்டிலிருந்து குட்டிக்கு பிடித்த சாக்லேட்டை எடுத்து அவள் கையில் கொடுத்தார். நன்றி அண்ணா என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டே ஓடினாள் குட்டி. பக்கத்து வீட்டு ஆன்டியுடன் பப்லு வெளியே நிற்பதை கண்டாள். பப்லு, என்னிடம் என்ன இருக்கிறது பார் என்று தன் வீட்டு பால்கனியிலிருந்தே குரல் கொடுத்தாள். டாஃபியை காட்டி அவனை கேலி செய்தாள். குட்டியின் கையில் சாக்லேட்டை பார்த்த பப்லுவின் வாயில் எச்சில் ஊறியது. ஏய், எனக்கும் கொஞ்சம் கொடேன் என்று பப்லு அவள் வீட்டை நோக்கி ஓடினான். ஏய் போ என்று குட்டி தர மறுத்தாள். நேற்று உன் அப்பா உனக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுத்தார் அல்லவா, நீ எனக்கு கொடுத்தாயா, நீயேதானே குடித்தாய் என்றாள். சரி, அடுத்த முறை அப்பா சாக்லேட் வாங்கி வரும்பொழுது கண்டிப்பாக தருகிறேன் என்று சொல்லி பப்லு கையை நீட்டினான். அப்படியானால் அண்ணன் மறுபடியும் சாக்லேட் வாங்கி வரும்பொழுது நானும் உனக்கு தருகிறேன் என்றாள் குட்டி. அவள் மொட்டை மாடிக்கு ஓடினாள். அவனும் அவளை பின்தொடர்ந்து எப்படியாவது அவளிடமிருந்து சாக்லேட்டை கைப்பற்ற நினைத்தான். நேற்று ஆசிரியர் வகுப்பில் காக்கையும் பூனையும் என்ற கதை சொன்னது பப்லுவிற்கு நினைவில் வந்தது. காக்கை ஒரு ரொட்டி துண்டு வைத்திருந்தது. பூனை அதை கைப்பற்ற நினைத்து காக்காவின் பாடலை மிகவும் புகழ்ந்து அதை பாடச் சொல்லி கோரிக்கை விடுத்தது. அந்த புகழை கேட்டு பெருமிதம் கொண்ட காக்கை பாட வாயை திறந்தவுடன் ரொட்டி கீழே விழுந்தது. பூனை உடனே ரொட்டியை வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது. பப்லுவும் இதே மாதிரியான வழிகளை யோசிக்கத் தொடங்கினான். குட்டி, உன் ஃப்ராக் ரொம்ப அழகாய் உள்ளது, இதை எங்கே வாங்கினாய் என்றான். என் தாத்தா இதை என் பிறந்தநாளன்று கொடுத்தார் என்றாள். பப்லு சில நேரம் சாக்லேட்டையும் சில நேரம் குட்டியையும் பார்த்தான். என் பிறந்தநாளன்று பல பேர் வந்து பல அன்பளிப்புகள் கொடுத்தார்கள் என்றாள். நாங்கள் அனைவரும் நிறைய கேக் சாக்லேட்கள் சாப்பிட்டோம், நிறைய விளையாட்டுகள் விளையாடினோம் என்றாள். பப்லுவின் கவனமோ குட்டியின் கையில் இருந்த சாக்லேட்டில் மட்டுமே இருந்தது. குட்டி சாக்லேட்டின் பேப்பரை பிரித்து கடித்து தின்ன ஆரம்பித்தாள். பப்லு ஏமாற்றத்துடன் குட்டியின் கையை பார்த்து கொண்டிருந்தான். அவள் கேட்பரியை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு பகுதியை சாப்பிட்டும் இருந்தாள். காக்கை ரொட்டியை வாயில் வைத்து கொண்டிருந்தது, எனவே வாயை திறந்தவுடன் ரொட்டி கீழே விழுந்தது. குட்டி சாக்லேட்டை கையில் வைத்திருந்தாள். அவள் வாயால் பேசிக்கொண்டிருந்தாள். பப்லு யோசித்து கொண்டிருந்தான், என்ன உபாயம் செய்து அவள் கையை திறக்கச் செய்வது, கையில் இருந்து சாக்லேட் விழுந்தால் அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவளிடமிருந்து சாக்லேட்டை பிடுங்கி விடலாம் என்றால் சண்டை வந்து விடுமோ என்று பயமாக இருந்தது. ஒருவேளை குட்டி தன் அம்மா அப்பாவிடம் புகார் அளித்தால் அடிவிழுமோ என்று பயம். உனக்கு பிறந்த நாளுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்குமா என்றான். ஆமாம், வா என் பிறந்தநாள் பரிசுகளை உனக்கு காட்டுகிறேன் என்று அவனை அழைத்துச் சென்றாள். அதிதி சுரானா, இனி மேலும் படி.
1: துஜே ஜனம் தின் பர் இத்னே உபஹார் மில்தே ஹேன்,
2: உனக்கு பிறந்த நாளில் இவ்வளவு

0: அன்பளிப்பு பொருட்கள் கிடைக்குமா?
1: பப்லுக்கு குட்டி சே ஈர்ஷ்யா ஹோனே லகி.
0: பப்லு குட்டியின் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தான். ஈர்ஷ்யா, பொறாமை.
1: ஹா, சல் துஜே ஜனம்தின் கே அப்னே உபஹார் திகாவும்.
0: ஆமாம், வா, என் பிறந்தநாள் அன்பளிப்புகளை உனக்கு காட்டுகிறேன்.
1: குட்டி நே உசே நிமந்திரன் தியா ஔர் அப்னே கம்ரே மே லே கை.
0: குட்டி அவனை வரவேற்று தன் அறைக்கு அழைத்து சென்றாள். நிமந்திரன், வரவேற்றல்.
1: பப்லு உஸ்கே கம்ரே மே சஜ்ஜி ஹுயி விபின்ன வஸ்துவோ கோ தேக்னே லகா.
0: பப்லு அவள் அறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்வேறு பொருட்களை பார்க்க ஆரம்பித்தான். சஜி ஹுயி, அலங்கரிக்கப்பட்டிருந்த.
1: காச் கே கவர் மே ரகா தாஜ்மஹல்,
0: கண்ணாடி கவரில் வைக்கப்பட்டிருந்த தாஜ்மஹல், காஞ்ச் கண்ணாடி.
1: போம்பு பஜாதா ஹுவா பந்தர்,
0: பீப்பி ஊதும் குரங்கு.
1: நாச்தி ஹுயி குடியா,
0: நடனமாடும் பொம்மை.
1: மதாரி,
0: கூத்தாடி.
1: கர்தன் ஹிலா ஹிலாக்கர் சக்கர் கானே வாலா பாலு,
0: கழுத்தை அசைத்து அசைத்து வட்டமிடும் கரடி.
1: சஃபேத் கபூத்தரோ கா ஜோடா,
0: வெள்ளை ஜோடி புறா.
1: ஔர் பி ந ஜானே கித்னே சீசே,
0: மற்றும் எவ்வளவு பொருட்கள் என்றே தெரியவில்லை.
1: பப்லுக்கோ அப்னா ஜனம்தின் யாதாயா,
0: பப்லு தன் பிறந்த நாளை நினைவு கூர்ந்தான்.
1: மேரே ஜனம்தின் பர் தோ இத்னே உபார் கபி நஹி ஆதே,
0: என் பிறந்த நாளில் எனக்கு இவ்வளவு அன்பளிப்புகள் ஒருபொழுதும் கிடைத்ததில்லை.
1: பஸ் பாப்பா மம்மி சுபே நயே கப்டே பனாக்கர் மந்திர் லே ஜாதே ஹே,
0: காலையில் அம்மாவும் அப்பாவும் எனக்கு புது துணி உடுத்தி கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள். பகனாக்கர், அணிய வைத்து, மந்திர், கோவில்.
1: ஷாம்கு மேரே பசந்த் கி கோய் மிட்டாய் ஆ ஜாதி ஹே,
0: மாலையில் எனக்கு விருப்பமான சில இனிப்புகள் வரும். பசந்த், பிடித்த, மிட்டாய், இனிப்புகள்.
1: அசல் மே பப்லு கா ஜனம்தின் கபி மனாயா ஹி நஹி கயா,
0: உண்மையில் பப்லுவின் பிறந்த நாள் எப்பொழுதும் கொண்டாடப்படுவதே இல்லை.
1: இஸ்லியே இத்தனை உபாரானி கா கோய் பிரஷ்ன பி நஹி உட்தா தா,
0: அதனால் இத்தனை அன்பளிப்புகள் பெறுவது என்பது கேள்விக்குறியாக இருந்தது.
1: உஸ்கே ஔர் குட்டி கே மம்மி பாப்பா மே ஃபர்க் பி தோ தா,
0: அவனுடைய பெற்றோருக்கும் குட்டியின் பெற்றோருக்கும் வித்தியாசம் இருந்தது. ஃபர்க், வித்தியாசம்.
1: வஹ எக் சர்க்காரி கர்மச்சாரி கா பேட்டா தா,
0: அவன் ஒரு அரசு ஊழியரின் மகன். சர்க்காரி கர்மச்சாரி, அரசு ஊழியர்.
1: ஔர் குட்டி பஹத் படே பிஸ்னஸ்மேன் கி பேட்டி,
0: குட்டி ஒரு பெரிய தொழிலதிபரின் மகள். பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர்.
1: யஹ ஜரூர் தா கி வஹ ஔர் உஸ்கி சோட்டி பஹன் ஹர் ரவிவார் கோ அப்னே மம்மி பாப்பா கே சாத் கூம்னே ஜாதே தே,
0: கண்டிப்பாக அவனும் அவன் தங்கையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மா அப்பாவுடன் வெளியே சுற்றச் செல்வார்கள். ஹர் ரவிவார், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. கேசாத், உடன். கூம்னா, சுற்றுதல்.
1: கபி செடியா கர்,
0: சில நேரம் மிருக காட்சி சாலை.
1: கபி போட்டிங் கர்னே,
0: சில நேரம் படகு சவாரி.
1: கபி கட்புத்லி கா நாச் தேக்னே,
0: சில நேரம் பொம்மலாட்டம் பார்க்க.
1: தோ கபி சர்க்கஸ் தேக்னே,
0: சில நேரம் சர்க்கஸ் பார்க்க என்று.
1: குட்டி கே பிதா வியாபாரி தே,
0: குட்டியின் தந்தை ஒரு தொழிலதிபர்.
1: இஸ்லியே உன்னே கபி இத்தனா சமய நஹி மில்தா தா கி வோ பச்சோ கோ கும்மாயே,
0: அதனால் அவருக்கு தன் குழந்தைகளை சுற்றி பார்க்க அழைத்து செல்ல போதுமான நேரம் கிடைப்பது இல்லை.
1: குட்டி பப்லு சே யஹ சப் கிஸ்ஸே சுன் சுன்கர் உதாஸ் ஹோ ஜாதி தி,
0: குட்டி பப்லுவின் இந்த கதையெல்லாம் கேட்டு மிகவும் வருத்தப்பட்டாள். உதாஸ், வருத்தம்.
1: பப்லு நே சோச்சா முஜே உபஹார் பலே ஹி இத்னே நாம் மில்தே ஹோ லேகின் மே குட்டி சே ஜியாதா பாக்யஷாலி ஹூம்.
0: பப்லு யோசித்தான், எனக்கு இவ்வளவு பரிசுகள் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் குட்டியை விட அதிர்ஷ்டமானவன், பாக்யசாலி, அதிர்ஷ்டக்காரன்.
1: கம் சே கம் மேரே மம்மி பாப்பா கே பாஸ் மேரே லியே சமய தோ ஹே,
0: குறைந்த பட்சம் என் பெற்றோருக்கு எனக்காக நேரம் இருக்கிறது.
1: ஜப்கி குட்டி கோ தோ அப்டே பாப்பா கே சாத் பாத் கரே ஹி ஹஃப்தே ஹோ ஜாதே ஹே,
0: அதே சமயம் குட்டி தன் தந்தையுடன் பேசுவதற்கே வாரங்கள் ஆகும். ஹஃப்தே, வாரங்கள்.
1: ராத் கோ உஸ்கே பாப்பா தேர் சே ஆதே ஹே,
0: இரவில் அவளது தந்தை நேரம் கழித்து வருவார். தேர் சே, நேரம் கழித்து.
1: ஜப் தக் வஹ சோ ஜாதி ஹே,
0: அதற்குள் அவள் தூங்கி விடுவாள்.
1: ஔர் சுபே ஜப் வஹ ஜல்தி உட்கர் ஸ்கூல் ஜாதி ஹே தப் தக் உஸ்கே பாப்பா சோயே ரஹதே ஹே,
0: காலையில் அவள் சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு செல்வாள், அதுவரை அவளது அப்பா தூங்கி கொண்டிருப்பார். சுபக், காலை. ஜல்தி உட்னா, சீக்கிரம் எழுந்திருத்தல். சோனா, தூங்குதல்.
1: யஹ உஸ்னே குட்டி கே மூஹ் சே ஹி சுன்னா தா,
0: இதை அவன் குட்டியின் வாயாலேயே கேட்டிருந்தான்.
1: பப்லு அப் தக் சாக்லேட் கி பாத் பில்குல் பூல் சுகா தா,
0: பப்லு இப்பொழுது சாக்லேட் பற்றிய எண்ணத்தை முற்றிலும் மறந்திருந்தான்.
1: கபூத்தரோ கே சஃபேத் ஜோடே வாலே கிலோனே கி தரஃப் தேக்தே ஹுவே உஸ்னே பூச்சா,
0: வெள்ளை

0: ஜோடி புறாக்களின் பொம்மையை பார்த்து கொண்டே அவன் கேட்டான்,
1: துணி கபி அஸ்லி மே சஃபேத் கபூத்தர் தேக்கே ஹே?
0: நீ எப்பொழுதாவது உண்மையான வெள்ளை புறாக்களை பார்த்திருக்கிறாயா?
1: நெஹி.
0: இல்லை.
1: துணே,
0: நீ பார்த்திருக்கிறாயா?
1: ஹா, யஹா஁ சிடியா கர் மே ஹே, ஹம் மம்மி பாப்பா கே சாத் கயே தே.
0: ஆ, பார்த்திருக்கிறேன். இங்கு மிருக காட்சி சாலையில் இருக்கிறது. அம்மா அப்பாவுடன் நாங்கள் சென்றிருந்தோம். சிடியாகர், மிருக காட்சி சாலை.
1: அச்சா, ஆர் கியா கியா ஹோதா ஹே சிடியாகர் மே?
0: சரி, வேறு என்னென்ன இருக்கும் மிருக காட்சி சாலையில்?
1: கேசா ஹோதா ஹே சிடியாகர்?
0: மிருக காட்சி சாலை எப்படி இருக்கும்?
1: குட்டி கி ஆன்கே உத்சுக்தா சே சோடி ஹோ கை.
0: குட்டியின் கண்கள் ஆர்வத்தால் விரிந்தன.
1: வே உஸ்ஸே சிடியாகர், சர்க்கஸ் ஔர் கட்புத்லி கே நாச் கே பாரே மே பஹுத் தேர் தக் பாதே கர்தி ரஹி.
0: அவள் அவனிடம் மிருக காட்சி சாலை, சர்க்கஸ், பொம்மலாட்டம் என நீண்ட நேரம் பேசினாள்.
1: பப்லு உசே அப்னே கூம்னே கி கிஸ்ஸே சுனாதா ரஹா.
0: பப்லு அவளுக்கு தனது பயணக் கதைகளை சொல்லிக் கொண்டு இருந்தான்.
1: அப் தக் குட்டி பி சாக்லேட் கானா பூல் கயி தி.
0: தற்பொழுது குட்டியும் சாக்லேட் சாப்பிடுவதை மறந்துவிட்டாள்.
1: ஔர் உஸ்னே சாக்லேட் பகல் வாலி மேஸ் பர் ரக் தி தி.
0: அவள் சாக்லேட்டை பக்கத்தில் இருந்த மேசையின் மேல் வைத்திருந்தாள். பூல்னா, மரத்தல். பகல் வாலி, பக்கத்தில் உள்ள. மேஜ், மேசை.
1: ஏகாஏக் பப்லு கி திருஷ்டி சாக்லேட் பர் படி.
0: திடீர் என்று பப்லுவின் பார்வை சாக்லேட் மேல் விழுந்தன. ஏகாஏக், திடீர் என்று திருஷ்டி, பார்வை.
1: ஏக் பார் உஸ்னே சோச்சா கி உட்டாகர் கா ஜாய்.
0: ஒரு முறை அதை எடுத்து சாப்பிட நினைத்தான்.
1: ஔர் ஃபிர் குட்டி சே போலா, அச்சா குட்டி அப் மே ஜாவும்.
0: பின்னர் குட்டியிடம், சரி குட்டி, இப்பொழுது நான் கிளம்பட்டுமா என்றான்.
1: குட்டி கா மன் உஸ்கே கிஸ்ஸோ மே லகா ஹுவா தா.
0: குட்டியின் மனம் அவன் கதைகளில் மூழ்கியது.
1: உஸ்னே ஔர் ருக்னே கே லியே கஹா.
0: அவன் அவளை இன்னும் சிறிது நேரம் இருக்குமாறு கூறினாள்.
1: நஹி, அப் மேரே பாப்பா ஆனே வாலே ஹே கேக்கர் பப்லு உட் கயா.
0: இல்லை, இப்போது அப்பா வந்து விடுவார் என்றபடி எழுந்தான் பப்லு.
1: குட்டிக்கு அப்னே பாப்பா கா தியான் ஆயா.
0: குட்டிக்கு தன் அப்பாவின் நினைவு வந்தது.
1: வத்து ராத் 10 பஜே சே பஹலே ஆனே சே ரஹே.
0: அவரோ இரவு 10 மணிக்கு மேல்தான் வருவார்.
1: ஔர் தப் தக் தோ முஜே பஹுத் கேரி நீந்த் ஆ ஜாதி ஹே.
0: அதற்குள் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடும். கஹரி நீந்த், ஆழ்ந்த உறக்கம்.
1: குட்டி நே அப்னி சாக்லேட் டேபிள் சே உட்டாய் ஔர் ஆதி தோட்கர் உசே தேதே ஹுவே போலி.
0: குட்டி சாக்லேட்டை டேபிளில் இருந்து எடுத்து ஆதியாக உடைத்து அவனிடம் கொடுத்து கொண்டே கூறினாள்.
1: அச்சா கல் ஆயேகா, சைக்கிள் சலாயங்கே.
0: சரி, நாளைக்கு வருகிறாயா, சைக்கிள் ஓட்டலாமா என்றாள்.
1: ஹா ஆவுங்கா.
0: சரி, வருகிறேன்.
1: லேக்கின் சாக்லேட் தோ மே அப் தபி லூங்கா ஜப் பஹலே துஜே லெமன் ஜூஸ் தூங்கா.
0: ஆனால் முதலில் உனக்கு லெமன் ஜூஸ் கொடுத்த பிறகுதான் சாக்லேட் எடுத்துக்கொள்வேன்.
1: பப்லு ஆனா கானி கர்த்தே ஹுவே போலா.
0: பப்லு தயக்கத்துடன் கூறினான்.
1: நஹி லேனா.
0: இல்லை, எடுத்துக்கொள்.
1: மே தோ மஜாக் கர் ரஹி தி.
0: நான் வேடிக்கைக்கு தான் சொன்னேன். மஜாக், வேடிக்கை.
1: குட்டி நே ஹஸ்தே ஹுவே சாக்லேட் உஸ்கே மூ மே ரக் தி.
0: குட்டி சிரித்து கொண்டே சாக்லேட்டை அவன் வாயில் வைத்தாள். ஹன்ஸ்னா, சிரித்தல். முஹ், வாய். ரக்னா, வைத்தல்.
1: பப்லு தோ மினிட் தக் கேட்பரி கி வஜஹ சே போல் நஹி சகா.
0: கேட்பரிஸ் காரணமாக பப்லுவால் 2 நிமிடம் பேச முடியவில்லை.
1: ஜோ சீஸ் வஹ சல் ஔர் ஹோஷியாரி சே உஸ்ஸே ஜப்பட்னே வாலா தா.
0: எந்த ஒரு பொருளை அவன் வஞ்சகத்தாலும் சாதுரியத்தாலும் அவளிடமிருந்து பிடுங்க நினைத்தானோ,
1: வ குட்டி கே பிரேம் பூர்வக் வியவஹார் சே உஸே அப்னே ஆப் ஹி உஸே மில் கயி தி.
0: அது குட்டியின் அன்பான நடத்தையால் தானாகவே அவனுக்கு கிடைத்தது. சல், வஞ்சகம். ஹோஷியார், சாதுரியம். ஜபட்னா, பிடுங்குதல். பிரேமபூர்ண விவகார், அன்பான நடத்தை.
1: ஃபிர் ஜாத்தே ஜாத்தே வஹ குட்டிக்கோ அக்லே ரவிவார் சிடியாகர் சல்னே கா நிமந்திரன் தேதா கயா.
0: பிறகு கிளம்பும்போது அவன் குட்டியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மிருக காட்சி சாலைக்கு வருமாறு அழைப்பு விடுத்து சென்றான். அகலே ரவிவார், அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை. நிமந்திரன், அழைப்பு.
1: அப் தக் தோனோ மே ஜோ நோக் சோக் ஹோதி ரஹதி தி வஹ ஆப்ஸி சுல்லா மே பதல் கயி.
0: இதுவரை இருவருக்கும் இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் தற்பொழுது பரஸ்பர நல்லிணக்கமாக மாறிவிட்டது.
1: ஔர் தோனோ பஹுத் பக்கே தோஸ்த் பன் கயே.
0: இருவரும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கற்றுக்கொண்டோம். கற்பித்தார் ஜி பாமா அவர்கள். மாணவி அதிதி சுரானா.

0: இந்திய அரசு.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026. நேயர்களே, இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி மதுரை. நியூஸ் அண்ட் ஏர் செயலியிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் கோரிமேடு என்ற புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்கலாம். உங்களின் கருத்துக்களை வரவேற்கின்றோம். இன்னும் சில நொடிகளில்
2: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, கடையக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, புதுக்கோட்டை, திருமயம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, குடிதாங்கி, குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, நீலகிரி மாவட்டம் ஹரிசான், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், சின்னக்கல்லாறு, உட்பிரையர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்றும் 31ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வரும் 1ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு

பன்மொழி பாடல்களில் அடுத்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் கொச்சி என்ற மலையாள படப்பாடலை பாடியவர்கள் ஹேமன் அபுல் வாஃப், நாதிஷா முகமது அன்ஸ்.

0: பன்மொழி பாடல்களே நிறைவாக வந்தது புஷ்பகா விமானம் என்ற மலையாள பட பாடல். பாடலை பாடியவர்கள் ராகுல் ராஜ், ஸ்ருதி சிவதாஸ், ஃபிசா ஜஹாங்கீர், அனுஜா ப்ரா. இதுவரை பன்மொழி பாடல்களில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் தொடக்கமாக விளம்பரம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பக்த ஜன வஸ்தலே என்ற நாம்தேவ் அபங்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின்

0: ആരംഭം.
1: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ராம்சரண் சுக்தாயி என்ற துளசிதாஸ் பஜன் கேட்கலாம்.

0: மனோஜ் கிரியேஷன்ஸ் வழங்கும் நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் அடுத்தவர்கள் நிழல்கள் ரவி, ரோஹிணி, ராஜசேகர், சந்திரசேகர், மணிவண்ணன், எஸ் என் பார்வதி மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை வசனம் மணிவண்ணன், இயக்கம் பாரதி ராஜா.
1: நீ வேற இருக்கணுமா? ஐயோ, காலங்கார்த்தால கழுத்து இருக்கு. நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்ல. ஆமா, பொல்லாத வேலை. பத்து பைசா பிளேடு வாங்க முடியல. நாமெல்லாம் வேலை தேடி சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பம் நடத்தி. நிறுத்து, இப்ப சொன்னதை மறுபடியும் அப்படியே சொல்ற. பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பம் நடத்தின்னு? ஆஹா, இந்த பொண்டாட்டி புள்ள இத கேக்குறதுக்கே இவ்வளவு சுகமா இருக்கே. இது அனுபவிச்சா எப்படா இருக்கும்?
2: அனுபவி, அனுபவி. எனக்கு என்னமோ இந்த
1: மனிதன் எதை அடைய போறான், எப்படி அடைய போறன்றத தெளிவா முடிவு பண்ணிக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போனா எவனும் எதையும் ஈஸியா அடையலாம்.
2: சொல்றீங்க, செஞ்சீங்களா? எஸ் ரெடி, ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர். வாட் இஸ் திஸ்? என்ன வாசிக்கிறீங்க
3: சார்? நோட்டேஷன் தப்பா இருக்கு.
2: ஆ, இங்க மியூசிக் டைரக்டர் நீ என்ன?
3: அதுக்காக தப்பான நோட்டேஷனுக்கு எப்படி சார் வாசிக்க முடியும்?
2: கெட் அவுட் ஐஸ்.
3: ஏய், ரொம்ப லேட்டரா? இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி பசிக்குது? இல்ல, பசுமாடாமல் பால் கறக்கும். நீ வச்சுக்கிறதோ குயில்.
1: என் குயிலும் என்னைக்காவது ஒரு நாள் தங்க முட்டை போடுண்டா.
4: குடி வந்த மொதல் நாள வீட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுதான் சொன்னேன், வீட்டை யாருக்கும் வாடகை விட வேணான்னு.
5: எனக்கு மாமனார் இல்லாத குறைய சீக்க பிறந்திருக்கடா. ரிட்டையர் ஆன கலெக்டர் ஆபீசர் மாதிரி. நானா நானா நானா பாருடா, வாடகை பணத்துலதான் வயது அணிதுங்கிறத நினைப்பு வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் வேலை வெட்டி தேடுற வழிய பாரு.
1: டேய், கருங்குயிலுக்கு தொண்டை கட்டினாலும் கட்டும், என் கவிக்கு நிச்சயம் நம்மளை காப்பாத்துடா. அது வரைக்கும் கஞ்சிக்கே இல்லாம செத்தாலும் சரி, இன்னொருத்த நோட்டேஷனுக்கு நான் வாசிக்க மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கோபி, இந்த ஹரி ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல மிதிக்கிறானா, அன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் தாண்டா மிதிப்பான்.
6: கீகட வாசல எப்ப மிதிக்க போறீங்க?
1: இந்த பேச்சு ஒன்னும் குறைச்சல, டீ சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு?
6: அட போவாதியாரே, நம்ம மாஸ்டர் கடையில ஒரு பாய் தொலைச்சிட்டாரே, கடை முழுது தேடி இருந்தாரு.
1: அவர் தேடினாரு, நீ என்னடா பண்ணிட்டு இருந்த?
6: அவர் தேடிக்கிட்டு இந்த காசு என் கால்கடியில இருந்தது. எத்தனை வரானா?
1: ஆஹா,
2: ஓகே ஓகே.
6: உட்கார் வாத்தியாரே, இந்த மாதிரி வத்தி வைப்பீங்கன்னு எனக்கு எப்போ தெரியும். தொட்டறேன், இப்ப போய் வைத்துவீங்களே. சாப்பிடுங்க, இதுதான் கடை சித்தி. காசு வரலன்னா டீ வராது, மாஸ்டர் சொல்லிருக்காரு. இப்ப ஒண்ணு மிஞ்சி போகல, பொழைக்கிறதுக்கு நிறைய தொழில் இருக்கு.
5: இந்த வீட்டுல எல்லாரும் எழுத்து எழுத்து பேசுறீங்க, என் பேச்ச யாராவது கேக்குறீங்களா? ஏண்டா, இந்தியன் பேங்க் வேலை விஷயமா? அந்த ராமசாமியை போய் உங்க அப்பா பாத்துட்டு வர சொன்னாரு, அத போய் பாக்காம நல்லா வசதியா உட்கார்ந்து ஆடிட்டு இருந்தா எப்படா?
2: அந்த ஆளுக்கே வேலை நிரந்தரமா இல்ல, சும்மா தல தலன்னு பேசாத. இனிமேல யாருக்கிட்டயும் போய் கை கட்டி வேலை கேக்குற மாதிரி இல்ல.
5: ஏனுங்க, அரிசில இருக்கிற கல்லெல்லாம் முறுக்கி பையன் மேல போடுறீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. வீடு பிடிச்சிருக்கா?
7: வீடா? வீட்டுக்காரங்களையும் சேர்த்தே பிடிச்சிருக்குங்க.
5: கோயம்புத்தூர்காரங்களுக்கு பேச கத்தா குடுக்கணும். சமையல் அறையில நாலு ஆணி அடிக்கணும், கொஞ்சம் சுத்திய தரீங்களா?
7: வீட்டுக்காரங்கிட்டே வந்து ஆணி அடிக்க சுத்தில் கேக்குறீங்க, உங்களுக்கு தைரியம் ஜாஸ்திங்க. டேய் மனோ,
2: கேட்டுது.
7: நமக்கு இந்த ஒரு பையன் தானுங்களாங்க? இன்னொரு பையன் இருக்காங்க, பிரபுன்னு பேரு, காலேஜ்ல படிக்குது. படிக்கிறான்னு பேரு, பாங்கில்லாத பிள்ளைங்க. பகல்லே கடாக்காங்கிறது, பாட்டு பாடுறது, பறம் வரையறதாங்க வேலை. இன்னொருத்தி அவனுக்கு நேர் இளையவ, பூங்கோதைன்னு பேரு, ஒன்பதாவது படிக்கிறான். பிள்ளைங்க படிச்சு நம்மள காப்பாத்தணும், காலேஜுக்கு அனுப்புறோம். அதுங்க என்ன பண்ணதுங்களோ, ஏது பண்ணதுங்களோ.
8: கை சுட்டுற போறே.
2: என்ன சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐந்து எடுத்துட்டுமா, பற்றாக்குறை வருமே, எப்படி சமாளிக்க போறீங்க?
9: நம்ம பெத்தவங்க பிரச்சனையே தீர்த்து வைக்க முடியாத போது நம்ம எங்கடா நாட்டு பிரச்சனையை தீர்க்க போறோம்?
2: ஐயோ,

0: குடும்பத்தோட மிங்கில் ஆயிட்டீங்க?
1: அட போடா பிரபு, காலேஜுக்கு போய் ஒழுங்கா போய் வேண்டிய பொழுதெல்லாம் உன்னோட சேர்ந்து வெச்சால போயிட்டு இருக்கு.
0: போடா காலேஜில் போய் நான் கைட்ட போறேன். உங்க அப்பா எங்க அப்பா எல்லாரோட அப்பாவும் கத்துக்கிட்ட அதே பாணிபட் போறதுன்னா படிக்க போறோம். இங்க பாடுறா பறந்து கிடக்குற கடலை, இங்க இருக்க மனுஷங்களை பார்த்தா உலகத்தையே கத்துக்கலாம். முதல்ல இதை புரிஞ்சுங்கடா.
2: உன்னையே புரிஞ்சுக்க முடியாத போது உன்னோட உலகத்தை எங்கடா புரிஞ்சுக்கிறது? இங்க வர்றா. எனக்கு தேவை ஆயுள் முழுக்க சாப்பாடு. அதுக்கு கவர்மெண்ட் தர சாப்பாடு டோக்கன் தான் டிகிரி. எனக்கு அந்த டோக்கன் வாங்குற அறிவே போதுண்டா. உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு குட் பை.
0: போங்கடா.

0: என்னங்க நேத்து பாட்டு நீங்க தான் பண்ணீங்களா?
1: ஆமா,
0: பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: தேங்க் யூ. என்னங்க எங்க அண்ணன்கிட்ட பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க?
0: ஆமா,
1: அதான் அவன் பாடினதா சொல்லிட்டான்.
0: இல்லன்னா?
1: இல்லனா நான் பாடினா சொல்லிருப்பேன்.
2: Hey, oh, la la la. Hey, oh, la la la.
1: நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா?
0: உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: உங்கள மாதிரி சொல்லாம
0: பாட்டு மட்டும் இல்ல, ரொம்ப நல்லாவும் பேசுறீங்க.
1: பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறேன், பேச கத்தா தரணும்.
0: பிரசிடென்சியா?
1: ஏங்க, மூஞ்ச பார்த்தா தெரியலையா?
0: நானும் அங்கதான் படிக்கிறேன். உங்க மேஜர் என்ன?
1: ஏங்க, காலங்காத்தால படிப்பை பத்தி பேசி மூட் அவுட் பண்றீங்க. மிளகா பத்தி பேசுவோம், தனியா பத்தி பேசுவோம், உங்களை பத்தி பேசுவோம்.
3: அம்மா, காலேஜுக்கு நேரமாச்சு. வசந்த விழா காலம்.
4: ஏண்டா மனோ, ரேஷன் போய் கோதுமையை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா, நான் கத்திட்டே இருக்கேன். நீ போய் வாங்கிட்டு வரவே மாட்டேங்கிற.
1: இங்க பார், ஒரு டிராயிங் போட்டிருக்க, எப்படி இருக்கு? நீ வரைஞ்சியா?
5: ஆமா,
1: நல்லா இருக்கு. அது தெரிதுடா, அர்த்தம் புரியுதா என்ன?
5: ஆமா, எதையாவது கிரிக்கெட் வந்து அர்த்தம் புரியுதுன்னா இதெல்லாம் யாருக்கு தெரியும்?
1: இந்த ஜென்மத்துல உனக்கு வேலை கிடைக்காத, பூங்கதே பூங்கதே இங்க பாரு. நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு அர்த்தம் புரியுதான்னு
3: சொல்லு. நீ வரைஞ்சியா?
1: ஆமா.
3: சைக்கல உன் மூஞ்சி அட்ட இருக்கு, எனக்கு ஹோம்வொர்க் வரைஞ்சா வரும் தெரியா?
1: இந்த ஜென்மத்துல நீ ஒன்பதாவது தாண்ட மாட்டடி.
3: நீ ஏன் ஒரு அரக்கன் தாண்டி?
6: எப்ப பார்த்தாலும் படம் வரைகிறேன், பாட்டு பாடுறேன்னு அலையறியடா. என்னைக்காவது ஒரு நாள் நீ அவன் பாட புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சிருப்பியடா. டேய், உன் புத்திசாலித்தனம் நீ போடுற படத்துல இல்லடா, பாத்தியார் போடுற மார்க்ல இருக்கு. மனச பெரிய பிகாசோன்னு
0: நினைப்பேன். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ.
1: நீங்களா? வாங்க.
0: எங்க இந்த படத்தை நீங்க தான் வரீங்களா?
1: ஆமா.
0: ரொம்ப நல்லா இருக்கு. படம் இன்னும் சின்னதா தான் வரைஞ்சிருக்கீங்க, ஆனா பெருசா எழுதிருக்கீங்களே. ஐ லைக் இட்.
1: தேங்க் யூ.
0: அம்மா, அந்த படத்தை என்ன பண்ண போறீங்க?
1: ஏன் வேணா எடுத்தீங்களே.
0: தேங்க் யூ. அம்மா, ஆடா நல்லா இருக்கம்மா. நீ வரைஞ்சதா புள்ள?
4: ஏமா, வரைஞ்ச புள்ள ஒரு குழந்தை குழந்தைய வரைய கூடாது. போயும் போயும் பரவேசி பயில வரைஞ்சிருக்கிற.
0: நான் வரையலமா, டிவி விட்டு பிரபு இல்ல, அவர் தான் வரைஞ்சாரு. ரொம்ப புத்திசாலிமா?
4: ஆமா, அவன் புத்திசாலித்தனத்தை நீ தான் வச்சுக்கணும். அவங்க அம்மா என்னடா என்கிட்ட மூக்கால அழுவுறான். இந்த மாதிரி தருதல் எங்களை பெத்தத்துக்கு அந்த தாய்ங்க என்ன பண்ணணும்? சத்த வித்து தான் சோறு திங்கணும்.
0: அம்மா மெதுவா பேசுமா, அவர் கேட்டுட்டு போறாரு. அந்த பையனா?
4: கேக்கட்டுமே, அப்பதான் இதுங்களுக்கெல்லாம் உரைக்கும்.
1: ஹலோ, குட் மார்னிங்.
0: குட் மார்னிங்.
7: சூர்யா வந்து சுட்டாத்தா எழுந்திருப்பீங்களா?
1: சாச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நைட் நேரம் போறது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி இருந்துட்டேன்.
7: ஆமா, நைட்ல நீங்க ஒட்டை தானே மேல வந்தீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்?
1: என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்கிற நட்சத்திரங்கள், வட்டமா வந்து வாயடிக்கிற நிலா, சல்லி காசு கூட வாங்காம ஏசியா விசிற அந்த தென்றல், இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படி பாக்குறீங்க?
0: புதிரா இருக்கீங்களேன்னு பார்த்தேன். நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா?
1: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மத்தவங்களோட உணர்ச்சிகளை மதிக்காத மனுஷன் கூட பேசி என் டைம வீணாக்குறத விட இவங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எங்க அம்மா உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டாங்க.
1: புரிஞ்சுக்காம பேசினா அது தப்பு இல்லைங்க. இவ்வளவு நாள் எங்க அம்மா மட்டும் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப துணைக்கு உங்க அம்மாவும் சேர்ந்திருக்காங்க.
4: காலேஜுக்கு நேரமாச்சு, புறப்படுறேன்.
8: அம்மா, மகா இங்கிலீஷ் பாடத்துக்கு டியூஷன் வேணும்னியே? ஏத்து விட்டு பையன் எம்ஏ படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுது. இங்கிருந்து தெரிஞ்ச பையன், நம்ம ஊருக்கார பையன், நாளை இருந்து வீட்டுக்கே வர சொல்லி இருக்கேன்.
0: என்ன வேணும்?
1: ஐ அம் கோபி, எம்ஏ, எதிர் வீட்டு மாடியில தான் குடியிருக்கேன்.
0: அதுக்கு என்ன இப்போ?
1: இங்க யாருக்கோ டியூஷன் சொல்றதுன்னு சொன்னாங்க, அதான்.
0: ஓஹோ, அது நீங்க தானா? அம்மா, யாரோ கோபியா டியூஷன் சொல்லி கொடுக்கணுமா வந்திருக்காரு.
4: எடடி, இது எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வந்த மாதிரி பேசுற? உங்க அப்பா சொன்ன புள்ள வந்துருச்சாட்டு இருக்கு. ஏண்டி வந்த புள்ளைய உட்கார சொல்லியா?
0: நிக்கிறாரு.
4: அடடே, வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்காருங்க. தம்பிக்கு நம்ம ஊர் பக்கம்னு உங்க அப்பா சொன்னாங்க.
1: ஆமாங்க, சூளுருங்க.

0: ஏங்க அங்க முருக்கார் வீடு தெரியுங்களா?
1: நாங்களும் அவங்களும் ஒரே சாமி செய்யறோங்க.
0: அப்படியா? ஊரு கதையெல்லாம் அப்புறமா வச்சுக்க.
1: நீங்க தானே அது?
0: எது?
1: என்னோட ஸ்டூடண்ட்.
0: தெரியுதுல்ல. அப்புறம்
1: என்ன? யுவர் குட் நேம் பிளீஸ்.
0: நீங்க டியூஷன் நடத்த வந்திருக்கீங்களா? வாட்டர் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கீங்களா?
2: மகா இந்த காப்பியை கொண்டு போய் தம்பிட்ட கொடுமா.
1: மிஸ் மகா ஆங்கிலத்தை சரளமா கத்துமுன்னா
0: இந்த காஃபியை குடிங்க.
1: அந்த பொண்ணு இருக்காளே, ஏன் அப்படி என்கிட்ட நடந்துட்டான் தெரியலையே.
3: ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் உன் முகராசி தான்டா. உன் முகத்தை பார்த்தனே ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு ஆத்திரம் வந்திருக்கும்.
1: முகராசியை பத்தி நீங்க பேசுறீங்க, டேய் கொடுமைடா.
0: இந்த மாசம் சக்கரை சீக்கிரம் தீர்ந்து போச்சே. திருக்கழு குன்ற கழுகு மாதிரி தினமும் சாயங்காலம் தான் ஓசி காஃபி பால் வருது. சக்கரைய மூட்டையில வாங்கி வச்சா கூட பத்தாது. அடியே மெல்ல பேசுறி, தம்பி காதுல விழுந்துற போகுது. விழட்டுமே, அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் நல்லா உரை. ரொம்ப சிரிக்காதீங்க, பல்லு சுளுக்கிக்கும். காஃபியை குடிச்சீங்கன்னா

0: மிஸ்மகா, ஆங்கிலத்தை சரளமாக கத்துமுன்னா
1: இந்த காசியை குடிங்க.
0: அந்த பொண்ணு இருக்காளே, ஏன் அப்படி என்கிட்ட நடந்துதான் தெரியலையே.
2: ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் உன் முகராசி தான்டா. உன் முகத்தை பார்த்தனே ஆட்டோமேட்டிக் அவளுக்கு ஆத்திரம் வந்திருக்கும்.
0: முகராசிய பத்தி நீங்க பேசுறீங்க, டேய் கொடுமைடா.
1: இந்த மாசம் சக்கரை சீக்கிரம் தீர்ந்து போச்சே. திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி தினமும் சாயங்காலம் தான் ஓசி காசி பால் வருதே. சக்கரைய மூட்டையில வாங்கி வச்சா கூட பத்தாது. அடியே மெல்ல பேசுறி, தம்பி காதுல விழுந்துற போகுது. விழட்டுமே, அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் நல்லா உரை. ரொம்ப சிரிக்காதீங்க, பல்லு சுளுக்கிக்கும்.
0: மிஸ் மகா,
1: காஃபி குடிச்சீங்கன்னா பாட ஆரம்பிக்க வசதியா இருக்கும். உங்க வசதி எப்படி?
0: ஐ அம் சாரி, நான் காபி சாப்பிட விட்டுட்டேன். நாட்டுல சக்கரை பற்றாக்குறேன்னு கேள்விப்பட்டேன், ஏதோ நம்மளால முடிஞ்சது.
1: ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன்.
0: தெரியும் எனக்கு, நான் எம்ஏ படிச்சு வந்தானன்ற சந்தேகம் உங்களுக்கு. அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்கு தான் இப்ப கைவசம் இந்த போட்டோ கொண்டு வந்திருக்கேன். இப்ப சந்தேகம் தீர்ந்துதா?
1: உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் தப்பா நடத்திட்டேன்.
0: சரியா புரிஞ்சுக்காம நடந்தா அது தப்பு இல்லைங்க. ஓகே, பார்த்து கவனிக்கிறீங்களா? இன் சாப்டர் நம்பர் 4
1: காஃபி.
0: ஐ அம் சாரி. சோ இன் சாப்டர் நம்பர் 4 தி ஆத்தர் கேவ் an important
1: ப்ளீஸ்
0: இல்லங்க எனக்கு வேணாம். தி மெயின் சாப்டர் 4 ஆத்தர் கேவ் an important ரோல் அபௌட்
1: ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறானோ? இதை யார் கையில கொடுத்து அனுப்புறது? அம்மாடி மகா, பிரபு சண்டை போட்டுக்கிட்டு சாப்பாடு கூட எடுத்துக்காம போயிட்டான். நீ காலேஜ்ல அவனை பாத்தினா இத குடுத்துறியாமா?
6: பாத்தா என்னமா? பாத்தே குடுத்துடுறேன்.
0: கேக்குறேன், வீணாக்காக நிக்கிறேன் சார். என்ன தைரியம் இருந்தா எங்கிட்ட வந்து சொல்லுத? வீதியில் நின்று கேக்குறது கூட டிக்கெட் கேப்பீங்க தெரியாம போயிடுச்சு. அரங்கத்துல 1000 பேர் கேட்டா சந்தோஷப்படுறீங்க, அதே தனியா நீங்க கேட்ட அடிக்கிறீங்களே சார்.
7: மிஸ்டர், அப்போ நீங்க வீண் இசைக்காக தான்
0: நின்னீங்களா? அதான் வாங்கி கேட்டுக்கிட்டேன்.
7: ஐ அம் சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. வீட்டுக்கு வாங்க.
0: ஓகே, பரவாயில்ல சார், ப்ளீஸ் கம், பரவாயில்ல, வாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும்,
7: வாங்க சார், வாங்க. நீங்க வீணுக்காக நின்றுருந்துருக்கீங்க, ஆனா நான் என் தங்கச்சி வீணாவுக்காக நினைச்சிட்டேன்.
0: வாங்க சார், வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
7: இல்ல, கோயில பாத்திருக்கேன், ஆனா வீடே கோயிலா இருக்கிறது இங்கதான் பாக்குறேன்.
0: தெய்வம் உள்ள இருக்கு, வாங்க வாங்க சார். அப்பா, இவர் உங்களோட பரம ரசிகர்.
7: வணக்கம் சார். அப்படியா, எனக்கும் ஒரு ரசிகரா? பரவாயில்லையே, உட்காருங்க, உட்காருங்க.
0: வீணா, கொஞ்சம் காத்து கொண்டு வாமா.
7: தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த வழியா போறப்ப தற்செயலா உங்க இசையை கேட்க நேர்ந்துச்சு. அன்னில இருந்து தினமும் இங்க நின்னு கேக்குறது வாடிக்கையா போயிடுச்சு. அதுக்கு தான் இன்னைக்கு வேடிக்கையான வரவேற்பு கிடைச்சது. முதல்ல சார், 10/11 நின்று தான் இசையை கேட்கறது வழக்கம். அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியாது, பட் திரும்ப திரும்ப கேட்கும் போது தான் சம்திங் அட்ராக்டட் மீ. சார், வீணை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா சார்?
8: சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன், வீட்டில் கேட்டே நீங்க கத்துக்கலாமே.
0: வீட்லயா? 4x4 8 கூட்டி கழிக்கிற கணக்கு பிள்ளையா தான் அவங்க என்னை கற்பனை பண்ணியிருக்காங்க. பறந்து கிடக்கிற கலையை கத்துக்கிட்டு

0: வானம் பாடியா உயர உயர பறக்கணும் நினைக்கிறேன்னா அவங்க கண்ணுக்கு ஊர்க்குருவியா தான் தெரியுது.
1: தம்பி நான் உனக்கு கத்துறேன்பா, நீ எனக்கு எந்த காணிக்கையும் கொடுக்க வேண்டியது, ஒரு நல்ல கலைஞனை உருவாக்குன பெருமை மாத்திரம் எனக்கு கொடுத்தா போதும்.
2: எக்ஸ்கியூஸ் மீ, பிரபு நீ கிளாஸ்க்கு வரலையா?
3: கழுத கட்டா குட்டி சோறு, பிரபு கட்ட அடிச்சான்னா நடேசம் பூங்காவில் உட்காந்து கஞ்சா எடுத்துட்டு இருப்பான்.
4: நீ கிளாஸ்க்கு வரல.
5: சரிகமாதா
0: ஹலோ, நீங்க எங்க இந்த பக்கம்?
2: காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்துட்டேன்னு
0: பாக்குறீங்களா?
2: மணி அஞ்சாச்சு. ஆமா, சாப்பாட்டை கூட எடுத்துக்காம வந்தீங்களே, இப்படி தூங்குறதுக்காகத்தானா?
0: அம்மா இது என்ன டிஃபன் பாக்ஸ்?
2: நீங்க கோச்சிட்டு வந்துட்டீங்களேன்னு உங்க அம்மா தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க.
0: இல்லம்மா எனக்கு வேண்டாம், பசிக்கல.
2: எனக்கு பசிக்குத?
0: நீங்க ஏன் சாப்பிடல?
2: நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். என்னமோ எனக்கு சாப்பிட தோணல.
0: உனக்காக சாப்பிடுமா?
6: நேத்து ரோமியோ ஜூலியட்ல முதல் சந்திப்பு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, விருந்துல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட முதல் சந்திப்புக்கு பிறகு ஒவ்வொரு இரவும் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அவை உறக்கமில்லா இரவுகள், இரக்கமில்லா இரவும் கூட. ரோமியோ தன்னோட காதல் மலர நுகரணுமேங்கிற ஆசையில அவ படுக்கையிற மாடத்தை நோக்கி வளர்ந்திருந்த மலர் கொடியை பிடிச்சு மெல்ல மெல்ல ஏறினான். ஜன்னல்ல இருந்து வந்து வெளிச்சத்தை பார்த்ததும் ஷேக்ஸ்பியர் ஒரு சோலோலுக்கு டைலாக் கொடுக்க.
2: சோலோலுக்கு?
6: சோலோலுக்கு மீன்ஸ் தட் இஸ் ஒருத்தர் தனக்கு தானே பேசுகிறது.
7: அது அதுங்க படுத்து தூங்கிருச்சு, டென்ஷன் வாங்குற மனுஷனுக்கு வெளிய அப்படி என்னதான் வேலையோ. என்னங்க சாப்பாடு எல்லாம் ஆயிருச்சுங்களா? இன்னும் அவரை காணாங்க, என்னத்தங்க சாப்பிடுறது.
8: நானும் என் வீட்டுக்கார பாத்துக்கிட்டு தாங்க உட்காந்துகிட்டு இருக்கிறேன். புருஷங்க சாப்பிடாம பொண்டாட்டிங்க சாப்பிட்டது எந்த காலங்க?
7: நீங்க போங்க, பொம்பளைங்க பழக்கமே அதானுங்களே, புருஷன் இல்லாம எப்ப சாப்பிட்டு இருக்கோம். அதுலதான் தனி சுகமே இருக்கு.
2: எனக்கு சாப்பிட தோணல.

0: கோபி, என் முகத்துல முடிச்சிருக்க, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்டா.
1: எப்படியோ ஒழுங்கா வேலை கிடைச்சா சரிதான்.
0: கவலைப்படாதரா, உனக்கும் சக்சஸ், எனக்கும் சக்சஸ். பெஸ்ட் ஆஃப் லக்.
2: அம்மா வந்து படத்தை ஆரம்பிச்சு.
3: ஒரு பைசா கூட பண்ண மாட்டேன். இவன் கையில இருந்ததை விட என் கடையில தான் அதிக நாள் இருந்ததாக்கும்.
0: சார், என்ன பத்தி திட்டுங்க, என் குயில பத்தி மட்டும்
4: திட்டாங்க. மூணு மார்க்கெட்ல போய் எதையும் ஒண்ணு வாங்கி வந்துட்டு குயில் அது கூவிடுமா?
0: என்னடா சொன்ன?
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாட்ஸ் யுவர் நேம்? கோபி. குவாலிஃபிகேஷன்? எம்ஏ எகனாமிக்ஸ். கோயினூரா? பக்கத்துலயா? பக்கத்துல வில்லேஜ் சார். பக்கத்துல வில்லேஜ் சார். சார், இந்த கோயினூர்னு சொல்லவும் ஞாபகம் வருது. லாஸ்ட் மந்த் டூர் போயிருந்தேன் சார். ஊரா சார் அது? குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது சார், தங்குறதுக்கு நல்ல லாட்ஜ் கிடையாது.
4: வாங்க சார், நீங்க எங்கிட்ட சொல்றீங்கன்னா நம்ம ஹோட்டலே தங்க வச்சிருப்பேன். ரிசப்ஷன் ராம்சாமி இருக்கான், அவங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பான், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும்.
1: அட்லீஸ்ட் ஒரு வடை கிடைக்கலாம் பாருங்களேன்.
0: எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது சார்?
1: வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு
0: இப்பதான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள பறக்கிறையே, கையெழுத்து போட்டு போ, வீட்டுக்கு வேலை வரும்.
4: நாம விதவிதமா ஆக்கி சாப்பிட என் மனசு ஒண்ணு கல் இல்லைங்க. இன்னைக்கு அடுப்பே பத்த வைக்கல. இத பாருங்க, எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துருங்க.
5: சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கே எங்க அப்பனா எங்க பாட்டி வீட்டுக்குள்ள சேர்க்கல தெரியுமா? 30 பைசா கஞ்சா வடிச்சுட்டு உள்ள போயிருக்கான். என் 3 மாசம் பென்ஷனை கொட்டி அவனை வெளியே அழிச்சுட்டு வரணுங்கறியா? முதல்ல ஒன்ன சிறுப்பால் அடிச்சாதாண்டி அவன் புத்தியோட இருப்பான்.
4: இத பாருங்க, இந்த வீரப்பெல்லாம் வேண்டாம், விடியறதுக்குள்ள என் மக வீடு வந்து சேரணும். இல்ல, என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது.
6: மணி.
1: என்னங்கம்மா?
6: உன்னால ஒரு காரியம் ஆகணும்.
1: சொல்லுங்கம்மா.
6: இந்த செயின.
5: மணி, ரிக்ஷா மட்டும் தானே ஓட்டுற? தொழில் புத்தியை காட்டித்தியா? அடி வயிற்று அடுப்பறிஞ்சாலும் அடுத்தவங்க காசுப்படாத ஜாதியா?
7: ரொம்ப ரோஷக்கார ஜாதி தான்.
5: யோ, படித்த பசங்க கடவாசல வைக்கப்படுதுன்ட்டு உபகாரம் பண்ணா நீ வேற.
6: வேலை கிடைக்காதவங்க எல்லாம் ஆத்திரப்பட ஆரம்பிச்சா நாட்டுல கண்ணாடி கதவே இருக்காது.
1: வேலை கிடைக்கிறது கூட பரவாயில்ல மகா, ஆனா இன்டர்வியூன்ற பேர்ல ஏமாத்திரம் பாத்தியா, அததான் என்னால் பொறுத்துக்க முடியல.
0: இந்த பாருங்க, எங்களோட ஆசைகள் நியாயமானது, நாங்க ஆத்திரப்பட்டதை தவிர வேற எந்த தப்புமே செய்யல. கடவுள் நிச்சயமா எங்களை ஏமாத்த மாட்டான்.
1: கடவுள்?
5: நீ பேசுமா, நீ பேசு. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரு ஃபாசிஸ்ட், ஹிட்லரோட மோசமானது.
1: ஏன்னா என்னுடைய ஆசைகளை கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறான் பாருங்க, அதனால தான் சொல்றேன்.
5: இங்க பாருங்கம்மா, இவங்க 3 பேரும் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். இவங்க ஒரு வழியை சொல்லுங்கம்மா.
6: எனக்கு என்ன தெரியும், நான் சின்னவ.
5: சின்னவிகன பெரியவிகனம்மா? இதை பாருங்கம்மா, இவங்க 3 பேரும் இவங்க தான் உலகம் நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் உலகம், உலகத்துல இவங்க 3 பேரும் நினைச்சிட்டாங்கன்னா அது போதும்.
6: உலகத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஆத்திரப்படுறதை நிறுத்தணும், இன்னொருத்தர் அவசரப்படுறதை நிறுத்தணும். பிரபு முதல்ல பெத்தவங்களை சந்தோஷப்படுத்தட்டும், மத்ததெல்லாம் தானே நடக்கும்.
1: நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல.
5: புரியாதுப்பா? உனக்கு புரியாது. உன்னை நான் இப்ப இருந்தா பாக்குறேன், எல்கேஜி படிக்கிறப்பவே உன்னை ஸ்கூல்ல கொண்டு போட்டோம். நானு எனக்கு தெரியாது. இந்த வார்ப்பவே வாயில்லானே கூட விடிய விடிய பேசுறிய. இன்னும் 1 வருஷம் பேசு, 1 வார்த்தை கூட பேசுமா? ஆனா கோப்பா பேசுவார். இங்க வாரப்பா, ஆடு மாடு மயிர் மட்டோட பேச நிறுத்திட்டு பெத்த தாய் தாப்பும் கூட பேசு, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கு.
1: சரி,
5: பேசாம காலேஜ் போற வழியை பாப்பியா?
1: மீண்டும் காலேஜ்ல படிக்கணும்னு நாடகத்துல நடிக்கணும்னு நீங்களாம் விருப்பப்பட்ட நாடகம் நாளையிலிருந்து தொடங்கும்.
8: மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வாரத்துல 1 நாள் லீவுன்னா, நீ வாரத்துல 1 நாள் தான் காலேஜுக்கு.

0: இப்படியே இருந்தா நீ எப்படி பாஸ் பண்ண முடியும்? பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி பிரபு? நான் சொல்றதெல்லாம் உனக்கு அருவியா இருக்கலாம். ஏன்னா உன் வயசு அப்படி. உன் வயசுல நானும் ஏராளமான கனவுகளை சுமந்துக்கிட்டு பிரிஞ்சு வந்தான். ஆனா வாழ்க்கை பாதையில நடந்து வர்றப்போ சும தாங்க முடியாம அந்த கனவுகள் எல்லாம் கீழே போட்டுட்டேன். இப்ப நான் ப்ரொஃபஸரா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுதான் என் லட்சியம் நினைக்கா. நான் ப்ரொஃபஸரா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஏன்னா எனக்கு 4 குழந்தைங்க. அதுக்காக ஆசைப்படுறதே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது மண் குதிரை. அதை நம்பி ஆத்துல இறங்குறேன்.
1: அன்னைக்கு என்னடா கஞ்சி அடிச்சுட்டு உள்ள போய் கம்பி எழுதிட்டு வந்த, இன்னைக்கு பாடம் சொல்லித்தர வாத்தியாரியா கை நீட்டி அடிச்சுட்டு வந்திருக்கேடா. சீட்டை கழிச்சு வீட்டு கழிச்சுட்டானே, இனிமே தெருத்துருவா சுத்தி அழிஞ்சு பிச்சை அடை எடுக்க போற. டேய், நீ எல்லாம் தூங்கிக்கிட்டப்ப அப்பந்த லையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவடா.
2: மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசர் பூவை கறக்குனப்போ ஒரு பச்சை குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொள்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்ணு முன்னாலே நடக்கிற கொலைய தடுக்கணுமேன்ற உணர்வு தான் என்னை தூண்டுச்சு. சத்தியமா சொல்றமா, நான் என்ன செஞ்சேனே எனக்கு தெரியாது. மற்றவங்க வந்து சொன்னப்பதான் நான் ப்ரொஃபசர் அடிச்சிட்டேன்னு தெரியும். நீ சொல்லுமா, நான் செய்தது தப்பா?
3: உங்களை புரிஞ்சுக்காத உங்களுக்கு நீங்க செஞ்சது தப்புதான். ஆனா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டவான்னு நினைக்கிறேன்.
2: மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா போறமா? ஏன்னா நீ என்ன பிரதிபலிக்கிற. உன்கிட்ட பேசினா நான் என்கிட்டயே பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ ஒருத்தையாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்ற நிம்மதிதான் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை.
3: பிரபு, நல்லா பேசுறீங்க, நல்லா சிந்திக்கிறீங்க. ஆனா சிந்தனைக்கு விஞ்ஞானத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சுலபமா இருக்கும்.
4: பெரிய படிப்பு படிச்சா என் மக பெருசா வாழ்வானதான் படிக்கவே வச்சேன். அந்த வாழ்க்கை படிக்காமலேயே கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. தம்பி, 4 விதமா பேச ஆரம்பிச்சுட்டா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. இனிமே மகாவுக்கு டியூஷன் வேணாம், என்ன தப்பா நினைச்சுக்காத.
5: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
6: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
7: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026. நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, ஆகாஷவாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.
5: தொடர்வது நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
8: ஆமாம் சார், ஏதோ விஷயம் ஞானம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே கேட்டு பாருங்களே.
9: அப்படியா, பார்க்கலாம் சார். டைவ் சார், டியூன் வச்சுருக்கீங்களா சார்?
10: டியூன்ஸு
9: இல்லை சார், ரெடிமேட் ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது
10: சிச்சுவேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டியூன் கம்போஸ் பண்ணி காட்டுறேன் சார்.
9: சிச்சுவேஷன் உங்களை மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப நாளாக சான்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கார். டீ கூட வழியில் வச்சிங்களேன், என்ன சிரிக்கிறீங்க? உங்களை சொல்லலை. அப்போது என்ன மாதிரி ஒரு

0: அவரை கூப்பிட்டு நீ தான் என் படத்தை மியூசிக் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தார். கைகால் அடங்க அதை வாங்குற அந்த சந்தோஷத்துல தலகால் தெரியாம ஆடுறார் பாடுறார். இதுதான் சார் சிச்சுவேஷன்.
1: அருமையான சிச்சுவேஷன்.

0: நீங்க தான் மியூசிக் டைரக்டர். இப்ப இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, பூஜைக்கு தேதி சொல்றேன்.
1: ஹரி முத முதல்ல அட்வான்ஸ் வாங்கிருக்காரு, அப்பா அம்மா அனுப்புற
2: போடா. டே, ஒரு வயசு பொண்ணு கழுத்து நகை அடமானம் வச்சு இன்னொருத்தனை காப்பாத்திருக்குன்னா எந்த குடும்பத்திலுமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அத்தனையும் மீறி மகா நமக்காக உதவி செஞ்சிருக்குன்னா அதான்டா மனிதாபிமானம். நான் மனுஷனா இருக்க விரும்புறேன். இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு தகராறு ஆகிறதுக்கு முன்னாடி நகை மீட்டுறதுக்கு வழிய பாரு. இந்தா
1: உங்க அம்மா ஒண்ணு கேட்கலையே.
3: கேட்டாங்க, போய் சொல்லி சமாளிச்சிட்டேன்.
1: மகா, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மகா.
3: காலம் பூரா வச்சு காப்பாத்த போறவரு வெறும் வார்த்தையால நன்றி சொல்ல மாட்டாரு.
4: நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்குப்பா. கூட பிறந்த புறப்பாட்டமா நினைச்ச பாவத்துக்கு என் குடிய கெடுக்கிறியப்பா. நம்ம ஊர்க்கார பையனாச்சேன்னு வீட்டுக்குள்ளார சேர்த்தனே.
3: அம்மா, அவர் ஒண்ணும் சொல்லாத, அவர் மேல மிஸ்டேக் இல்ல.
4: ஆமாண்டி, ஆமா அவர் மேல மிஸ்டேக் இல்லடி. வேலை இல்லாம வீதியில தெரிஞ்சுகிட்டு இருந்த வெட்டி பயல வீட்டுக்குள்ளார சேர்த்தம் பாரு.
1: நினைக்காதீங்க.
3: நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம யோசிச்சுட்டே இருந்தா எப்படி?
1: நிச்சயமா சீக்கிரமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும்.
3: வேலை கிடைச்சதுன்னா சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கலாம், இல்லைனா தொடக்கமே கஷ்டம். அப்படித்தானே? கஷ்டத்தோடவே தொடங்க நான் தயார்.
1: கொஞ்ச நாள் பொறுத்துக்க, வாழ்க்கையை சந்தோஷமாவே தொடங்கலாம்.
5: பட்டணம் ரொம்ப கெண்டக போய் முதல் இருக்கப்பா. எப்படிதான் மனுஷங்க குடியிருக்காங்கன்னே தெரியல. என்னடா இது, படிச்ச படிப்பு போதாதுன்னு பாட்டு வேற கத்துக்கிட்டியா?
6: இல்லப்பா, இது என்னோட ஃப்ரெண்டோடது.
5: ஏன்டா ஏதாவது குடிக்க தண்ணி வேணி இருந்தா கூட
6: டீ சொல்லிருப்பா.
7: கடன் பாக்கி கிளீன் ஆகுற வரைக்கும் மாடிக்கு டீ கொண்டு போக கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அந்த உடஞ்ச கிளாஸ்க்கு காசு கேட்டாரு, ஏன்னா மாஸ்டர் சொண்டை போடுவாரு.
5: வேலை கரை காட்டி போகுது, வீம்புக்கு விரல வீங்க வச்சுக்காம வீட்டோட இருறான்னு சொன்னனே கேட்டியா? நெஞ்ச வேக வச்சு நிக்கடா பாவி.
1: இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கத்துறீப்பா?
5: என்ன ஆயிருச்சா? என் மகன் பட்டணத்துல பெரிய உத்தியோகம் பாக்குறான், 1000 சம்பாதிக்கிறான், 500 அனுப்புறான்னு நாங்க பெருமை பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க அங்க நம்ம தோட்டத்துல நாயுதிங்கிற சோத்துல பாதி கூட இல்லாம பட்டணத்து நாயாட்ட அலையறியடா.
1: இது ஆபீஸ்ப்பா, நாலு பேர் காதல் விழுந்த மரியாதை போயிடும்.
5: ஆமா, இல்லாத மரியாதையை காப்பாத்துறதுக்கு இருக்கிற வாய பூட்டு போட்டுக்கிட்டு வாழ்ற பட்டணத்து பிழப்பு தேவைதானாடா?
1: நான் ஒன்னும் பட்டிக்கணும் சாகல.
5: அது உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. அங்க உன் ஆத்தாக்காரி மகன் வருவான் வருவான்னு சோறு தண்ணி இல்லாம பட்னியா கிடக்காடா? டேய், நீ வேலை தேடி குளிச்சது போதும், பெட்டியை கட்டிட்டு புறப்படுறேன்.
1: ஊருக்கு வந்து நான் என்ன செய்யணும்ன்றீங்க?
5: என்ன செய்யறதா? காடு இருக்கு, கட்டி உள்ள மாடு இருக்கு, மனசுல தைரியம் இருந்தா பெட்டியை கட்டிட்டு புறப்படுறேன்.
1: இது பாருங்கப்பா, நான் சொன்னா சொன்னதுதான், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம நான் ஊர் பக்கம் திரும்ப மாட்டேன்.
5: உன்னை பெத்த பாவத்துக்கு உங்க ஆத்தாக்காரி ஒரு பிறண்டைய பெத்திருந்தாலாவது கீரை தண்ணி வச்சு குடிச்சிருப்போம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். மூஞ்சில முழிக்கவே கூடாதுற.
8: எழுத்தனமும் பெருசு பெருசா எழுதி மாட்டிருக்க, ஆனா உன் தலை எழுத்து சரியில்லையடா. நீ வேலை வேலைன்னு அலைஞ்சுகிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒப்பம் செத்துட்டான்னு ஓலை வரும். இப்ப வண்டி சார்ஜ் கூட காசு இல்லாம நிக்க போற. அப்ப இந்த ஊர்ல ஒரு சல்லி காசு கூட ஒரு பயிலும் கொடுக்க மாட்டான். அப்ப தெரியும் பட்டணத்து சொகுசு.
0: உங்க லட்சியம் நிறைவேறதோட நீங்க பல லட்சங்கள் சம்பாதிக்கணுங்கிறத என்னுடைய ஆசை ஆசீர்வாதம். நாளை மறுநாள் ரெக்கார்டிங் மிஸ்டர் ஹரி.

0: காலம் வசந்த காலம் நாளும் மங்களம்.
1: என்னடா பாக்குற, நாளை காலை 9 மணி அளவில் பிரசாத் ஒலிப்பதிவு கூடத்தில் புதிய இசையமைப்பாளர் ஹரியின் பாடல் பதிவுடன் பட தொடக்க விழா. இவ்வளவு நாளா என் பாட்டை கேட்கறதுக்கு உன்னையும் அந்த ஆறுமுக ஆண்டவனையும்

0: வேற ஆளே கிடையாது. ஆனா இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி ஜனங்களுக்கு என் பாட்டை விட்டா வேற பாட்டே கிடையாது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பாண்டிச்சேரி மற்றும் இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு, இதுல எந்த பக்கம் திருப்பினாலும் ஹரி
1: ஹரி
0: ஹரி
1: ஹரி. ஐ அம் சாரி மிஸ்டர் ஹரி, உங்களை மாதிரி புதியவர்களை போட்டுட்டேன், நான் படம் எடுக்கணும் ஆசைப்படுறேன். பட்
2: புது மிஸ் டேரக்டர் போட்டு படம் எடுத்தா ஃபினான்ஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஃபினான்ஸ் கை வச்சிட்டாரு. உங்களுக்காக எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண முடியலங்கிறதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் மிஸ்டர் ஹரி. வாட்ஸ் யுவர் நேம்?
3: கோபி.
2: குவாலிஃபிகேஷன்?
3: எம்ஏ எக்கனாமிக்ஸ்.
2: ஹவ் மெனி பட்டன்ஸ் யுவர் ஷார்ட்? மவுண்ட்ரோல் எத்தனை பில்டிங்ஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? ஹவ் மெனி தேட்டர்ஸ் இன் மெட்ராஸ் சிட்டி? ஓ கேக்குற தெரியல. ஆ வயல ஏன் வச்சிருக்க? ஈ நான் யூ ப்ளடி இடியட், இந்த நடந்துறீங்க
4: என்னடி வேடிக்கை?
5: வசதியா வாழணும் நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க தம்பி. அதுக்காக அந்த வாழ்க்கையில நினைச்சு அடி வயசு காய போட்டு கூடாது பாருங்க.
4: இப்போ ஒண்ணு மிஞ்சி போகல, பொழைக்கிறதுக்கு நிறைய தொழில் இருக்கு.
6: செருப்பாளடி ஏடா பெரியவங்க பேசிட்டுக்கும்ல, என்னடா இது ஒண்டை இடம் கொடுத்து போட்டு இப்படி உபதேசம் பண்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி. கிடைக்கிற வேலையா பாத்து வயிற்று நப்பிக்கிட்டு.
4: இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, நீங்க வாங்க தட்டி சாப்பிடலாம். 10 காசு ஊர்க்கா வாங்கலாம் நினைக்கிற முடிய மாட்டேங்குது.
0: நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல என் குயில் தங்க முட்டை போடும். இப்ப குடிக்கிற அந்த பழசை அப்படியே பஞ்சாமிரதமா மாறும்.
4: பேசணுமா? நல்லா தான் பேசுறீங்க தம்பி.
7: கோபின்றது யார் சார்? உங்களுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு.
4: என்ன சார் தேன்னவள தந்தில வந்துருச்சாங்க?
0: வேலை என்ன தந்தியில வரும் சுமாரா. என்ன கோபி என்ன விஷயம்? கோபி என்னாச்சு?
4: என்ன தம்பி?
0: கோபியோட
8: ஒருவேளும் கோபி
9: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
10: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி மதுரை. நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.
9: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
11: கப்பனோட வாரிசு குண்டானோட வருது.
4: கதை பேசாம காசு கொடுங்க சார்.
2: ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த மருந்து வாங்கி கொடுங்க, சாயங்காலம் வந்து பாக்குறேன். பத்மா
12: ஐயா, ஒரு 50 ரூபா பணம் வேணுங்க. நம்ம மணிமகன் சிங்கம் சாக கிடக்குறாயா?
13: எந்த மணி எந்த சிங்கம்?
12: நம்ம ரிக்ஷாக்கார மணிங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போ, இங்க வந்து ஏன் உயிர் எடுத்தா எப்படிப்பா? உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கா, மருந்து வாங்க கூட பணம் இல்ல.
13: சரி, குடுத்து வச்ச மாதிரி கேக்குறியா? வைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்க?
12: உயிர் வரல அடமாடிக்கிறயா?

0: எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, எரிக்கிறதுக்கு உதவும். உன்னை வச்சு என்ன பண்றது, வைக்கிறத எடுக்கவே 3 வருஷம் ஆகும். இன்னும் சும்மா கொடுத்தா தாங்குமா?
1: கடனா நினைக்காதீங்க, பிச்சையா கேக்குறேன். சாக போற ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க முன்னாடி கை நீட்டி நிக்கிறேன்.
0: ஊர்ல இருக்கிற இழவு எடுத்தவனுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஏன் முண்டாட்டி பிள்ளை எல்லாம் பிச்சை எடுக்கும்?
1: அவங்க போட்ட பிச்சை காசுலதான் நீ திண்ணல சாஞ்சிருக்க.
0: என்னடா சொன்ன, வட்டிக்கு வாங்கி வயிறை வளர்க்கறது அவனுங்க தயாரித்துடா. கை நீட்டி காசு வாங்குறப்ப இவ்வளவு திமிர் இருந்தா, இன்னும் 4 காசு கையில இருந்தா எவ்வளவு ஆட்ட ஆடுவீங்க? அதுக்கு தாண்டா ஆண்டவன் அறந்து வச்சிருக்கேன்.
1: விதிய பத்தி விளக்கம் கேட்க நான் இங்க வரல. அவன் உயிர் உன் காசால காப்பாத்த முடியும். இப்ப எனக்கு காசு வேணும்.
0: ஏண்டா, அவன் பொழைச்சி நாட்டையாட ஆள போறான். விதி விட்டபடி ஆகுதுன்னு விறக வாங்கி எரிக்கிற வழிய பாருங்கடா.
2: இன்னும் ஒண்ணு மிஞ்சி போகல, பொழைக்கிறதுக்கு நிறைய தொழில் இருக்கு.
3: இப்படியே முடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நான் பிடிச்ச மயலுக்கு 3 காலுன்னு நீ ஒத்த கால நின்னாலும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரத்தான் போறாங்க. 12ஆம் தேதி நிச்சயம் பண்ணத்தான் போறோம். நிச்சயத்தபடி கல்யாணம் நடக்கத்தான் போகுது.
4: டேய் பிரபு, ஐயப்பன் கோயில் போறதுக்கு இருமுடி பூஜை நடக்குது, நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். பாரு, தட்டுல சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்க. என்ன,
5: எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல.
1: ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது தான் கல்யாணம்ன்றாங்க. ஆனா யார கல்யாணம் பண்ணா தனக்கு சந்தோஷம் அவ முடி பண்ண முடியுது இல்ல. This is something I cannot tolerate. Ma, what is this? பைத்தியக்காரத்தனமா அழுதுகிட்டே இருக்க.
5: எனக்கு வேற வழியே தெரியல பிரபு.
1: ஏமா, உங்க வீட்ல நம்ம காதலை பத்தி சொல்ல. நம்ம ரெண்டு பேருமே போ, உங்க அப்பா மட்டும் சொல்லுவோம்.
5: You mean you are in love with me?
1: It is not love. It is something more than that. நீ என்ன உண்மையிலே விரும்பலையா?
5: பிரபு, நான் உன்னை விரும்புறேன், பட் என்னால காதலிக்க முடியாது.
1: நீ என்ன காதலிக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் நான் உன்னை காதலிக்கிறேன், அதை உன்னால தடுக்க முடியாது. என் இதயத்தில் இருக்கிற உருவத்தை யாரால அழிக்க முடியும்?
0: உன்னை காதலிச்சிருக்க, கல்யாணம் பண்ணிருக்க, ஏ ஒரு பிள்ளையும் பெற்றிருக்க, அந்த பிள்ளைக்கு ஆனந்த் ஒரு பேரை வச்சிருக்கிற, இதெல்லாம் உன்னால என்ன செய்ய முடியும்?
1: ஒவ்வொரு அடியிலும் தடிக்க வேண்டிய ஆனால வாழ்றனா
5: பிரபு,
1: நீ ஒருத்தி என்ன புரிஞ்சுக்கிட்ட நம்பிக்கையிலதான் அந்த நம்பிக்கையிலும் தோல்வி அடைஞ்சிட்டா.
6: அப்படி பார்க்காத மகா, சத்தியமா சொல்றேன் மகா, நான் மனசரிஞ்சு இந்த கொலையை செய்யல. ஒரு உயிரை காப்பாத்துறதுங்கிற ஆத்திரத்துலதான் இந்த கொலையை செஞ்சிட்டேன் மகா.
1: போலீஸ் தேடிட்டு இருக்கு. கடைசியா உன்னை பார்க்கணும், உன்னோட பேசணும் அப்படின்னு தான் இங்க வந்தேன். இனிமே இந்த கோபி ஆயுள் கைதியாத்தா அரசாங்க உத்தியோகம் பார்க்க முடியுங்கிறது ஏற்கனவே நிச்சயமாயிருச்சு. வேலைக்காக நான் அலைஞ்சது போக, இப்ப அவங்களே ஆர்டர் வச்சுக்கிட்டு என்ன தேடி அலையிறாங்க. இதை யாரால மாத்த முடியும்? நீயாவது இனிமே நடக்க போற நிச்சயத்தை சம்பந்திச்சு சந்தோஷமா வாழ்றதுதான் புத்திசாலித்தரம். மகா, என்ன மகா உன் கையில

0: சொல்லு மகா, சொல்லு மகா, என்னம்மா நடந்தது சொல்லு மகா, என்ன நடந்தது?
1: உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க, உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க, உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க.

0: இருக்கிற பாவி நான் தாங்க.
1: மகா, நீ செஞ்சது கொலை இல்ல மகா. மகா, நீ கொலையே செய்யலே மகா. நானும் நீ ஒரே சூழ்நிலையில வந்து நிக்கிறோம் பாத்தியா. உண்மையான காதலர்களை சாவத் தவிர வேற எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது மகா. இதுதான் உண்மை.
2: இப்ப நீங்க சொல்றது உண்மைனா இங்க நடக்க போறது நிச்சயதார்த்தம் இல்ல, நம்ம கல்யாணம். நம்ம கல்யாணத்துக்கு பெத்தவங்க யாரும் சாட்சிக்கு வரமாட்டாங்க. நான் படிச்ச புத்தகமும் நீங்க வாங்கின பட்டமும் தான் அக்னி சாட்சி.

0: இப்படி நம் தேசத்தின் தெருக்களில் உருவங்களை தொலைத்த நிழல்கள் 1 கோடி. இந்த நிழல்கள் உங்கள் பார்வைக்கு மட்டுமல்ல, உங்கள் தீர்வுக்கும்.
1: நீர்கள் இதுவரை கேட்டது

0: மனோஜ் கிரியேஷன்ஸ் வழங்கிய நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் நிழல்கள் ரவி, ரோஹிணி, ராஜசேகர், சந்திரசேகர், மணிவண்ணன், எஸ் என் பார்வதி மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை வசனம் மணிவண்ணன், இயக்கம் பாரதி ராஜா.
1: நேயர்களுக்கு இனிய உற்சாகமான மாலை வணக்கம். வானொலி அலைகள் காற்றின் ஒலிகளோடு நாம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இனி வருவது பொன் மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுதில் ஆயிரம் என்று இடம்பெறும் பாடல்களை கேட்கலாம். அவளை நினைத்து ஆயிரம் கவிதை எழுதினாலும் அவள் படிக்காதவரை அவை அனைத்துமே வெற்று காகிதங்கள்தான். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி இணைந்த குரலில் பாடலை கேட்கலாம்.

பொன்மலை பொழுதில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். காதலியை அல்லது காதலனை நினைத்து ஆயிரம் கவிதைகள் எழுதினாலும் நேரில் சொல்லாத வரிகள் இதயத்தில் தங்கிவிடும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலின் திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள். மலேசிய வாசுதேவன், எஸ்பி சைலஜா, ஜென்சி ஆகியோர் இணைந்து குரலில் பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பொன்மாலை பொழுதில் 1000 என்ற இடம்பெறும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல், வானத்தில் 1000 விண்மீன்கள் மின்னி கொண்டுதான் இருக்கின்றன, ஆனாலும் என் இரவுக்கு உன் ஒற்றை நிலவுதான் வெளிச்சம் தெரிகிறது. நிகழ்ச்சியில் வரும் பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்தில் பாடலை கேட்கலாம். பி. சுசீலா குரலில், கண்ணதாசன் பாடல் வரிகளில், கே. வி. மகாதேவன் இசையில் வரும் பாடல் கேட்கலாம்.

நேரம் மாலை 5:16:25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பொன் மாலை பொழுதில் 1000 என்ற வார்த்தை இடம்பெறும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் படையப்பா திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் மாலை 5:16:25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பொன் மாலை பொழுதில் 1000 என்ற வார்த்தை இடம்பெறும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் படையப்பா திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

உன்னை பார்த்தவுடன் பேச ஆயிரம் வார்த்தைகளை கோர்த்து வைத்திருந்தேன். ஆனால் நீ புன்னகைத்த கணத்தில் அத்தனையும் மறந்து போனேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரேம்ஜி அமரன், வடிவேலு, ராகுல் ஆகியோர் இணைந்த குரலில் வேல் திரைப்படத்தில் வந்த பாடலை கேட்கலாம்.

0: கவிதைகள். ஆனால் எனக்கு தெரியும், உன் மௌனத்தை விட அழகான கவிதை வேறில்லை என்று. பொன் மாலை பொழுதை நிறைவு செய்ய வரும் பாடல். ஸ்னேகன் பாடல் வரிகளில் பரத்வாஸ் குரல் மற்றும் இசையில் பாண்டவர் பூமி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்செல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏற்று நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

நேயர்கள் இதுவரை பொன்மாலை பொழுதில் 1000 என்ற வார்த்தை இடம்பெற்ற திரைசை பாடல்களை கேட்டீர்கள். நேரம் மாலை 5:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, கேட்கலாம்.

0: நேரம் மாலை 6:37.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் கேஎஸ் சித்ரா குரலில் கங்கை அமரன் கற்பனை நடையில், இளையராஜா இசையில் 1987 வெளிவந்த பூவிழி வாசலிலே திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: தாத்தா, இது என்ன செடி?
3: டேங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்
2: தாத்தா. வேணும், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
3: எதுக்கு?
2: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
3: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுச்சேரியில் பாய்மர படகு மூலமான NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவையின் அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது மத்திய பணியாளர் மற்றும்

0: பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இம்மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டுமென கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தேர்வு சீர்திருத்தங்களுக்கான முதல் படிதான் பொது தேர்வுகள் திருத்த மசோதா என்று சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறினார். முக்கியமான இம்மசோதா மீது விரிவான விவாதங்களுக்கு தேவையிருப்பதாகவும் இத்தகைய விவாதங்களில்தான் அவையின் உணர்வுகளையும் நாட்டின் உணர்வுகளையும் பிரதிபலிக்க முடியும் என்பதால் எதிர்க்கட்சிகள் விவாதங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னரும் அமளி அடங்காத நிலையில் அவையின் அலுவல்கள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. 2 மணிக்கு அவையின் அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் பேசுகையில், பொது தேர்வுகள் மசோதாவில் மொத்தம் 91 திருத்தங்களை கொண்டுவர உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்திருப்பதாகவும், இதை வைத்து பார்த்தாலே திருத்த மசோதா எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். மசோதா மீதான விவாதங்களுக்கு 6 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், தேவைப்பட்டால் அவையின் உணர்வுகளுக்கு ஏற்ப நேரத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். அதன் பின்னரும் அவையில் அமளி நீடித்ததால் மக்களவையின் அலுவல்கள் மாலை 5 மணி வரையிலும் பின்னர் நாளை காலை 11 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக அலுவல்கள் முதலில் 4 முறையும் பின்னர் நாளை காலை 11 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பொது தேர்வுகள் திருத்த மசோதா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: 2024 பொது தேர்வுகள் சட்டத்தை திருத்தும் வகையிலான புதிய மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. தேர்வு முறைகேடுகள் தொடர்பான காவல்துறையின் புலன் விசாரணைகளை முதல் தகவல் அறிக்கை செய்யப்பட்டதிலிருந்து 2 மாதங்களுக்கு உள்ளாகவும், நீதிமன்ற விசாரணைகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து 3 மாதங்களுக்கு உள்ளாகவும் பூர்த்தி செய்ய வேண்டும் என மசோதாவில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஆள்சேர்ப்பு பணிகளுக்கான எழுத்து தேர்வு நடைமுறைகளில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இத்தகைய தேர்வுகள் குறித்து மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வலுவான சட்ட கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்த மனுக்களை நாளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. காவல்துறையினர் தாக்கப்பட்டதாக அவர்களின் குடும்பத்தினர் தாக்கல் செய்துள்ள மனுக்களையும் விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் போராட அரசியல் சாசனத்தில் மக்களுக்கு உரிமை இருப்பதாக இன்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறினார். நீட் விவகாரம் தொடர்பான மற்றொரு மனு மீது இன்று நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு திரு நந்தன் நீலேகனி தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் இம்மனு குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக இவர்கள் பாராட்டியுள்ளனர். தமிழக அரசின் சார்பில் முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக இன்று காரைக்கால் சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1.5 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். துணைநிலை ஆளுநரின் காரைக்கால் பயணம் குறித்து ஒரு தொகுப்பு.
1: துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால், பட்டினச்சேரி மற்றும் கருகலாச்சேரியில் அறுவடை செய்ய

0: கடல் பாசியை வியாபாரிகளிடம் ஒப்படைத்து விற்பனை வருவாயை மீனவ பெண்களிடம் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மீனாட்சி சுந்தரம், திரு விக்னேஸ்வரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மத்திய கடல் மீன்வள நிறுவனத்தால் பயிற்சி அளிக்கப்பட்ட மீனவ பெண்கள் ஏற்கனவே 2 முறை கடல் பாசி வளர்த்து அறுவடை செய்துள்ள நிலையில் தற்போது 3வது முறையாக கடல் பரப்பில் 16 தெப்பங்களில் வளர்க்கப்பட்ட கடல் பாசியை அறுவடை செய்துள்ளனர். காரைக்காலில் அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் கடல் பாசி வளர்ப்பை விஸ்தரிக்க மீன்வளத்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் காரைக்காலில் தர்மபுர ஆதீனம் சார்பில் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார மையம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து கோசாலை, IAS பயிற்சி மையம், வேதா பாடசாலை மற்றும் மலிவு விலை உணவகத்தையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ராஜசேகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தர்மபுர ஆதீனம் 27வது மகா சன்னிதானம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர்.
1: புதுச்சேரியில் பாய்மர படகு மூலம் தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்ளும் கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் 2026 கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று

0: முறையாக கடல் பரப்பில் 16 தெப்பங்களில் வளர்க்கப்பட்ட கடல் பாசியை அறுவடை செய்துள்ளனர். காரைக்காலில் அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் கடல் பாசி வளர்ப்பை விஸ்தரிக்க மீன்வளத்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்காலில் தர்மபுர ஆதீனம் சார்பில் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார மையம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து கோசாலை, IAS பயிற்சி மையம், வேதா பாடசாலை மற்றும் மலிவு விலை உணவகத்தையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ராஜசேகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தர்மபுர ஆதீனம் 27வது மகா சன்னிதானம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர்.
1: புதுச்சேரியில் பாய்மர படகு மூலம் தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்ளும் கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் 2026 கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் என்கிற மொட்டையப்பன், NCC குரூப் கமாண்டர் திரு ஆஷிஷ் திவாரி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இன்று தொடங்கியுள்ள இந்த கடல்சார் பயணம் வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை மொத்தம் 63 நாள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், சென்னை உட்பட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த 800 கிலோமீட்டர் பயணத்தில் நாடு முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 NCC மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று சுத்திக்கேணி பகுதியில் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை அவர் ஆராய்ந்தார். மாணவர்களுக்கான கழிப்பறைகளை அவர் பார்வையிட்டு சுத்தமாக பராமரிக்க அறிவுறுத்தினார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாணவர்களிடையே கலந்துரையாடிய திரு குலோத்துங்கன் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமென அறிவுறுத்தினார். வாழ்க்கையில் முன்னேற ஒழுக்கம் மிக அவசியம் என்றும் அவர் கூறினார். பள்ளிகளில் மாதம் ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகளை நடத்த வேண்டுமென்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. August 2ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுச்சேரியில் பாய்மர படகு மூலமான NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல.
4: நேரம் மாலை 6:54 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கும் நீதான் என் மனோரஞ்சிதம். நேயர்களே, நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமிழ வருகை தரும் மனோரஞ்சிதத்தை வரவேற்று முதல் பாடலாக நாம் கேட்க இருப்பது KS சித்ரா குரலில்.

நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் எஸ் சௌமியா. நேரம் மாலை 6:27, 12:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.

கேட்ட பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது. அனைத்து தொடக்கங்களும் கடினமானவை, ஆகையால் இறைவன் துணை கொண்டு துவக்குவோம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் பாடியவர் ஓ எஸ் அருண்.

இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் சுதா ரகுநாதன்.

உண்மையான பக்தியே தெய்வீக ஆசிர்வாதங்களை திறக்கும் திறவுகோல். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் டி எம் கிருஷ்ணா.

நேயர்கள், இதுவரை ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கி நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமல் செய்த மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத்தொடர் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 மணி முதல் 9 மணி வரை கேட்கலாம். அதன்படி நாளை 28/7/2026 இரவு 8:30 மணிக்கு அவளா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திராநகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மின்னஞ்சல் முகவரி aiarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம் நேயர்களே.

நேரம் மாலை 6:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நேரல். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். குறுகிய காலங்களில் அதிக மகசூல் தரும் சவுக்கு ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சினூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் வெண்ணிலா அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மாய தூண்டில் நாடகம் எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 தென்மிழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை நமது முதன்மை அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம்

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்போம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை ஏஞ்சல், 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம், 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:08 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல் இன்றைய இதை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நாளைய நிகழ்ச்சிகள் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை துப்புரவாளர்கள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். நாளை காலை 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை மலரும் முட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் எலும்பியல் மருத்துவரை எப்பொழுது அணுக வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்கள் பாட்டு கேட்கலாம். உடன் எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம் சென்னையஜல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு இயற்கையை காப்போம். நெறிப்படுத்துகிறார் தங்கம் அவர்கள். நாளை மதியம் 12:00 புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் நிறைவு பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாத திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமிசு ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை மதியம் 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கமளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. நாளை மதியம் 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை மாருதிதாசன், வசனம் உமாசங்கர், திரைக்கதை இயக்கம் வி அழகப்பன். மாலை 5:00 பொன் மாலை பொழுது மின்னல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக தொடரில் அவளா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் ஷைலஜா, ஆர் ராம்

ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர், அமைப்பில் உதவி ஏ கதிஜா பி. நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெலியஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 கிறிஸ்டின் அவரின் பார்லிமெண்ட் டெலியஞ்சல், 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 3:05, இரவு 9:11, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 11:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நாளை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ நாளை நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 7:30 முதல் 7:45 வரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி விமர்சனம் டெல்லியஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்போம், 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக். நாளை நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நாளை மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் அழற்சி தினம் குறித்து நேயர்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள். நாளை மாலை 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. நாளை மாலை 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அனந்தகுமார். 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே கேட்கலாம். நாளை இரவு எஃப்எம் ரெயின்போவில் 8:05 அதாவது இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 11 வரை தேன் சுந்ததே வானம், 11 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். நேர்கள், இதுவரை எஃப்எம் ரெயின்போ நாளைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் இரவு 7:08. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் முதல் காகிதத்தில் கையெழுத்திடும் அதிகாரிகள் வரை ரசிக்கும் ஆகாய ஊடகமான வானொலி தேனொலியாய் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சி தொடங்குவோம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையில் வரும் முதலாவது பாடல் ஜென் மார்டின் இசையில் ஆஷிக் பாடல் வரிகளில் சித் ஸ்ரீராம் குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் அடுத்ததாக ஹரிசங்கர் சின்மை இணைந்த குரலில் மதன் கார்கே பாடல் வரிகளில் அஜினேஷ் லோக்நாத் இசையில் காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் 1 2025 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கும்.
1: அதுக்காக தானே வந்ததே. எனக்கும் ஆசையா இருக்கு உங்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை பார்க்கணும்னு.
0: வெளிச்சமா இருக்குன்னு மின்மினி பின்னாடி போயிடாதீங்க, தொலைஞ்சு போயிடுவீங்க.

புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை நிகழ்ச்சியை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் யுவன் சங்கர் ராஜா இசை மற்றும் குரலில் சபரிவாசன் சண்முகம் பாடல் வரிகளில் 2025 ஆம் ஆண்டு வெளிவந்த மாரிசன் திரைப்படத்தில் வரும் பாடலை கேட்கலாம்.

0: நேரம் இரவு 7:10 55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் சாய் அபன்கர் இசையில். சாய் அபன்கர், பால் டாப்பா, பெமிகா, தீப்தி சுரேஷ் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 வெளிவந்த டியூட் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை நமது மனங்களை குதூகலம் அடை செய்த திரை இசை பாடல்களை கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு

அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரண்டு ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.

0: தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப்பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பெண் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகளில் தர்பூசணி சாகுபடி குறிப்புகள் குறித்து கேட்கலாம். புதுவை மாநிலத்தில் கீழூர், மணப்பெட்டு, பண்டசோழநல்லூர், கீழ் அக்ரகாரம் மற்றும் காலப்பட்டு போன்ற பகுதிகளில் தரமான தர்பூசணி அதிக அளவில் பயிரிடப்படுகின்றது. ரகங்கள் பார்த்திங்கன்னா சுகர் பேபி, அர்கா மாணிக், அர்கா ஜோதி. வீரிய ஒட்டு ரகங்கள் அபூர்வா, ரியா, அருண், சுகர் குயின், கிரண் டூ, சுமன், பக்கிசா. மண் பார்த்திங்கன்னா மணல் கலந்த இருமண் பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. கார அமில நிலை 6 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். பருவம் ஜனவரி முதல் பிப்ரவரி, ஜூன் முதல் ஜூலை. விதை அளவு ரகங்கள் 3 முதல் 4 கிலோ ஹெக்டர், வீரிய ஒட்டு ரகங்கள் 800 கிராம் முதல் 1000 கிராம் ஹெக்டர். விதை நேர்த்தி ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம், 1 கிலோ விதை சூடோமோனஸ், 4 கிராம். 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேரழுகல் மற்றும் வாடல் நோயினை கட்டுப்படுத்தலாம்.

0: நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளி. நிலத்தை 3 முதல் 4 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 3.0 டன் தொழு உரமிட்டு மண்ணுடன் கலக்க செய்ய வேண்டும். பின்பு 2 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால்கள் அமைத்து உட்புறம் 1 மீட்டர் இடைவெளியில் 45 × 45 × 45 சென்டிமீட்டர் அளவில் குழிகள் அமைக்க வேண்டும். விதைப்பு. நீர் பாய்ச்சிய பின் 1 குழியில் 2 முதல் 3 விதைகளை விதைக்க வேண்டும். பாலித்தீன் மூடாக்கு 25 மைக்ரான் அளவுள்ள எல்டிபிஇ பாலித்தீன் பாய்களை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்கிகள். எத்ரல் 250 ppm 2.5 ml 10 லிட்டர் நீரில் 4 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் பெண் பூக்கள் பூக்கும் திறனை அதிகப்படுத்தும். சிறப்பு செடி நிர்வாகம். கொடிகள் வளர்ந்த பின்பு 3 முதல் 4 பக்க கிளைகளை விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் தரமான கொடிகள் வளர ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல திடமான காய்கள் கிடைக்கும். உர நிர்வாகம். 30 கிலோ தழை சத்து, 65 கிலோ மணி சத்து, 85 கிலோ சாம்பல் சத்து ஹெக்டர். காய்கள் காய்க்கின்ற பொழுது காய் வெடிக்காமல் இருக்க போராக்ஸ் 1% கலவை கலந்து தெளிக்க வேண்டும். நீர் நிர்வாகம். கோடை காலத்திற்கு அறுவடை செய்யப்படும் பாசன பயிருக்கு சுமார் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகளில் தர்பூசணி சாகுபடி குறிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:29:21.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் குறுகிய காலங்களில் அதிக மகசூல் தரும் சவுக்கு ரகங்கள் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் குறுகிய காலங்களில் அதிக மகசூல் தரும் சவுக்கு ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் வெண்ணிலா அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, குறுகிய காலங்களில் அதிக மகசூல் தரக்கூடிய சவுக்கு ரகங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். காடு வந்து நமக்கு வந்து மிகவும் வந்து இன்றியமையாததா இருக்கு. அதுக்குதான் வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிற காடும் உடையது அரண் என்பது வள்ளுவன் வாக்கு. காடுகளோட தன்மையை பொறுத்து வந்து ஒரு நாட்டினோட வளம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. வேளாண்மையும் வன வளமும் நம் நாட்டினோட இரு கண்களாகும். சோ இது வேளாண்மை சார்ந்த விவசாய பெருமக்களின் வாழ்க்கை தரத்தினை

உயர்த்துவதற்காக அவங்களோட நில வளங்களை பேணுவதற்கும் நிலையான நீடித்த வேளாண்மையை உறுதிப்படுத்துவதற்கும் வேளாண் காடுகள் தான் வந்து சிறந்த வழிமுறையா இருக்கு. அது மட்டும் இல்லாத நாட்டினோட பசுமை போர்வினி, அதாவது காடுகளோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25.17% 33% அளவுக்கு உயர்த்தணும். தட்ப வெப்பநிலையை வந்து சீர்படுத்துவதற்கு நம்மளோட காடுகள் தான் வந்து துணை நிற்குது. நம்ம வனக்கொள்கை 1988 நமது நிலப்பரப்புல 33% வந்து காடுகள் இருக்கணும். நம்ம பாரம்பரியமும் கலாச்சாரமும் வேளாண் காடுகள் சார்ந்த கலாச்சாரமாகவே திகழ்கிறது. ஒரு நாட்டினோட பொருளாதார வளர்ச்சியிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் வனங்களோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆனா சமீப காலமா நம்மளோட மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகவும் தொழிற்சாலைகள் வந்து அதிக அளவில் வந்து உருவாக்கப்பட்டதாலும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் வனங்கள் வந்து இந்தியாவில வந்து அழிஞ்சுகிட்டே இருக்கு. 25.17% இருக்கு. ஆனா இந்திய அரசின் வனக்கொள்கையில், அதாவது 1988 அடிப்படையில் ஒரு நாட்டினோட மொத்த நிலப்பரப்புல 33% வனங்கள் பரப்பு வந்து இருக்க வேணும். இந்தியாவில வந்து வனங்களின் அளவு வந்து குறைவாக இருப்பதோடு மட்டும் இல்ல, அதனோட உற்பத்தி திறனும் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைவா இருக்கு. அதாவது ஆண்டிற்கு வந்து அதனோட உற்பத்தி திறன் 0.5-0.7 m³ அளவுக்கு தான் ஒரு ஹெக்டருக்கு இருக்கு. நம்மளோட நாட்டினோட வனப்பரப்பு அதனோட உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதோடு மட்டுமல்லாம வனங்களோட தேவைகளை வந்து ஈடுகட்ட முடியறதில்ல. வனப்பொருட்களின் தேவைக்கும் அதன் உற்பத்திக்கும் இடையே வந்து பெருமளவு இடைவெளி வந்து இருக்கு. சோ இத்தகைய சூழ்நிலையில வந்து வனங்களை மட்டும் சார்ந்திராம விவசாய நிலங்களில் வேளாண் காடுகள், வேளாண் மற்றும் பண்ணை காடுகளை வந்து அறிமுகப்படுத்தி அதன் மூலம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் மக்களுக்கு தேவையான கட்டுமானம் மற்றும் எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆராய்ச்சி செய்து அதுல இருந்து ஒரு 11 உயர் ரக மர ரகங்களை வந்து கண்டறியப்பட்டுள்ளது. மரக்கட்டைகளோட தேவை வந்து பாத்தீங்கன்னா 150 டன்னுக்கு வந்து m³ குறைவில்லாம இருக்கு. ஆனா இதுல காகித தொழிற்சாலைகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 50 m³ வந்து தேவையா இருக்கு. ஆனா இதனோட உற்பத்தி திறன் வந்து பார்க்கும்போது மிகவும் வந்து குறைவா இருக்கு. நம்மளோட நாட்டுல வந்து இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நிறைய நிலங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படாம அப்படியே சும்மா வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட உபயோகப்படுத்தப்படாத நிலங்கத்துல வந்து நம்மளோட மரங்களை வந்து உற்பத்தி செய்வதன் மூலம் நம்மளோட தேவைகளை, அதாவது மக்களுக்கு தேவையான கட்டுமானம் மற்றும் எரிபொருள் தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும். சோ இதுல வந்து நான் இன்னைக்கு வந்து பேச போறது வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலங்களில அதிக மகசூல் தரக்கூடிய சவுக்கு ரகங்கள். சோ இது வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல கடந்த 15 ஆராய்ச்சி செஞ்சு அதுல வந்து நமக்கு ஒரு 3 உயர் ரக சவுக்கு ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்னென்ன ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு காஷிரினா MTP1, டிஎன்ஏயு காஷிரினா MTP2 மற்றும் காஷிரினா MTP3. சோ ஏன் இந்த உயர் வகை ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடலோர மாவட்டங்கள்ல அதிக அளவு வந்து நாற்றுகள் சவுக்கு மரங்கள் வந்து நம்ம வந்து பிளான்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த மரங்கள் எல்லாமே வந்து விதைகள் மூலமா உற்பத்தி செய்யப்பட்டு நம்ம நடவு செய்யறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நடவு செய்யப்பட்டு நமக்கு வந்து உற்பத்தி திறன் வந்து குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம காலங்கள் வந்து அதிக அளவு எடுத்துக்குது. நமக்கு சவுக்கு மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா விதைகள் மூலம் உற்பத்தி செய்யும் போது அதனோட சுழற்சி காலம் அதிகமாகவும் உற்பத்தி திறன் வந்து குறைவாக இருக்கு. ஒரு ஹெக்டருக்கு வந்து 40 டன் அளவுக்கு தான் வந்து விதைகள் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய நாற்றுக்களிலிருந்து மகசூல் வந்து கிடைக்குது. அதுவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர் ரக, அதாவது குளோனல் முறையில நாற்றுக்களை உற்பத்தி செஞ்சு நம்ம நடவு செய்யும் போது நமக்கு அதிக அளவு வந்து மகசூலை வந்து பெற முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவதா நம்ம பார்க்க போறது வந்து டிஎன்ஏயு காஷிரினா MTP1. சவுக்கு மரம் வந்து நமக்கு அயல் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரம். இந்த மரத்தின வந்து விதைகள் மூலம் உற்பத்தி செய்யும் போது அதனோட மகசூல் வந்து மிக குறைவா இருக்கு. அதனாலதான் இந்த 3 ரகங்களுமே பாத்தீங்கன்னா குளோனல் முறையில வந்து உற்பத்தி செய்யறோம். இது முதலாவதா டிஎன்ஏயு காஷிரினா MTP1 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சவுக்கு மரம். அதனோட அறிவியல் பெயர் அப்படிங்கறது வந்து காஷிரினா ஈகோசெட்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரத்துல இருந்து வந்து நம்ம இந்த ரகங்களை வந்து நம்ம உற்பத்தி செய்யறோம். இந்த ரகம் வந்து எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 100 தேர்வு செய்யப்பட்ட உயர் ரக, அதாவது விதையின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ணி அதுல இருந்து மரத்தினோட உயரம், சுற்றளவு மற்றும் காகித தொழிற்சாலைக்கு தேவையான பண்புகள், அதாவது அதிக அளவு செலுலோஸ் மற்றும் குறைந்த அளவு லிக்னின், இந்த அளவு எந்த மரம் கொண்டிருக்கோ அந்த மரத்தை வந்து நம்ம தேர்வு செஞ்சு அந்த மரத்திலிருந்து நம்ம வந்து குச்சிகளை எடுத்து அதுல வந்து குளோனல் முறையில வந்து நாற்றுகள் வந்து உற்பத்தி செய்யறோம்.
இதன் மூலமா நமக்கு

என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதனோட சுழற்சி காலமும் குறைஞ்சிருது. சுழற்சி காலம் இதுக்கு வந்து 3 வருஷம். இந்த 3 வருஷத்துல வந்து நமக்கு 100 to 125 டன் வரைக்கும் வந்து ஹெக்டருக்கு வந்து கிடைக்குது. 40 டன் எங்க இருக்கு, நமக்கு வந்து 100 டன் எங்க இருக்குங்கிறத வந்து நீங்க கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணணும். நமக்கு அதிக அளவு வந்து உற்பத்தி திறன் வந்து குளோனல் முறையில் செய்யக்கூடிய நாட்டுகள் வந்து கிடைக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக செலுலோஸ் மற்றும் குறைந்த அளவு லிக்னின், அது மட்டும் இல்லாம 46% அதிகமான காகித உற்பத்தி திறன், பல்ப் ஈல்டுன்னு சொல்லுவோம், காகித கூழ் உற்பத்தி திறன் வந்து கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இதனோட காகிதத்தோட உறுதித்தன்மையும் வந்து அதிக அளவு இருக்குது மத்ததோட கம்பேர் பண்ணும்போது. அதனாலதான் வந்து இந்த ரகம் வந்து அதிக அளவு காகித தொழிற்சாலைகளுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததான் வந்து பார்க்க போற ரகம் வந்து பாத்தீங்கன்னா TNAU காஷிருனா MTP2. இந்த வகை ரகம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ நேச்சுரல் ஸ்டெரைல் ஹைபிரிட்னு சொல்லுவோம். அதாவது வந்து கலப்பு குளோனல் நாட்டுக்கள். இந்த ஹைபிரிட் குளோனல் செலக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சவுக்கு காஷிருனா ஈகோசிட்டிஃபோலியா மற்றும் காஷிருனா ஜுங்குனியானா, இந்த ரெண்டு வகையான அதிலிருந்து நேச்சுரலா ஹைபிரிடான மரங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வகை. இந்த சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுங்குனியானா என்ற சவுக்கு வந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட ரகங்களை வந்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக தற்போது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த ரகம் வந்து தேர்வு செய்யப்பட்ட மரம். இம்மரம் வந்து சுமார் 12 to 15 meters வந்து உயரம் வரை வளரக்கூடிய மரம். இதனுடைய இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஊசி வடிவில அழகா தொங்கி நமக்கு வந்து காட்சி அளிக்கும். இதனை வந்து குளோனிங் முறையில தான் வந்து உற்பத்தி செய்ய வேண்டும். இப்படி குளோனல் முறையில உற்பத்தி செய்யும் போதுதான் என்னாகும், நமக்கு வந்து உற்பத்தி திறன் அதிகமாகும். எதனால குளோனல் முறையில உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா, தாய் மரத்தினை போலவே வந்து அதுல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து வகை நாற்றுகளும் இருக்கும். தாய்மரம் உயர்ந்த பண்புகளை கொண்டிருந்ததுன்னா அதே பண்புகள் தான் வந்து அதுல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மற்ற நாற்றுகளும் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து குளோனல் முறையில வந்து நாற்றுகளை வந்து உற்பத்தி செய்யறோம். சோ இந்த வகை ரகம் வந்து பாத்தீங்கன்னா 36 மாதங்களில் 125 to 150 டன் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் தரதா இருக்கு. இந்த மகசூல் மூலம் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து சுமார் 3 லட்சம் வரை வந்து நமக்கு வந்து வருமானம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. மேலும் வந்து இம்மரங்கள் வந்து காகித தொழிற்சாலைகளுக்கு வந்து மூலப்பொருளாகவும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு கழிவுகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த மரங்களிலிருந்து அதிக எரித்திறன் இருப்பதால சிறந்த எரிபொருளாகவும் அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கவும் வந்து இந்த ரகம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா TNAU சவுக்கு MTP3. இந்த வந்து நாற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து கலப்பு குளோனல் தேர்வு அப்படிங்கிற முறையில வந்து இனப்பெருக்க முறையில வந்து தேர்வு செய்யப்பட்ட மரம். இதனோட சுழற்சி காலமும் 3 வருடம். இதுல வந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து 150 டன் ஒரு ஹெக்டருக்கு வந்து கிடைக்குது. சோ இந்த உயர் ரக சவுக்கு ரகங்களை வந்து எந்த இடைவெளியில நம்ம நடவு செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 to 1.5 meters, அதாவது 1.5 to 1.5 meters அப்படிங்கிற நமக்கு இடைவெளியில வந்து நடவு செய்யும் போது நமக்கு வந்து 125 to 150 tonnage வரைக்கும் வந்து மகசூல் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. இந்த 3 வகை சவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காகித தொழிற்சாலைகள் தான் வந்து பயன்படுத்தப்படுது. சோ இதனோட அடர்த்தி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமாரா வந்து 700 kg/m³ அளவுக்கு வந்து இதனோட அடர்த்தி இருக்கு. அதே மாதிரி இதனோட ஹோலோ செல்லுலோஸ், காகித தொழிற்சாலைகளுக்கு தேவையான செல்லுலோஸ் வந்து பாத்தீங்கன்னா 75.80% வந்து இருக்கு. அதே சமயத்துல இதனோட லிக்னின் அளவு வந்து பாத்தீங்கன்னா 24.2% இருக்கு. குறைந்த லெக்னினும் அதிக அளவு செல்லுலோஸும் கொண்டுள்ளது வந்து காகிதம் கூழ் வந்து உற்பத்தி வந்து அதிக அளவு கிடைக்கும். அதாவது 46% to 47% வந்து காகித கூழ வந்து இதுல இருந்து உற்பத்தி செய்ய முடியும். 1 kilo வந்து நம்ம மரக்கட்டைய போட்டோம்னா அதுல இருந்து 46% to 47% வந்து பாத்தீங்கன்னா காகித கூழ வந்து உற்பத்தி செய்ய முடியும். சவுக்கு மரங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அதிக அளவு ஹோலோ செல்லுலோஸ் மட்டும் அடர்த்தி கொண்டது, பல்வேறு தொழில்துறை பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த சவுக்கு ரகங்களை களிமண் இல்லாம மணற்பாங்கான கடலோர மாவட்டங்களிலும் மற்றும் மணற்பாங்கான நிலங்களில வந்து களிமண் இல்லாத பூமியில வந்து நடவு செய்யலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து தண்ணி வசதி வந்து இடங்கள்ல மட்டும்தான் இந்த வந்து சவுக்கு நாத்துக்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும். தமிழகத்துல வந்து மலைப்பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் இந்த சவுக்கு ரகங்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும். 6 months வந்து நம்ம வந்து அடிக்கட்டையிலிருந்து நம்மளோட ஹைட்டு வரைக்கும் வந்து நம்ம அதனோட அந்த பிரான்சஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விடணும். இது கட் பண்ணி விடுறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அதனோட மரக்கட்டையினோட சுற்றளவு வந்து அதிக அளவு வந்து நமக்கு பெருக்கமடைய செய்யுது. இந்த கழிவுகளை வந்து எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிக்கட்டிகள் தயாரிப்பதற்கு வந்து பயன்படுத்தலாம்.
இந்த எரிக்கட்டிகள் எதுக்கு பயன்படுத்துறாங்க?

0: அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் எரிக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து எரிக்கட்டிகளை வந்து பயன்படுத்த முடியும். இந்த எரிக்கட்டிகள் வந்து நமக்கு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய எரியும் திறன் வந்து அதிக அளவு இருக்கு. எங்கெல்லாம் பாய்லர் இண்டஸ்ட்ரி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இது நம்ம பயன்படுத்துறோம். இதன் மூலமா நமக்கு வந்து அதிக அளவு வந்து வருமானமும் கிடைக்கிறதா இருக்கு. சோ இந்த மூன்று வகையான உயர் வகை ரகங்களை வந்து நம்ம வந்து காகித தொழிற்சாலைகளுக்கும் மற்றும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு கழிவுகளா பயன்படுத்தலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்திய அளவில் வேளாண் காடுகளின் பயன்பாடு வந்து மிகவும் அதிகரித்து வருகிறது. குறிப்பா மக்கள் தொகை பெருக்கம், தொழில் நிறுவனங்களினோட மேம்பாடு, கிராமங்களின் வளர்ச்சி மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றால நாளுக்கு நாள் மரங்கள் மற்றும் மரப்பொருட்களின் தேவை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்படி அதிகரிக்கும் மரங்களினோட தேவையை வந்து இயற்கை காட்டிலிருந்து பெற முடியாத சூழ்நிலையில தான் வந்து நம்ம வேளாண் காடுகள் மற்றும் பண்ணை காடுகள் இதற்கு தேவையான தொழில்நுட்பமா வந்து கருதப்படுது. சோ மேலும் பருவநிலை மாறுபாடு, வேளாண் தொழிலாளர்கள் கிடைப்பதில் உள்ள சிரமம் மற்றும் மாறுபட்ட சந்தை வாய்ப்புகள் ஆகிய காரணங்களினால லாபகரமான விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகுது. இதை கருத்தில் கொண்டு மேட்டுப்பாளையம் மற்றும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரகங்களை வந்து கண்டுபிடிச்சு இந்த கண்டுபிடித்தப்பட்ட ரகங்களை வந்து விவசாயிகள் கிட்ட கொண்டு போயிட்டு இதன் மூலமா வந்து ஒரு டன்னேஜ் வந்து பாத்தீங்கன்னா 6000 வரைக்கும் வந்து நமக்கு வந்து உற்பத்தி செய்ய முடியும். இதனால வந்து நமக்கு ஒரு ஹெக்டருக்கு 3 லட்சம் வரைக்கும் வந்து நமக்கு லாபங்கள் வந்து ஈட்ட முடியுது. சோ இதன் மூலம் வந்து தமிழகத்துல வந்து வனம் வளம் பாதுகாப்பதோடு மட்டும் அல்லாம 1/3, அதாவது வனக்கொள்கையில 1988 படி 33% வந்து வனங்களா மாறக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அனைவரும் தங்களுடைய நிலங்களில வந்து மரங்களை அறிமுகம் செய்து, அதாவது இந்த மாதிரி உயர் வகை ரகங்களை வந்து அறிமுகம் செய்து அதன் மூலம் வனவளத்தையும் தங்களது பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கறத வந்து எனது இந்த உரையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது குறுகிய காலங்களில் அதிக மகசூல் தரும் சவுக்கு ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவெச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் வெண்ணிலா அவர்களின் உரை.
2: நேரம் 7:48.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் வெற்றிலையில் வாடல் நோய் மேலாண்மை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வெற்றிலை கொடி பொருளாதார ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணப்பயிராகும். பச்சை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. உலகெங்கிலும் காணப்படும் இந்த தாவரம் அதன் அழகிய பளபளப்பான இதய வடிவிலான இலைகளுக்காக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முதன்மையாக பயிரிடப்படுகிறது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் நாட்டுப்புற மருத்துவத்திலும் மத நோக்கங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டுத்தரக்கூடிய வெற்றிலை பயிரில் வேரழுகள், வாடல் நோய் போன்றவற்றின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. நோய் தாக்குதலை உரிய நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் வெற்றிலை பயிர் 9000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் மாவட்டங்களில் கடலூரும் ஒன்று. வெற்றிலை கொடியில் வாடல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. வேரழுகள் அல்லது வாடல் நோய் பூஞ்சானத்தினால் இந்நோய் ஏற்படுகிறது. வெள்ளைக்கொடி, நாட்டுக்கொடி மற்றும் கற்பூர கொடி ஆகிய ரகங்களில் இந்நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. நோய் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சியின் அனைத்து நிலைகளிலும் பூஞ்சை கொடிகளை தாக்குகிறது. இளம் பயிரில் பூஞ்சைகள் இலையழுகள் அறிகுறிகளை உருவாக்கும். இந்நோயின் முதல் அறிகுறியாக வெற்றிலை கொடிகள் திடீரென வாடி காய்ந்து காணப்படும். கொடியில் இலைகள் மஞ்சள் நிறமாக கீழ்நோக்கி தொங்கிவிடும். கொடிகள் 3 நாட்களுக்குள் காய்ந்துவிடும். நோய் தாக்குதலான கொடிகளின் தண்டுகளில் நீர்கோர்த்து புள்ளிகள் தோன்றும். பின்னர் இப்புள்ளிகள் பழுப்பு நிறமாக மாறி தண்டு முழுவதும் பரவும் தன்மை கொண்டது. இதனால் கொடியின் வேர்பகுதி அழுகி துர்நாற்றம் வீசும். மழைக்காலங்களில் நீர் வடிகால் வசதி இல்லாத பகுதிகளில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். பரவல் மற்றும் உயிர் வாழும் முறை: பூஞ்சை முதன்மையான ஒரு வயலிலிருந்து மற்ற வயல்களுக்கு பாசன நீர் மூலம் பரவுகிறது. இரண்டாம் நிலை பரவல் தெளிப்பு நீர் பாசனம் மற்றும் மழையின் பொழுது ஏற்படும் காற்றினால் நிகழ்கிறது. கட்டுப்படுத்தும் முறைகள்: விதை கொடிகளை நோய் தாக்காத கொடிகளிலிருந்து தேர்வு செய்து நடவு செய்தல் வேண்டும். நோயினால் பாதிக்கப்பட்ட கொடியின் இலைகள் இந்நோயின் பூஞ்சான வித்துகள் நிறைந்திருக்கும். அவ்வாறு நோய் தாக்கிய கொடிகளை உடனே அப்புறப்படுத்தி எரித்துவிட வேண்டும். இதனால் மற்ற கொடிகளுக்கு நோய் பரவுவதை தடுக்க இயலும். விதைத்த கொடிகளை 0.25% போர்டோ கலவையில் 20 நிமிடங்கள் நனைய வைத்து நடவு செய்யலாம். அழுகல் நோய் தென்பட்ட கொடிகளில் 0.2% போர்டோ கலவை அல்லது காப்பராக்சி குளோரைடு மருந்தினை 15 நாட்கள் இடைவெளியில் 4 முறை தெளிக்கலாம். மழைக்காலங்களில் நீர் தேங்காதவாறு வடிகால் வசதியினை ஏற்படுத்தலாம். இல்லாவிடில் நிழலில் காய்ந்த எருக்கந்தழை அல்லது வேப்பந்தழைகளை 1500 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்றளவில் இட வேண்டும். ட்ரைகோடெர்மா என்ற எதிர் பூஞ்சானத்தை ஏக்கருக்கு 1 கிலோ நன்கு மக்கிய 100 கிலோ தொழு உரம் மற்றும் 10 கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஆகியவற்றுடன் நன்றாக கலந்து 3 மாத இடைவெளியில் கொடிகளை சுற்றி மண்ணில் இட்டு நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு வெற்றிலையில் வாடல் நோய் மேலாண்மை குறித்து தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: நேரம் 7:12 12 நொடி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி

0: திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடர் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை கேட்கலாம். அதன்படி இன்று இரவு 8:30 மாயத்தூண்டில் நாடகம், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நாளை அதாவது July 28 இரவு 8:30 அளவில் அவளா சொன்னால் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மின்னஞ்சல் முகவரி aiarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.
2: சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் இரவு 8:21. மத்தியலை 1215 கிலோஹர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனதை குதூகுலம் அடைய செய்யும் திரை இசை பாடல்களை கேட்கலாம். முதல் பாடலாக வருவது யுகபாரதி பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையில் உஜித் நாராயணன், சுஜாதா மோகன் ஆகியோர் இணைந்த குரலில் 2002 ஆண்டு வெளிவந்த ரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரைசையில் அடுத்ததாக வரும் பாடல் சாதன சர்க்கம் ஹரிகரன் ராமநாதன் ஆகியோர் இணைந்த குரலில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் கார்த்திக் ராஜா இசையில் 2001 ஆம் ஆண்டு வெளிவந்த டும் டும் டும் திரைப்படத்தில் வரும் பாடலை கேட்கலாம்.

திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல். கிருஷ்ணகுமார், கண்ணத், டிம்மி, மகதி, சின்மயி ஆகியோர் இணைந்த குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் 2004 ஆம் ஆண்டு வெளிவந்த செல்லமை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: சார், நீங்க தான் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்களா?
3: ஆமாம் சார், என் பேரு சிவா.
2: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியரா நீங்க.
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்குரிய வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்ப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
3: இது என்னோட அப்பா கற்றுக் கொடுத்த பழக்கம் சார்.
2: உங்க அப்பா?
3: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
2: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எங்க அப்பா யாருகிட்டையும் எதுக்காகவும் கை நிட்டுறதில்ல, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரண்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
2: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க, டீ சாப்பிட்டு வரலாமே
3: சார். ஆஃபீஸ் டைம், வெளியில போனா அதான்.
2: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம்.
3: இல்ல சார், வந்து
2: ஆட வாங்க சிவா, முதல் தடவையா சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயா கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்க வண்டியை நீங்க எங்க பார்க் பண்ணிருக்கீங்க?
3: நான் பஸ்ல தான் வர்றேன் சார்.
2: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
3: இல்ல, என்கிட்ட வண்டி இல்லை, இனிமே தான் வாங்கணும்.
2: என்னங்க சொல்றீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போறாங்க.
3: நம்ம சம்பளத்துல கார் எப்படி சார்?
2: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா
3: சார்? மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்கேன்.
2: அது சரி சிவா, உங்க ஒய்ஃப் எங்க வேலை பாக்குறாங்க?
3: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது.
2: அட என்ன சிவா, நீங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. உங்களை

0: சரியா இன்னும் யாரும் மோல்டு பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்.
1: எங்கள் அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவர மாதிரியே வளர்த்துட்டாரு.
0: உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்ல.
1: எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அப்பா
0: அடடா அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
1: கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வழி தான்.
0: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
1: ஓகே சார், நம்ம கிளம்பலாம். ரெண்டு ஃபைல் பெண்டிங் இருக்குது
0: சிவா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனால் இங்கே யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்கள்கிட்ட தேடி வருவாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
1: இல்லை சார், ஃபைல் கிளியர் பண்ணுறது என்னோட வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
0: சிவா சத்தமாக சொல்லாதீங்க, கேட்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாளில் உங்களுக்கு பேர் வச்சுருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
1: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
0: உங்களால் உங்களை மாற்றிக்க முடியாது, ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், டூ வீலர் வாங்கணும், ஃபோர் வீலரும் வாங்கணும். இதுக்கு ஒரு வழி இருக்குது.
1: அப்படியா, என்ன வழி சார்?
0: அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல.
1: சார் சார் வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்குது சார்.
0: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமாக வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? ஆ பை பை, அங்கே நிற்கிது பாருங்க, ரெட் கலர் காரு. மூணு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது ரெண்டாவது காரு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
0: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.
1: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்க.
0: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
1: சிம்பிளாக சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
0: ஆ வெரி குட், வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு, முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பித்த பிஸ்னஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்.
1: ஓகே கணேசன் சார், இதில் நாம் என்ன செய்யணும்?
0: ஆ வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல ஒரு 10,000 மட்டும் கட்டி உறுப்பினராக சேரணும்.
1: சரி,
0: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்தில் 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
1: இதில் எப்படி சார் கார் வாங்குறது?
0: ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் சிவா, நாம் இதில் ஏஜெண்ட்டாக மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜெண்ட்டுகள் உருவாக்கலாம்.
1: சரி,
0: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்குறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனாக காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
1: ஓகே ஓகே, இப்போ உறுப்பினர்களை எங்க தேடுறது?
0: அட வெளியில ஏன் போய் அலையறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வைஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகளில் உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
1: பதவி உயர்வா?
0: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு, 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும், அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான் நீங்க. வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மற்றவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
1: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா, உடனே சேருவாங்களா?
0: பேசணும் சிவா பேசணும், அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
1: அது அது வந்து
0: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
2: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
1: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
1: வளர்மதி, அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
1: எல்லாம் காரணமா தான் வளர்மதி, அவர் வர்றதுக்குள்ள இதை பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவு சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க, நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன். எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
1: என்ன அதிசய பேப்பர்!
2: நல்லா

0: சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான் எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிடுவோம். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலையை விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
1: வாமா செல்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
0: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலையை விட்டுறலாமா?
1: ஆமா உண்மையாதான் சொல்றேன்.
0: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி?
1: வளரு, கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்டு மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
0: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
1: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
0: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
1: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள ரெண்டு கார் வாங்கியிருக்காரு வளரு.
0: அவர் பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
1: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரும் மிடில் கிளாஸ் தான்.
0: அப்புறம் எப்படி அவரால் கார் எல்லாம் வாங்க முடியுது?
1: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
0: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது.
1: வளரு, வெப்சைட்ல போய் நல்லா பாத்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
0: எனக்கு புரியலங்க.
1: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
0: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
1: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000 தான்.
0: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
1: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்ட்டா மாறுறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
0: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
1: அது பாட்டுக்கு இருக்கும், இது சைடு பிசினஸ்.
0: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
1: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம் வளரு.
0: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
1: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க? சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு.
0: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டில் இல்லை, காரு மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
1: அப்பானது ஞாபகத்துக்கு வருது வளரு. இங்க பாரு, அப்பா முன்னாடி அவர் இருக்கிறப்ப எதுவும் இதை பத்தி பேசக்கூடாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் போதும், கட்டையை போட்டுவாரு, அப்புறம் தத்துவமா பொழி ஆரம்பிச்சிருவாரு.
0: சரிங்க, உங்க அப்பா வர நேராச்சு, ரகசியமா நாம செயல்படணும்.
1: ஆமா வளரு, ஆமா.
2: ஹலோ ஹலோ, மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். 10-11 வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்தில் உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேற்று வரைக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்கள உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம்தான் கோல்ட் ஸ்டார் ஆவாங்க, ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்ட் ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
1: சார் ரொம்ப நன்றிங்க சார், இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
2: நோ நோ நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா, உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசாக நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
0: உங்கள் வழிகாட்டுதலுக்கு முன்னால் என்னோட தியாகம் ஒன்றுமே இல்லைண்ணா.
2: ஆ, நல்லது வளர்மதியம்மா, இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்கள் சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
0: ஆனால் ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம்.

0: சிவா சிவா
1: கூப்பிட்டீங்களாப்பா?
0: ஆ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
1: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
0: ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா. எனக்கு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
1: அதனால அதனால என்னப்பா?
0: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
1: அப்பா இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூமு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
0: அவங்களும் நானும் ஒன்னா சிவா? எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
1: அப்பா எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்னப்பா கண்டீங்க?
0: சிவா நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் பிள்ளை என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா?
1: அப்பா
0: வேண்டாம்ப்பா, விட்டுருச்சுப்பா.
1: விட முடியாதுப்பா, புலி வாழை பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
0: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துரு. எம்எல்எம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம்ப்பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிடும்.
1: அப்பா ஏன்பா இப்படி அபசகுணமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்கிறாங்க. இத்தனை பேரும் தெரியாம சேர்ந்திருக்காங்க.
0: சிவா ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது, அந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பார்க்கலம்மா, உண்மையைத்தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்கிது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
1: என்னது என்னது, உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா ஊர் ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
0: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறப்பா.
2: மாமா நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
0: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான்ப்பா இதெல்லாம் சொல்றேன்.
1: ஏன்ப்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
0: நெகட்டிவா ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன்.
1: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடிப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
0: சரிப்பா, லாரி பிஸ்னஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படலை. அதிகமான கமிஷன் வந்து என் மனசை ஏதோ உறுத்துது.
1: அப்பா யாரையும் நாங்கள் ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யறோம்.
0: இல்லை இல்லைப்பா, நியாயம் இல்லாத பிஸ்னஸ் எதுவானாலும் அது நிலைக்காது.
1: அப்பா என்ன கோபப்படுத்தாதீங்க, நியாயம் என்ன சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா யார் கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல, என்ன நல்லது நடந்துச்சு? அம்மா திடீர்னு இறந்து போனாங்க, அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
0: சிவா எதை எதோட முடிச்சு போன, அதுக்கு அம்மா இறந்தது கடவுள் சித்தம். முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
1: சரி, உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, மனசு வலிக்குதுப்பா.
0: நமக்கு ஏன்பா மனசு வலிக்கணும்? அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும். நமக்கு ஒன்றும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசாக காரில் வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போகிறதும் எங்கேயோ என்னமோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு
1: பாருங்க. வீடுன்னு இருந்தால் நாலு பேர்

0: வரத்தான் செய்வாங்க. கார்ல என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா. அதை பார்த்துதான் அக்கம் பக்கம் எல்லாம் எங்கிட்ட தானா வந்து மெம்பரா சேர்றாங்க.
1: நிறுத்திரியா நிறுத்திரியா, கொஞ்சம் சொல்ற மாதிரி நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அலட்சிய பேச்சு போதும் போதும் போதும்.
0: அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு
2: போயிடுறோம். சிவா என்னப்பா சொல்ற,
1: அம்மா வாழ்ந்த வீடுடா. நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வரேன்.
0: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றத விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
3: என்னங்க ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
0: சாமி இரு போட்டோம்.
3: ஆமாண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா? ஏன் பதற? இந்த எழுப்புறேன் இருண்ணா, இரு கொஞ்சம் இரு. என்னங்க? எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
0: தூங்க விட மாட்டியா? என்னன்னு கேளு.
3: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா.
0: மாப்பிள்ள என்ன விஷயம்? யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை. வெப்சைட்டில் பார்க்க சொல்லு. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கு மாப்பிள்ள. பிரான்ச் ஆஃபீஸில் கேட்க சொல்லு. செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் மாப்பிள.
3: எதுவும் ப்ராப்ளமா?
0: ஒன்றும் இல்லை. உங்கள் அண்ணே ஒரு சந்தேக பிராணி, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகிக்கிறோம்.
3: அப்படி என்னங்க டென்ஷன்? நான் வேணா பேசட்டுமா அண்ணங்கிட்ட?
0: வேணாம் வேணாம் வேணாம், நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹீட்டர் போடு, குளிச்சுட்டு வந்துடு.
3: என்னங்க என்னங்க?
0: ஏ இருமா இரு, வந்துடுறேன்.
3: ஐயோ சீக்கிரமா வாங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
0: இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற, வரமாட்டேனா?
3: என்னங்க போன்ல என்னோட ஃப்ரெண்ட் பேசுறா.
0: ஏ என்ன
3: என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பதட்டமா இருக்குது.
0: வளரு, என்ன பேசுனாங்க உன்னோட ஃப்ரெண்ட்?
3: நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்களா நியூஸ்ல வருது.
0: இங்க பாரு, உளறாத, இதெல்லாம் நம்பறபடியா இருக்கு? கம்பெனிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு வளரு. 10,000 லாரி இருக்கு, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா? வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு.
3: என்ன
0: புது கதையா இருக்கு? லேப்டாப் எடு, நாமளே செக்
3: பண்ணிக்குவோம். எங்க அந்த கணேஷ் அண்ணனுக்கு போன் பண்ணி பார்க்கலாமா?
0: இரு இரு இரு இரு, நானே போன் பண்ணுவேன். என்ன ரிங்கு ஃபுல்லா போகுது, எடுக்கவே இல்லை.
3: இருங்க, அவங்க ஒய்ஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடிச்சு பார்க்கறேன்.
0: ஃபோன் பண்ணு, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி பார்க்கறேன்.
3: சரிங்க. ஐயோ ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுறேங்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
0: வளரு, என்னாச்சு, ஏன் அலறற?
3: என்னங்க அந்த கணேஷ் அண்ணா இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காராங்க, ஐசியூல இருக்காராங்க.
0: சரி இரு இரு,
3: பதற்றமா இருக்குங்க.
0: அமைதியா இரு வளரு,
3: பாத்தி
0: பதப்படாத, உனக்கு ஏதாவது ஆயிர போகுது. பேசாம இரு, நான் பாத்துக்கறேன்.
3: இல்ல ஏதோ தப்பா தெரியுதுங்க. கடவுளே எங்களை காப்பாத்து கடவுளே. மாப்பிள்ளே.

0: நிறைய பேர் சேர்த்து விட்டோமே. பணம் பூரா போயிடுச்சுங்க, பணம் பூரா போயிடுச்சு.
1: நீங்க
0: விவரமானவரன் இப்படி ஏமாளின்னு தெரியாம போச்சே.
1: ஏமாளினா எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. வளரு,
0: கோவம் வந்து என்னங்க பண்றது இப்படி ஆயிப்பச்சுல கடைசில.
1: சரி சரி வளரு, கொஞ்சம் பேசாம இரு.
0: கணேசே மாதிரி மருந்து குடிச்சிரலாம், வேற வழியே இல்ல. குடிச்சிட்டு போய் சேந்திரலாம். பயத்தோட என்னால வாழ முடியாதுங்க, இதைய விடுச்சு செத்துருவேன். எங்க போலீஸ் எதுவும் வந்திருக்குமோ? ஐயோ கடவுளே, நெஞ்சு வலிக்குதே.
1: வளரு பேசாம இரு, யாரு நான் பாத்து பேசாம தைரியம் இரு.
0: கடவுளே, போலீஸா இருக்க கூடாது.
1: வாங்கப்பா. நீங்க
2: சிவா?
1: அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா.
2: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
0: மாமா எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
2: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
0: பயமா இருக்கு எனக்கு. 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகையை கலட்டி தரேன் மாமா. எப்படியாவது இந்த இக்கட்டில இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
2: நகையெல்லாம் ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
1: சொல்லுங்கப்பா,
2: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.
1: அப்பா எப்படிப்பா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
2: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி, 50 லட்சம்னு சொன்னேன், இதோட போகட்டும். நல்ல விலைக்கு இடம் போனதுனால அதை யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க.
1: அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராசை கண்ணப்பா அரைச்சிருச்சப்பா, தடை மாறி போயிட்டேப்பா.
2: முதல்ல அழுவத நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
1: சொல்லுங்கப்பா.
2: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிடுச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாமல் வாழ்ற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில் தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
1: அப்பா எங்களோடய இருந்துருங்களேப்பா.
0: ஆமாம் மாமா, நீங்கள் வேணும் மாமா எங்களுக்கு.
2: ஆ நான் வருவேன், ஆனால் இப்போ இல்லை. எப்போ இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்போ கண்டிப்பாக வர்றேன், பயப்படாமல் இருங்க. ஆ சரி, நான் போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
4: சார் வணக்கம்.
1: வணக்கம். நீங்க?
4: என் பேரு வினோத். உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
1: ஆபீஸ்ல வந்து பாத்துக்கலாமே
4: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
1: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
4: புரியற மாதிரியே சொல்றேன் சார், உட்காருங்க சார் ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
1: சொல்லுங்க
4: சார். நேரடியாவே நான் வரேன். புது எம்எல்எம் இது, நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கல்ல அது மாதிரி இல்லை. எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம், இடமாகவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸாக கிடைக்கும் சார்.
1: சார் எது வேணாலும் என் உழைப்பால் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸே வேண்டாம், நான் வர்றேன். ரொம்ப நன்றி
4: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிக்கிறது பாருங்க, புது புல்லட்டு, அது உங்களுக்கு தான் சார், எடுத்துட்டு போங்க.
1: 6 மணிக்கு பஸ் வந்துடும், புல்லட்டை விட பஸ் காஸ்ட்லி, வரட்டுமா
4: சார்? ப்ளீஸ் சொல்றத கேளுங்க, நீங்க இந்த புது புல்லட்ல தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவியை, புடிங்க சார், இந்தாங்க சார்.
1: சார் என்ன சார் இது?

0: சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார். சாவில சார் விடுங்க சார். சார் எங்கே போகிறீங்க சார்? சாவி விட்டு எங்கே சார் போகிறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார், நில்லுங்க சார், கூப்பிடுறல, நில்லுங்க சார். என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
1: சிவா.
0: அப்பா என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்ட இருந்து? என்ன நடக்குதுங்க?
1: அப்பா வாங்கி கொடுத்தத வேணான்னு சொல்லிருவியா?
0: அப்பா அப்பா நீங்களா?
1: நான் தான் சிவா. வினோத் நான் அனுப்புன ஆள் தான். நீ மாறிட்டேன்னு தெரியும். அதுதான் புது புல்லட்டோட வந்தேன். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில உனக்கு பழைய ஆசை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அதான் வினோத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு தான் இந்த புல்லட் பரிசு.
0: அப்பா நான் சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன்ப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா, நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்கு. நான் உங்க பையன்ப்பா.
1: சிவா, இப்பதான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்குப்பா. ஏடு வண்டியை வீட்டுக்கு.
0: ஓகேங்கப்பா. நேயர்கள் இதுவரை கேட்டது மாயத்தூண்டில், வானொலி நாடக விழா நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் சிவாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், வளர்மதியாக சாந்தி சுரேஷ், சிவாவின் அப்பா சுப்பிரமணியனாக ஜோசப் டிசோசா, நண்பர் கணேசனாக ஆர் ஞானவடிவேல் மற்றும் வினோதாக எல் என் ஜி ரவிசங்கர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்ரியா.
2: Good evening. This is Akashvani and I am Saira Mujtaba with the news at 9. The headlines. Public Examinations Amendment Bill introduced in Lok Sabha proposing stricter action in paper leak cases. Both houses of parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition on alleged police action during protests over NEET issue. Uttar Pradesh government sets up four-member SIT under IGP to investigate alleged Ram Temple Trust donation embezzlement. Supreme Court directs to include forensic auditor in team. New Delhi summons Ukrainian ambassador lodging strong protest over death of an Indian national in vessel attack. Deep depression over northwest Bay of Bengal triggers widespread torrential rainfall across Orissa. Orange alert for heavy rainfall issued across North India. And in Commonwealth Games, weightlifter Gyaneshwari Yadav clinches silver medal in women's 53 kg category. And now the news in detail. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, introduced the bill in the House. However, both the Houses of Parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition parties on alleged police action during students' protest over NEET issue. Our report.
3: For the sixth consecutive day of the monsoon session, the proceedings of both the Houses of Parliament continued to remain disrupted amid ruckus by the opposition. On the first day of the second week of the session, Lok Sabha and Raj Sabha faced repeated adjournments as opposition members demanded withdrawal of FIRs filed against students during the protest on the NEET issue. Lok Sabha saw 4 adjournments while Raj Sabha faced 5 adjournments. Amid opposition uproar, the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced in the Lok Sabha today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation aims to strengthen the transparency, fairness and integrity of the examination system by establishing a robust legal framework while safeguarding the future of the students. It incorporates several significant provisions including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines up to 10 crore rupees and the seizure of the properties of convicted offenders. Parliamentary Affairs Minister Kiran Rijiju alleged that Congress and its allies are deliberately not allowing discussion in the House.
4: जस्ट मोदी जी, मैं आपका धन्यवाद देना चाहता हूँ।
5: आई वुड लाइक टू थैंक यू फॉर प्रोवाइडिंग एडुकेट टाइम फॉर डिस्कशन ऑन दिस वेरी इंपॉर्टेंट बिल। अ लार्ज नंबर ऑफ अमेंडमेंट नोटिसेस हैव आल्सो बीन सबमिटेड व्हिच क्लियरली शोज दैट मेनी मेंबर्स विश टू एक्सप्रेस देयर व्यूज ऑन दिस सिग्निफिकेंट लेजिस्लेशन।

0: on the same page. It also needs advanced cybersecurity infrastructure. It also requires continuous monitoring of examination processes because there are too many processes now and they are far flung and all around. It also would need adequate training of officials because officials may not be really at the moment ready for it.
1: Right.
0: And finally, and most important, is an effective coordination between the central and state governments, because then only the act or the bill would really see the light of the day and would become meaningful at the ground. So I hope and wish we can give to the youth of this country a clean, transparent and trustworthy examination system.
1: Thank you so much, ma'am, for this comprehensive discussion on this very, very important aspect of our education system.
0: Thank you and namaste to all.
2: You were listening to a discussion on Public Examinations Amendment Bill 2026, Strengthening Integrity and Transparency in the Examination System. The participants were Professor Sushma Yadav, educationist, and former member, University Grants Commission, and Sonu Sood, anchor. This program was produced and presented by the News Services Division of Akashvani. You can listen to it on our mobile app, News on AIR. This program is also available on our YouTube channel, News on AIR Official.
3: Spotlight.
4: நேரம் இரவு 9:30 6 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத வாணியிலே மனதை வருடும் திரைசை பாடல்களை சங்கீத வாணியிலே நிகழ்ச்சியில் கேட்கலாம். அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில் கங்கையமரன் கற்பனை வரிகளில் இளையராஜா இசையில் 1986 வெளிவந்த அறுவடை நாள் திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி உன்னிகிருஷ்ணன் கே எஸ் சித்ரா இணைந்த குரலில் சதி லீலாவதி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடல் பி உன்னிகிருஷ்ணன், கே எஸ் சித்ரா இணைந்த குரலில் 1995 வெளிவந்த சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு, இந்த பாடல் வாளி பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பழனி பாரதி கற்பனை வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் சுஜாதா டி எல் மகாராஜன் இணைந்த குரலில் 1994 வெளிவந்த புதிய மன்னர்கள் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். நேரம் 9:40:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில்.

நேரம் இரவு 9:46 25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலை நிகழ்ச்சி நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், கபிலன் கற்பனை நடையில், பி உன்னிகிருஷ்ணன், சின்மயி, மேகா ஆகியோர் இணைந்த குரலில் 2009 வெளிவந்த ஆதவன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

பலரின் நலனுக்காக, பலரின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் பா விஜய் பாடல் வரிகளில் தேவா இசையில் அரிகரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் யுகபாரதி கற்பனை வரிகளில் ஹரிகரன் மதுஸ்ரீ ஆகியோர் இணைந்த குரலில் 2008 ஆம் ஆண்டு வெளிவந்த பீமா திரைப்படத்து ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்களை கேட்டீர்கள். நேரம் இரவு 10:10. மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் தேன்மழை பாடல்கள். வானம் வெட்டும் மின்னல், தாளம் தட்டும் ஜன்னல், இடிகள் இசைக்க துளிகள் தெரிக்க வருவது நம் மனதில் என்றும் நீங்காமல் நிலைத்து நிற்கும் தேன்மழை பாடல்களில் முதலாவதாக வரும் பாடல் கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்த கூட்டணியில் பி சுசீலா குரலில் 1965 வெளிவந்த வெண்ணிற ஆடை திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

தேன்மொழியில் அடுத்ததாக வரும் பாடல் பி சுசீலா குரலில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கற்பனை நடையில் 1965 ஆண்டு வெளிவந்த இதய கமலம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: தேன்மழை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கண்ணதாசன் கற்பனை வரிகளில், பி சுசீலா குரலில், ஜி ராமநாதன் இசையில், 1962 வெளிவந்த தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். நேரம் 10:09:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

தேன்மொழியில் அடுத்ததாக வரும் பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா இணைந்த குரலில் கண்ணதாசன் கற்பனை நடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1962 ஆண்டு வெளிவந்த காத்திருந்த கண்கள் திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

தேன்மொழியில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசீலா இணைந்த குரலில், கண்ணதாசன் கற்பனை நடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1962 ஆம் ஆண்டு வெளிவந்த ஆலயமணி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: பயங்கரமான தொண்டு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடர் 26/7/2006 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை நாடகம் இடம்பெறும். அதன்படி நாளை ஜூலை 28 இரவு 8:30 அவளா சொன்னால் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மின்னஞ்சல் முகவரி aipandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்திற்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் இரவு 10:23 24 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தேன்மழை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். அந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல் வரிகளில் AM ராஜா, ஜிக்கி ஆகியோர் இணைந்த குரலில் ஜி ராமநாதன் இசையில் 1957 வெளிவந்த ஆரவள்ளி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கண்ணதாசன் கற்பனை நடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் 1961 ஆம் ஆண்டு வெளிவந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 10:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தேன்மழை இசையில் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் எம் எஸ் விஸ்வநாதன் குரலில் கண்ணதாசன் கற்பனை நடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1961 வெளிவந்த பாலும் பழமும் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கண்ணதாசன் கற்பனை நடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் 1962 வெளிவந்த நிச்சய தாம்பலம் திரைப்படத்தில் இருந்து வரும் பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 10:40 52 தேன்மழையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் இணைந்த குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 1973 வெளிவந்த பூக்காரி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி சுசீலா குரலில், சுதர்சனம் இசையில், கண்ணதாசன் கற்பனை நடையில். 1963 ஆம் ஆண்டு வெளிவந்த நானும் ஒரு பெண் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 10:48, 10 நொடி. தேன்மிளையில் அடுத்ததாக வரும் பாடல் கேஜே யேசுதாஸ் ஜானகி இணைந்த குரலில் வாலி கற்பனை நடையில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 1975 வெளிவந்த டாக்டர் சிவா திரைப்படுத்துவோர் பாடலை கேட்கலாம்.

தேன்மிழையில் அடுத்ததாக வரும் பாடல் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் கற்பனை நடையில், கே வி மகாதேவன் இசையில் 1963 ஆம் ஆண்டு வெளிவந்த வானம்பாடி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

தேன்மழை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் கற்பனை நடையில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1963 ஆண்டு வெளிவந்த இது சத்தியம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நம் மனதில் இன்றும் நீங்காமல் நிலைத்து நின்ற நிற்கின்ற நிற்கும் முக்கால பயிர்களான தேன்மழை இசைப்பாடல்களை கேட்டீர்கள். நேரம் இரவு 11:13. புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சியினர் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நிலவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் இயற்கை துப்புரவாளர்கள். வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். நாளை காலை 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை மலர் முட்டுக்கள். வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமை வாழ நிகழ்ச்சியில் எலும்பியல் மருத்துவரை எப்பொழுது அணுக வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரை இசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரிஷ் அவர்கள் பாட்டு கேட்கலாம். உடன் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம் சென்னையஞ்சல். நாளை காலை 10:02 கேட்டாலே இனி கும்பகுணூல் வழி நேர்விருப்போம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு இயற்கையை காப்போம். நெறிப்படுத்துகிறார் தங்கம் அவர்கள். 12:00 புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் நிறைவு பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். நாளை மதியம் 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை மதியம் 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாளை மதியம் 2:15 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4:00 தங்க தாமரைகள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை மாரதிதாசன், வசனம் உமாசங்கர், திரைக்கதை இயக்கம் வி அழகப்பன். மாலை 5:00 பொன்மாலை பொழுது மின்னல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். நாளை மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சலூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னை செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லி அஞ்சல். நாளை இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா தொடரில் அவளா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குஸ்டின் அவரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி.

0: KG category at the Commonwealth Games in Glasgow today. Asian Championship bronze winner Gyaneshwari lifted 88 kg in the snatch section and 111 kg in clean and jerk for a total lift of 199 kg. Onome Omolola Didi of Nigeria won the gold with a Commonwealth and Games record total lift of 206 kg. Another Indian weightlifter, Vindhya Rani Devi, won the bronze medal in the women's 58 kg category competition. Vindhya Rani lifted 87 kg in the snatch section and 112 in the clean jerk for a total lift of 199 kg. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் இரவு 11:10. நேயர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 kHz இன்றைய ஒளிபரப்பு யாவும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானராவிய அனைத்து உலக உயிர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் தற்போதைய நேரம் இரவு 11:10:30. ஜெய்ஹிந்த்.